நமது இல்லங்களில் செல்வமும் மங்களும் அள்ளித்தரும் அலைமகள் லக்ஷ்மி தேவியின் துதிப்பாடல் இதோ உங்கள் கோடைப்பண்பலை 100.5.

நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நேரம் இப்பொழுது 5:39. ஆதியும் அந்தமும் இல்லா அந்த பரமேஸ்வரனை ஐயனே என்று உருகி போற்றும் உன்னத சிவ வழிபாடு இதோ உங்களுக்காக கோடை பண்பலை 100.5.

நமது சிந்தனையை ஒளிரச் செய்து நல்வழிப்படுத்தும் கலைமகளின் ஆயக்கலைகள் பக்தி பாடல் இதோ தெய்வீக பக்தி பரவசத்துடன்.

நமது மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் கோடை பண்பலை 100.5 செவிநிறைக்கும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:20 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 அணில் பாஸ்தாவின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு உற்சாகத்தை இரட்டிப்பாக்கும் சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று உற்சாகமூட்டும் பாடல்களும் இடம்பெறும். நேர்களே, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் இன்று அறிமுக நேயர்களுக்காக, 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் பாஸ்தாவின் வானவில், இன்று முதலில் கேளுங்கள் பிறகு பேசுங்கள் எனும் தலைப்போடு, முதலில் கேளுங்கள் பிறகு பேசுங்கள். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள், 10:50 முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை இன்று விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சிவலிங்கபுரத்திலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு ஆர்கேஜி நெய்யின் யாதுமாகி இன்று உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாக, 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகிறார் ஈரோடு இளங்கோ அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் விருதுநகர் வெள்ளைக்கோட்டை குற்றால லிங்கம், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 4 மணிக்கு

அணில் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் திக்குமுக்கு வனுத்தூரிகை. 4:30 புமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் திக்குமுக்கு வனுத்தூரிகை. 5 இடைக்கால பாடல்களோடு சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். மாலை 6 ஆலய தரிசனத்தை தொடர்ந்து கதம்ப மலர்கள் மலரும் நம் கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:30 பண்ணையும் பசுமையும். இன்று தக்காளியில் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 இளமை பேசுகிறது கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சியில் சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் எனும் விளையாட்டுகள் காத்திருக்கிறது. 9:00 இரவை தாளாட்டும் கொடைத்தென்றல் உங்களுக்காகவே. 10:00 நினைவே சுகம் இன்று திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இணைந்தே ரசித்திருங்கள் நேயர்களே. நள்ளிரவு 12 உங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை.

இனிதே நிறைவு பெற்றது கொடிப்பண்பலை 100.5 அருள் மாலை. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நேர்களே, நான் உங்கள் தஞ்சை NS ஹரிஹரன். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டிடிவி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என

முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: வணக்கம் ஏர்களே, கோடை பண்பலை 100.5 புதிய நாளை புத்துணர்ச்சியோடு தொடங்குவோம். புலர்கிறது வசந்த விடியல். புலர்ந்திருக்கும் இனிய வெள்ளி பல்வேறு வெற்றிகளை அள்ளி தரட்டும். நம்மால் முடிந்ததை சிறப்பாக செய்தால் அது திறமை. அதுவே முடியாததை சிறப்பாக செய்ய முயற்சித்தால் அது தன்னம்பிக்கை. முதலில் சொன்னதை முயற்சிப்போம், பின்னால் இரண்டாவதை பயிற்சிப்போம். வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம் வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு. நல்ல ஒரு தொடக்கம் நாளெல்லாம் பயனளிக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் துவக்கமாக இப்பொழுது உங்களுக்காக
1: பொதுமறை பொழிவு, அதிகாரம் கையமை, குரல் எண் 1076.

0: கண்.
1: தாம் கேட்ட கமுக்கங்களை மிகவும் முயன்று அடுத்தவர்களிடம் கொண்டு சேர்ப்பதால் கயவர்கள் முழக்குகின்ற பறைக்குச் சமமானவர்கள். குறள் எண் 1076 அதிகாரம் கயமை.

தாம் கேட்ட கமுக்கங்களை மிகவும் முயன்று அடுத்தவர்களிடம் கொண்டு சேர்ப்பதால் கயவர்கள் முழக்குகின்ற பறைக்கு சமமானவர்கள். குறள் எண் 1076 அதிகாரம் கயமே.

0: நேரம் காலை 6:10.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
7: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
0: இறையசையோடு இணைந்திருக்கிறோம். இது வசந்த விடியல்.

கோவில் விழா தகவல்கள். திருச்சி மறை மாவட்டம் இழுப்பூர் புனித பதுவை அந்தோணியார் ஆலய ஆண்டு தேர் திருவிழாவில் இன்று மாலை 7:30 மணிக்கு திருப்பலி.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் ஆர் மலர்கொடி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு.
1: உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள். இந்த நாள் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய துறை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: கண்டிப்பாக. எங்களோட துறை தொழிலாளர் திறன் மற்றும் நலன் மேம்பாட்டுத்துறை. இந்த துறையில் தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கமாக நான் பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு கீழே தொழிலாளர் உதவி ஆய்வாளர்கள், தொழிலாளர் துணை ஆய்வாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். எங்களது பணியானது சட்டத்தை அமலாக்கம் செய்வது.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
7: JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
8: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
9: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

கோடை பண்பலை நூற்புழி ஐந்தில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று திருச்சி மாவட்டம் சமயபுரம் கண்ணனூர் போஜீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

திருச்சி மாவட்டம் சமயபுரத்திற்கு அருகே உள்ள கண்ணனூரில் ஹொய்சாலர் காலத்தைச் சேர்ந்த ஒரு பழமையான சிவன் கோயிலான போஜீஸ்வரர் கோவிலில் இன்று நாம் ஆலய தரிசனம் செய்யலாமா? இவர் போஜராஜசுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். கோயிலின் நுழைவாயிலில் ராஜகோபுரம் இல்லை. ஆலய நுழைவாயிலில் மிருத்யுஞ்சயர் சிறிய குன்றின் மீது அருள் பாலிக்கிறார். அதன் அருகில் பலிபீடம் மற்றும் நந்தி உள்ளது. இக்கோயில் ஹொய்சல கால கட்டடக்கலைக்கு சான்றாக மிக நேர்த்தியான மற்றும் கம்பீரமான தூண் சிற்ப அமைப்புகளை கொண்டு அற்புதமாக காணப்படுகிறது. ஹொய்சல மன்னர்களின் இரண்டாவது நரசிம்மன் 13 நூற்றாண்டில் சோழர்களுக்கு உதவியாக வந்து பகைவரை விரட்டி சோழனை பட்டத்தில் அமர வைத்தாராம். இந்த மன்னனுடைய குமரனாகிய வீர சோமேஸ்வரன் தன் ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த கண்ணனூரை தலைநகரமாக்கிக் கொண்டு அதனை விக்ரமபுரம் என்ற புதிய பெயர் சூட்டினார்.

ஹொய்சல மன்னர்களில் இவர் மிகவும் புகழ் பெற்றவர். வீர சோமேஸ்வரன் கண்ணனூரில் ஒரு சிவன் கோவிலை அமைத்து அதற்கு பொய்சலேஸ்வரம் என்ற பெயரும் சூட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அக்கோயில்தான் இன்று போஜராஜ கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது.

0: வானத்தில் அருள்பாலிக்கும் ஈசன் போஜீஸ்வரர் கிழக்கு நோக்கி காணப்படுகிறார். அதோடு லிங்கம் 16 பட்டைகளுடன் தனித்துவமான அமைப்பில் உள்ளது. இந்த 16 பட்டைகளும் 16 செல்வங்களை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சிவபெருமான் அருளும் வடிவமாக நம்பப்படுகிறது. ஆனந்த வள்ளியம்மன் மங்கள மண்டபத்தில் தெற்கு நோக்கிய தனிச்சன்னதியில் அபயவரத ஹஸ்தத்துடன் நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார். மகா மண்டபத்தில் பைரவரும் சூரியனும் உள்ளனர். தட்சிணாமூர்த்தியும் லிங்கோத்பவரும் கருவறை திருச்சுற்றில் காட்சி தருகின்றனர். மேற்கு பகுதியில் தேவியருடன் கூடிய முருகப்பெருமான் சன்னதி அமைந்துள்ளது. இங்குள்ள நவக்கிரகங்கள் சாந்த சொரூபமாக நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகளுடன் காட்சி தருகின்றனர். ஆலயத்தின் தலைவிருட்சம் வில்வ மரம். இன்று திருச்சி மாவட்டம் சமயபுரம் கண்ணனூர் போஜீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
1: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
0: வழங்கும் வசந்த விடியல்.
4: கோடை பண்பலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: பேருந்தொழிகிற நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு. அவரை இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: ஸ்ரீ சாதம்.
0: ஸ்ரீ ஆடம், நீங்கள் அழகாக இருக்கீங்களா இல்லையா? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: தி சைல்டு பிளான் அகாடமி.
0: உங்கள் படிக்கிறீங்களா? அங்கே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? தேர்ட். எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்?
1: பட்டணம்.
0: உங்களுக்கு மேம் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: லெசன், மேக்ஸ், தமிழ், ஸ்டோரிஸ், ரைம்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா சொல்லி கொடுப்பாங்க.
0: எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: கதை
0: சொல்ல போறீங்களா? எங்க சொல்லுங்க கேப்போ.
1: ஒரு ஊர்ல ஒரு மான் இருந்ததான். அங்க வந்து ஒரு நரி பசியோட காடு முழுக்க சுத்திட்டு இருந்ததான். அப்ப அந்த மானை பார்த்து, நண்பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுதான். என்னோட நண்பன் முயலை காணா உன்னை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னான். உடனே நரி வந்து, முயல் அங்க ஆபத்துல இருக்கு, வா போலான்னு

0: சாப்பிட அங்க ஒரு தனியான இடத்துக்கு கூட்டிட்டு போச்சான். அப்ப முயல் அங்க வரத பார்த்து நரி வந்து வேகமா போய் ஒளிஞ்சுக்கிச்சான். முயல் வந்து ஒளியறத பார்த்துட்டு போய் மான் கிட்ட சொன்னான், நண்பா நான் ஆபத்துல இல்ல, அந்த நரி உன்னை ஏமாட்டி கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லிச்சான். உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிட்டாங்களா ஓடி. அவள்தான்
1: அவள்தான் நான் இது அழகா இருக்கு இந்த கதை புதுசா இருக்கு. யார் சொல்லி கொடுத்தா
0: மேம்?
1: எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க? தமிழ் மேம். அவங்க பேர் என்ன?
0: சோலை மேம்.
1: சோலை மேம் சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற என்ன தெரியும்? எனக்கு ஒரு டேபிள் சொல்றீங்களா?
0: 1 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14 8 2 16 9 2 18 10 2 20.
1: ஆஹா, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சரி சரி சொல்லாமல் உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
0: 2.
1: யார் யார்?
0: ஜோஹித், சசின்.
1: ஓ, உங்களுக்கு சேர்த்து 3 பேரா? நானும் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா? நம்ம 4 பேர் சேர்ந்து என்ன விளையாடலாம்?
0: கிரிக்கெட்.
1: கிரிக்கெட் விளையாடலாமா? யார் பேட் பண்ணுறது, யார் பவுலிங் பண்ணுறது?
0: நானும் ஜோஹித் பேட்டிங், நீங்களும் சசினும் பவுலிங்.
1: என்னையால போய் ஓடிலாம் போய் பிடிக்க முடியாது.
0: நீங்க பவுலிங் பண்ணுங்க, சசின்
1: கேட்ச் பிடிக்கட்டுமா? சரி சல்லக்குட்டி, ரொம்ப அழகாக பேசுறீங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர். டாக்டரா என்ன செய்வீங்க?
0: உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் வந்து உடம்பு நல்லா பண்ணுவேன்.
1: சரி, ஆக்கிடுவீங்க. சாரி சலம், நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: கொடை பண்பலையின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில் சென்டர்.

0: இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது கோடி பண்பலை 100.5.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
5: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
0: இனியதொரு காலையில் இணைந்திருக்கிறோம் வசந்த விடியல் நிகழ்ச்சியில்.

0: வாருங்கள் நேர்களை, இன்று காலை 8 மணிக்கு உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை ஒலிபரப்பும் நிகழ்ச்சி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் இன்று புதுமுக நேயர்களுக்காக.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
5: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்சி.

அன்னை ஜே கே கே சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல்

0: நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில்

0: கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினமான ஜூன் 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22ஆம் தேதி வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர் மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
6: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
0: வழங்கிய வசந்த விடியல்.
3: எப்போதும் உயரங்களை தொட நகர்ந்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். இனி கோடை பண்பலை நுறு புள்ளியாய்ந்தேன். சுகமான காலை.

இனிய வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என நினைத்து முதலடி எடுத்து வையுங்கள். நடப்பவையாவும் நன்மையாக அல்லது உங்களுக்கு வெற்றியாக முடியும். வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

நேர்களே, பிரிய கோடை பன்மலை 100.5 இன்னும் மாயமா 5 நிமிஷங்கள்ல வர இருக்கு. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் இன்னைக்கு அறிமுக நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. கோடை பண்பலை 100.5, அதாவது இதுவரைக்கும் கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக தான் இன்னைக்கு மனதோடு ராகம் வரப்போகுது. நேயர்களே வாங்க பேசுங்க, உங்கள் கோடை பண்பலையில் அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
0: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: வடவீரநாயக்கன்பட்டி சாலை தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சி வரும் 15ஆம் தேதி முதல் துவங்க உள்ளது. 18 வயது நிரம்பிய வேலையில்லா கிராமப்புற ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். தினமும் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை 10 நாட்கள் பயிற்சி நடைபெறும். விருப்பமுள்ளோர் தங்களது புகைப்படம், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றோடு ஜூன் 15ஆம் தேதிக்கு முன்பாக நேரில் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94-42-75-83-63. எண் மீண்டும் 94-42-75-83-63.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் ஆர். மலர்கொடி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு
1: உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள். இந்த நாள் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய துறை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: கண்டிப்பாக. எங்களோட

0: துறை தொழிலாளர் திறன் மற்றும் நலன் மேம்பாட்டுத்துறை. இந்த துறையில் தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கமாக நான் பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு கீழே தொழிலாளர் உதவி ஆய்வாளர்கள், தொழிலாளர் துணை ஆய்வாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். எங்களது பணியானது சட்டத்தை அமலாக்கம் செய்வது.
1: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
2: மனதோடு
3: ராகம்

0: பண்பலை 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30
3: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
5: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம்

0: மருளில் மருளில்
1: மருள்
2: மயக்கம்
1: அல்லது
2: பயம்
1: அல்லது
2: வியப்பு
1: அல்லது
2: ஆவேசம்
1: அல்லது
2: புல்லுரு
1: மருள்
2: மயக்கம்.

0: பாட்டும் பதமும் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை வானொலி
1: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
0: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
1: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: JKKM Engineering College, கோபிச்செட்டிப்பாளையம். AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology, கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling code 2758.

0: 101.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சிவலிங்கபுரம் பேருந்து நிலையம் அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
1: செய்முறை பயிற்சி வகுப்புகள் அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கோடை பண்பலை 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
5: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: RKG நெய் உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கும் மனதோடு ராகம்.
0: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: அண்ணா வணக்கம்.
10: வணக்கம் அமைச்சரே.

0: வாருங்கள் வாருங்கள் அமைச்சரே, என்னை நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு அழைத்து செல்லுங்கள்.
1: ஏன்மண்ணா, இந்த வேலையை விட்டுவிட்டு ஏதாவது தொழிற்சாலையில் வேலைக்கு சேரப்போகிறீர்களா?
0: ஏன் அமைச்சரே, இன்னும் எத்தனை நாட்கள் தான் இதே கனவிலேயே இருப்பீர்கள்? நான் சொன்னதை செய்யும் ஐயா.
1: என்ன இப்படி அடம் பிடிக்கிறார்? சரி வாருங்கள் மண்ணா, செல்லலாம். மண்ணா இதோ பாருங்கள், இதுதான் நம்முடைய நாட்டில் உள்ள முதன்மையான தொழிற்சாலை, அதன் நுழைவு வாயில் தான் நிற்கிறோம்.
0: அமைச்சரே அமைச்சரே, அந்த வாயிற்காவலர் பாருங்கள், என்னை கை நீட்டி அடிக்க வருகிறார்.
1: மண்ணா நன்றாக பாருங்கள், அவர் உங்களுக்கு சல்யூட் செய்வதற்காக கையை அப்படி தூக்குகிறார். உங்களை அடிக்கவெல்லாம் வரவில்லை.
0: ஓஹோ, இங்கெல்லாம் இப்படித்தான் வணக்கம் வைப்பார்களோ? இதோ பாருங்கள், இந்த நுழைவு கதவு தள்ளியவுடன் மிக எளிதாக திறந்து கொண்டது. ஆனால் நம்முடைய அரண்மனை கதவுகள் எல்லாம் நான்கு பேர் சேர்ந்து தள்ளினால் தான் திறக்க முடியும், இல்லை அமைச்சரே?
1: அப்படி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கதவாவது தள்ளினால் தான் திறக்கிறது. நம்முடைய அரண்மனை கோட்டை கதவுகள் எல்லாம் பக்கத்தில் நின்று விரல் வைத்தாலே திறந்து கொள்ளுமே மண்ணா.
0: அமைச்சர், ரகசியங்களை வெளியிலே சொல்லாதீரையா?
1: சரி சரி, அதை விடுங்கள் மண்ணா. எதற்காக உங்களை தொழிற்சாலைக்கு அழைத்து வர சொன்னீர்கள்?
0: அமைச்சரே, இன்று ஜூன் 12 சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம். அதனால் நம்முடைய நாட்டில் ஏதாவது குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்வதற்காகத்தான் தொழிற்சாலைக்கு வந்திருக்கிறோம்.
1: ஆமாம் அண்ணா, குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்கு நாம் நிறைய நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அங்கங்கே குழந்தை தொழிலாளர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
0: உண்மைதான் அமைச்சரே. கவியரசரின் வரிகளில் சொல்ல வேண்டுமானால், பொதி சுமக்கும் பூக்களாய் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். சிவகாசியின் வெடிமருந்து கிடங்குகளில் எவருக்கோ தீக்குச்சிகளாக எரிகிறார்கள் குழந்தைகள். தீபாவளியின் வெள்ளோட்டமாக அவர்கள் வெடிக்கவும் செய்கிறார்கள். கந்தக கிடங்குகளில் கருகி கொண்டிருக்கின்றன நம்முடைய சந்தன பூக்கள். காஷ்மீரின் கம்பளி தொழிற்சாலைகளில் கம்பளி சுமக்கும் சம்பளக்கன்றுகளாய் குழந்தைகள் பரிதவிக்கிறார்கள். மேற்கு வங்கத்தின் செங்கல் சூளைகளில் களிமண்ணோடு நம்முடைய எதிர்காலமும் கரைந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பாவி குழந்தைகள் இருக்கிறார்கள். சூரத்தின் வைர தொழிற்சாலைகளில் வைரங்கள் அறுக்கும் வாழைத்தண்டுகளாய் குழந்தைகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். டெல்லி டீ கடைகளில் வட்டில் கழுவி வட்டில் கழுவியே வயிறு கழுவும் எத்தனையோ குழந்தைகளும் இருக்கிறார்கள். அது மட்டுமா, ஃபெரோசாபாத்தின் வளையல் கூடங்களில் மலிவு விலைகளில் மனித குருத்துக்கள் குமரிக் கொண்டிருக்கின்றன. அலிகாரின் பூட்டு தொழிற்சாலைகளில் இரும்புகள் சுமந்து திரியும் எறும்புகளாய் குழந்தைகள் ஊர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிஞ்சி கைகளை ஏந்தி பிச்சை எடுக்கும் எத்தனை எத்தனை குழந்தைகளை நாம் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் அமைச்சரே.
1: மன்னா, நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்கும் போதே இதயம் கணக்கிறது. அதனால் நாம் ஆங்காங்கே இருக்கும் தொழிற்சாலைகள் கடைகளை எல்லாம் அவ்வப்போது அடிக்கடி ஆய்வு செய்து அவர்களை மீட்டெடுத்து முற்றிலுமாக அடியோடு இந்த குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்க வேண்டும் மன்னா. அதற்காகத்தான் இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமே அனுசரிக்கப்பட்டு வருகிறது இல்லையா மன்னா?
0: சரியாக சொன்னீர் அமைச்சரே. அதே போல பெற்றோரும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பிறந்தவர்களை தவிர உங்களுக்காக பிறந்தவர்கள் அல்ல. இந்தியாவில் பிறந்த 6 முதல் 14 வயதுடைய எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி பெறுவது என்பது அடிப்படை உரிமை. இதை உணராமல் குழந்தையை தொழிலாளராக மாற்றுவது என்பது சட்டத்திற்கு புறம்பானது, மிகப்பெரிய தண்டனைக்கு உரியது. இன்னொன்றையும் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அமைச்சரே. தன்னுடைய குடும்ப வறுமையை விரட்டுவதற்காக அல்லது குறைப்பதற்காக சிறுவயது முதலே குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு குழந்தைகளை அனுப்புவதால் சமுதாயத்தில் கடைசி வரை ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியாமலேயே அந்த குழந்தைகள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு வாழ்க்கையே வீணாகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு விடுகிறது என்கிற உண்மையையும் அவர்கள் உணர வேண்டும்.
1: சிறப்பாக சொன்னீர் மன்னா. குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்போம், இந்தியாவின் வருங்கால தூண்களை கல்வி நீரூற்றி வளர்ப்போம்.
0: ஆஹா, அருமை அருமை அமைச்சரே.
1: சரி மன்னா, வாருங்கள் தொழிற்சாலைக்குள் சென்று ஆய்வு செய்யலாம்.
0: தொழிற்சாலைக்குள்ளா? எனக்கு வேறு பசிக்கிறதே. அமைச்சரே, தொழிற்சாலைக்குள் செல்லலாம். அதற்கு முன் அந்த டீ கடை வரை சென்று விட்டு வந்து விடட்டுமா?
1: டீ கடைக்கா? ஓ, பஜ்ஜி சுஜியின் வாசம் மூக்கை துளைத்த போதே நினைத்தேன் இவர் இனி இங்கு நிற்க மாட்டார் என்று. சரியாய் போய்விட்டது.
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: Mm-hmm. முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம். AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட லீடிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்.

0: மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
1: கவுன்சிலிங் கோட் 2758.
2: பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் வைன்ஸ் அண்ட் பிரீஸ்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
6: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: ஆர்கேஜி நெய்,
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கும் மனதோடு ராகம்.
1: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது சுகமான காலை. வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
10: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
11: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள். மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
10: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: June 12
0: நாட்டில் அகற்றப்பட வேண்டிய
2: முக்கியமானவைகளில் ஒன்று
0: குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு நாளாக
2: கொண்டாடுகிறோம் இன்று
0: வேலை செய்வதினால் ஏற்படும் பாதிப்புகள்
2: முக்கியமானவை 3
0: பட்டியலே அதற்கு சான்று
2: உடல் ரீதியான பாதிப்பு
0: ஆபத்தான சூழலில் வேலை செய்தல்
2: மன ரீதியான பாதிப்பு
0: நடைமுறை வாழ்க்கை பற்றி தெரிந்திராது இருத்தல்
2: உணர்வு மற்றும் சமூக ரீதியான பாதிப்பு
0: சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை
2: கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்கள்
0: தொடக்க கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும்
2: தொழில் திறமையை கண்டு
0: அதனை வளர்க்க பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும்
2: கொத்தடிமையாயிருந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு
0: வேலையில் முன்னுரிமை வேண்டும்
2: பள்ளி கல்லூரிகளில்
0: விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும்
2: குழந்தைகள் உங்களுக்காக பிறந்தவர்கள்தான்
0: ஆனால்
2: உங்களுக்காக மட்டும் பிறந்தவர்கள் அல்ல
0: உணர்வார்களா பெற்றோர்கள்
2: 2006
0: குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள்
2: இன்று
0: இரண்டு பகுதிகளும் துண்டிக்கப்பட்டதால்
2: மக்கள் இன்னலுற்றனர்
0: உறவினர்களையும் நண்பர்களையும்
2: சந்திக்க இயலாது அவதியுற்றனர்
0: பலர் கிழக்கு ஜெர்மனியில் இருந்து
2: மேற்கு ஜெர்மனிக்கு தப்பிக்க முயன்றனர்
0: தப்பிச் செல்ல இயலா வண்ணம்
2: காவல்துறையினர் இருந்தனர்
0: 20 ஆண்டுகளுக்கு மேல் போராட்டம்
2: இருப்பினும் குறையவில்லை அதன் நாட்டம்
0: அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன்
2: விஜயம் செய்த காலகட்டம்
0: பெர்லினின் பிராண்ட்போர்க்கின் வாயில் முன் நடந்த கூட்டம்
2: ரஷ்ய அதிபர் கோர்பச்சேவிடம் சொன்னது
3: மிஸ்டர் கோர்பச்சோவ் Tear down this wall.
2: ஆக்குங்கள் இச்சுவரை தரைமட்டம்
0: ஆனது தரைமட்டம்
2: 1989
0: நவம்பர் 9
2: 1987
0: அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன்
2: பெர்லின் உரையை தந்த நாள்
0: இன்று 1971
2: இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது
0: காங்கிரஸ் தேர்தலில்
2: முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது
0: அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு
2: தாக்கல் செய்யப்பட்டது
0: நீதிபதி ஜக்மோகன் சிங்காவிடம்
2: தீர்ப்பின் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது
0: தீர்ப்பும் இந்திரா காந்திக்கு எதிராகவே வழங்கப்பட்டது
2: 1975
0: அலகாபாத் உயர் நீதிமன்றம்
2: இந்திரா காந்தி தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது என்று
0: தீர்ப்பு வழங்கிய நாள்
2: இன்று
0: நாட்டிய பேரொளி என்ற பெயரை பெற்றார்
2: தமிழ்
0: தெலுங்கு
2: மலையாளம்
0: கன்னட
2: இந்தி மொழி

0: களில் நடித்திருந்தார்.
1: தங்கப்பன்
0: சரஸ்வதி இவரின் பெற்றோர்.
1: லலிதா
0: ராகிணி இவரின் சகோதரிகள்.
1: நடனத்தால் பேர் பெற்றோர்.
0: வேதாளம் படத்தில் முதன் முதலில் ஆடியது நடனம்.
1: மணமகள் படத்தில் முழுமையாக வந்த திரைப்படம்.
0: அக்காலத்தில் நடித்தார் அத்தனை முன்னணி
1: நடிகர்களோடும்
0: நிலைத்து நிற்கின்றார் ரசிகர் மனதில்
1: இன்றும்.
0: 1932
1: நடிகை பத்மினி பிறந்த நாள்
0: இன்று.
1: வாண்டு மாமா,
0: விசாகன், சாந்தமூர்த்தி போன்ற புனைப்பெயரில்,
1: குழந்தைகளுக்கு
0: கௌசிகன் என்ற பெயரில்,
1: பெரியவர்களுக்கு
0: எழுதினார் வி. கிருஷ்ணமூர்த்தி.
1: எழுத்துலகுக்கு
0: படைப்புகள் அனைத்தும்
1: இலக்கிய விருந்தாக அமைந்தது.
0: தமிழ் மக்களுக்கு
1: ஓவியர் மாலியே
0: சிறுவர் கதைகளை எழுத
1: வழியமைத்தார்.
0: வாண்டு மாமா என்ற புனைப்பெயரே
1: இவரே தந்தார்.
0: பல இதழ்களின் முக்கிய துறைகளில்
1: பணியாற்றினார்.
0: 160 மேற்பட்ட
1: குழந்தை இலக்கியங்களை படைத்துள்ளார்.
0: 2014
1: எழுத்தாளர் வாண்டு மாமா மறைந்த நாள்
0: இன்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
6: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள். மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
5: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
7: பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
7: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் வைன்ஸ் அண்ட் பிரீஸ்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
11: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: ஆர்கேஜி நெய்,
13: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: வழங்கும் மனதோடு ராகம்

0: மாலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ். உலகம் விரும்பும் சுவை
0: வழங்கும் மனதோடு ராகம்.
5: கோடைப்பன்மலையின் 1.5 கேட்டு இருக்கீங்க. சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள் TN பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: நல்ல மாற்றங்கள் பிறரிடம் எதிர்பார்ப்பதை விட அதை நம்மிடமிருந்தே துவக்குவோம். வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறது சுகமான காலை. இனி அறிமுக நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க கேளே.
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க உச்சத்துல.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அன்பு நேயர்களை, இந்த காலை நேரத்தில் மனதோடு ராகத்தில் சந்திக்கும் அவளோடு நான் உங்கள் பனசரி யோகானந்த். வழக்கமா ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செல்வம் அப்படின்னா உங்க பார்வையில் எதுன்னு கேட்டால் என்னெல்லாம் சொல்லுவீங்க? கட்டுக்கட்டா பணம், பெரிய மாளிகை மாதிரி வீடு, நிறைய பேங்க் பேலன்ஸ். நீங்க நான் உட்பட எல்லாருமே பெரும்பாலானவங்க பார்வையில் இந்த பணம் காசு மட்டும்தான். ஆனால் அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன குறுந்தகவல் என் கண்ணில் பட்டுச்சுங்க. அதில் குறிப்பிட்டிருந்த பெரிய விஷயம் இது. நல்லா கேளுங்களேன், செல்வம்னா காசு பணம் மட்டும் இல்லை, தாய் தந்தையோடு வாழ்வது, கணவன் மனைவியோடு வாழ்வது, குடும்பமாய் வாழ்வது, கனிவோடு பேசுவது, ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறது, நோய் இல்லாமல் வாழ்கிறது, கடன் இல்லாமல் வாழ்கிறது, கவலை இல்லாமல் வாழ்கிறது, இவ்வளோதாங்க. என்ன இவ்வளோதாங்கன்னு நிறைய லிஸ்ட் அடிக்கிட்டீங்க அப்படின்றீங்களா? இப்போ சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், அதாவது கவலை இல்லாமல் வாழ்கிறது, கடன் இல்லாமல் வாழ்கிறது, நோய் இல்லாமல் வாழ்கிறது, இதெல்லாம் வந்து சமகாலத்தில் ஒரு ஆகப்பெரிய சவால். இருந்தாலும் மற்றது, தாய் தந்தையோடு வாழ்வது, கணவன் மனைவியோடு வாழ்வது, குடும்பமாய் வாழ்வது, கனிவோடு பேசுவது, ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறது, இதெல்லாம் நம்ம சகிப்புத்தன்மைக்கு உட்பட்ட விஷயந்தான். சகிப்புத்தன்மைனா எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்லி காட்டுறதை விட வாழ்ந்து காட்டுங்க அப்படின்ற இந்த கடினமான விஷயத்த காலை நேரத்தில் காத்து வாக்கில் காதில் போட்டுட்டு போலாமா மனதோடு ராகம். எத்தனை பெரிய சாதனைகளும் சின்ன சின்ன முயற்சியில் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் இணைப்பு கிடைக்குமா? பல வருஷமாக யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்காக வார வாரம் வெள்ளிக்கிழமை 8 மணி வாய்ப்பு தருது நம்ம கோடை பண்பலை 100.5. சிலர் பயன்படுத்திக்கிறீங்க, சிலர் பயன்படுத்த தவறிடுறீங்க. இன்றைக்கும் அந்த பொன்னான வாய்ப்பு. இதுவரைக்கும் கோடை பண்பலையில் பேசினதே இல்லை அப்படின்றவங்களுக்காக தருது கோடை பண்பலை 100.5 அறிமுக நேயர்களுக்காக இந்த மனதோடு ராகம். முயற்சி செய்து வாருங்கள் நேயர்களை. காத்திருக்கிறது கோடை பண்பலையின் எண்கள் 24 24 24 24 24 29 24 24 26 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. வாங்க முதல் நேயர், வணக்கம். மதுரை பெருவழியிலிருந்து கார்த்திக். பெருங்குடியா? அது எங்க இருக்கு? மதுரையில இருக்குன்றாதீங்க. மதுரை ஏர்போர்ட் கிட்ட இருக்கு. சரிங்க, சரி. அங்கிட்ட எல்லாம் நாங்க வந்தது இல்ல. எப்படி இருக்கு கார்த்திக் கேக்குறதுக்கு? அப்படியா? கார்த்திக்கு இப்ப 27 வயசா?
4: இல்ல மேடம், எனக்கு வந்து 33 மேடம்.
3: 33 வயசு. என்ன பண்றீங்க பெருங்குடியில? ஓஹோ, சரிங்க. ஏதோ கிணத்துக்குள்ள உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கு கார்த்திக். சரி, இப்ப ஓரளவு பரவாயில்ல.
4: என் பையன் பேரு நிதின், என் பொண்ணு பேரு தன்விகா.
3: சரி,
4: என் மகளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து மோனிகா பாட்டு.
3: அந்த வேலை முடிஞ்சு. அப்படியா?
4: பையன் பேசுறான மேடம், ஒரு நிமிஷம்.
3: அப்படியா? தம்பி வணக்கம்.

0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? மோனிகா சாங் கேட்டீங்க இல்லையா, கார்த்திக்காக வருது கோடை பண்பலை.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும்

0: சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
4: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி சொல்றேன். எலுமிச்சம்பழத்தில் சிலது குட்டியா இருக்கும், சிலது பெருசா இருக்கும். சில பேர் கோயிலுக்கு வாங்குறதா சின்னதா வாங்குவான், தனக்கு வாங்குறதா இருந்தா பெருசா வாங்குவான். ஆனா நான் இப்ப சொல்ல போற கதை வேற. எலுமிச்சம்பழத்தில் பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து சாறு நல்லாவே இல்லை, டேஸ்டே இல்லை. இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள், அதில் சாறு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனால் ஒரு இம்சி அதில் என்னென்னா, ஏகப்பட்ட விதை இருந்தது. பெருசில் விதை இல்லை, ஆனால் சுவை இல்லை அதில். அப்போ ஒரு சயின்டிஸ்ட் யோசிச்சா, இது ரெண்டையும் ஒட்டு போட்டால் எப்படி பார்க்கும், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஏதாவது ஒரே விதையாக கொண்டாந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணான். அவன் என்ன எதிர்பார்த்தான், எலுமிச்சம்பழம் பெருசாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு. வந்தது எப்படா வந்ததுன்னா, பெருசாக இருந்தது, சுவையாக இல்லை, அதில் ஏகப்பட்ட விதை இருந்தது. அதாவது இதில் இருக்கிற பேடு குவாலிட்டி, அதில் இருக்கிற பேடு குவாலிட்டி, ரெண்டும் அட்ராக்ட் ஆகிடுச்சு. விதை ஜாஸ்தி, சுவை கம்மி, அது அட்ராக்ட் ஆகிடுச்சு. ரெண்டுமா சேர்ந்து ஒரு மோசமான பழமாக உருவானா எப்படி இருக்கும்? நம்முடைய வருங்கால சந்ததிகளை நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு அக்கறை இருக்கணுமா இல்லையா? வருங்கால சந்ததியை எப்படி நல்ல முறையில் கொண்டு வர்றது? எல்லா பிரச்சனைக்குமே நாம் வந்து தீர்வு காணணும். பிரச்சனையவே பேசிக்கிட்டே இருந்தால் பிரயோஜனமே இல்லை. 10 பிள்ளை பெற்றவன் பெற்றுக்காதரான்னு கெஞ்சினது போய், 15-16 பெற்றது போய், குறைஞ்சது போய், ஒரு புள்ளை பெற்றுக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா செலவு பண்ணணுங்கிற கதை வந்துருச்சு. எது எதனால் இப்படி நடந்தது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழந்தை கருவில் வரும்போதே ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையாக வந்துட்டான். குழந்தை உருவாகி வெளியில் வரும்போதே ஏதோ ஒரு வகையில் எலும்பு பாதிப்பு, நரம்பு பாதிப்பு உள்ள குழந்தையாக வந்துட்டா வாழ்நாள் முழுக்க பிரச்சனை. அப்போ நம்ம என்னென்ன யோசிக்கணும்? அடுத்தது, நம்ம இந்திய மரபியல் சிந்தனையில் ஒரு அழகான கருத்து இருக்குது. அது நோயற்ற குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் தாயோட உடம்பை ப்ரிப்பேர் பண்ணணும். சார், நீங்கள் ஒரு இடத்துல சமையல் பண்ணணும்னா அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? ஒரு வீட்டில் குடியிருக்கணும்னா அந்த வீட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? எதையும் முதல்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை? ஒரு குழந்தை வந்து உட்காரணும் அம்மாவோட வயிற்றில், ஒரு பெரிய ஜெனரேஷன் அது. பின்னாடி அந்த குழந்தை மகாராஜா ஆக போதோ, கிரிக்கெட் பிளேயர் ஆக போதோ, யாருக்கு தெரியும் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியும். அதை ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லையா? நல்ல சந்ததி இந்த உலகத்தில் உருவாகணும் அப்படின்னு. திருமணமாகி குழந்தையை இந்த உலகத்துக்கு தர இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல பிள்ளைகளை பெறுவதற்கான எதிர்கால சந்ததியை ஒளி உடையதாக உருவாக்கணும். சார், ஆதிசங்கரர் வாழ்க்கையில் அந்த அம்மா ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லையேன்னு அவங்க விரதம் இருக்கிறாங்க. கனவுல கடவுள் வந்து கேட்குறாரு, அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ரொம்ப நாள் வாழக்கூடிய மோசமான புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் வாழக்கூடிய நல்ல புள்ள வேணுமா? அவர் பதில் சொல்லலை சார், என் மனைவியை கேட்டுட்டு சொல்கிறேன்னு நினைச்சார் சார். அந்த அம்மா கடவுளையும் அதே கேள்வியை கேட்டார் சார், என் கணவரை கேட்காம நான் எப்படி முடிவு பண்ணுவேன் அப்படின்னு அந்தம்மா எழுந்திரிச்சாங்க. ரெண்டு பேரும் எழுந்து கருத்தை பரிமாறிக்கிட்டாங்க. ஆதிசங்கரர் மாதிரி ஒளிவுடைய ஒரு குழந்தை வந்து பிறந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள், சிறந்த தம்பதிகள், சிறந்த குழந்தைகள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
5: நேரும் காலை 8:18 புதிய நேயர்களோடு இது மனதோடு ராகம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
5: உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
6: என் பேர் உமாராணிங்க மேம். தேனி மாவட்டம் அரண்மனை புதூர்ல இருந்து பேசுறேங்க மேம்.
5: தேனி மாவட்டம் அரண்மனை புதூர்ல என்ன பண்றீங்க?
6: உலக சந்தையில கடை போட்டுருக்கேங்க மேம்.
5: ஹவுஸ் வைஃப்னு தானே சொல்ல வந்தீங்க?
6: சொல்ல வந்தீங்க மேம். கடைசியில் நான் அங்கே இல்லை, கடைக்கு போய்கிட்டு இருக்கேங்க மேம், எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹெல்ப்புக்கு.
5: அதான் சரிங்க. பக்கத்தில் யாரும் பேசிகிட்டே இருக்காங்களே?
6: என் பையன் மேம், பையன் கலந்துக்கிட்டு இருக்கான்.

0: சரிங்க சரிங்க, நீங்க கிளப்பி விடுறது இல்லையா? அவரா கிளம்பிக்கு வரா?
1: இல்ல மேம், பெரிய பையன் மேம், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கறாங்க மேம்.
0: அதனால சமத்தா கிளம்பிடுவாரு. சின்ன குழந்தைகள தான் நம்ம கிளப்பி விடணும்.
1: ஆமாங்க மேம், பெரிய பையன் தான்.
0: சரிங்க,
1: பாப்பா வந்து 10th படிக்கறாங்க மேம். அவ 7:50 க்குலாம் போயிடுவா. சிக்காசிரி பேரு.
0: சரிங்க,
1: தம்பி பேர் வந்து அருண் பாலாஜி மேம்.
0: இன்னைக்கு தான் முதல் முறையா பேசுறீங்க கோடை பண்பலையில.
1: ஆமாங்க மேம், ரொம்ப முதல் முறையா பேசுறீங்க மேம். லைனே கிடைக்க மாட்டேங்குது மேம், பிஸி பிஸின்னு வரும் மேம்.
0: பிஸி பிஸின்னு வந்துருச்சு. இன்னைக்கு உமா ராணி பிஸி ஆயிட்டாங்க.
1: கண்டிப்பா மேம்.
0: சரிங்க, உங்களை உமான்னு கூப்பிடுவாங்களா ராணின்னு கூப்பிடுவாங்களா? சரிங்க, இல்ல அரண்மனை புதூர்ல இருக்கிறதுனால ராணின்னு கூப்பிட்டா பொருத்தமா இருக்குமே அப்படின்னு பாத்தேன். என்ன பாட்டு
1: வேணும்?
0: இட்லி கடை. இப்போ கோடை பண்பலை சாமி தருது.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: 1, 2, 3, and 4.
9: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
10: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
11: கோடை பண்பலை வானொலி
10: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42.
9: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
10: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
6: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் ஆர். மலர்கொடி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு.
13: உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள். இந்த நாள் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய துறை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
14: கண்டிப்பாக. எங்களோட துறை தொழிலாளர் திறன் மற்றும் நலன் மேம்பாட்டுத்துறை. இந்த துறையில் தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கமாக நான் பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு கீழே

0: தொழிலாளர் உதவி ஆய்வாளர்கள், தொழிலாளர் துணை ஆய்வாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். எங்களது பணியானது சட்டத்தை அமலாக்கம் செய்வது.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
3: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சிவலிங்கபுரம் பேருந்து நிலையம் அருகில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
2: ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் பாஸ்தாவின் வானவில் நிகழ்ச்சி. முதலில் கேளுங்கள், பிறகு பேசுங்கள். நல்ல பேச்சாளர்களை பார்த்தீங்கன்னா முதல்ல பேசுகிற பேச்சாளர்கள் பேச்செல்லாம் கேட்டுக்குவாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு நல்லா கவனிச்சுக்குவாங்க. அப்புறம் அதிலிருந்து கருத்தை பிடிச்சு தான் பேசுவாங்க. இது பேச்சாளர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை மாதிரி சாமானியர்களுக்கும் பொருந்துற ஒரு நல்ல பழக்கம். முதலில் கேளுங்கள், பிறகு பேசுங்கள். இப்ப நம்ம கூட யாரு பேச வந்திருக்கா? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுமதி.
1: சுமதி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வேப்பமரத்தோடு இருக்குது.
1: சரிங்களா, ஸ்கூல்ல இருந்து பேசுறீங்களா?
2: இல்லைங்கம்மா, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: என்ன வேலை?
2: நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்மா.
1: அப்படிங்களா, சரி. முதல் முறையா பேசுறீங்க அதனால.
2: ஆமாம்மா.
1: வீட்ல எப்படி பேசுவீங்க?
2: வீட்ல பிள்ளைங்கிட்ட அம்மா கிட்ட நல்லா பேசு.
1: நல்லா பேசுவீங்க, சரிங்களா? படபடான்னு பேசுவீங்களா இல்லையா?
2: இல்லைம்மா.
1: இல்லையா? சுமதி அமைதியான பொண்ணு அப்படியா?
2: ஆமாம்மா.
1: சரிங்க. உங்களுக்கு கோடை பண்பலை பிடிக்குமா பிடிக்காதா?
2: பிடிக்குமா.
1: அதனால தாங்க கால் பண்ணியிருக்கேன், டக்குனு பதில் வருதான்னு பார்த்தேன். சரி, என்ன பாட்டு வேணும் சுமதி?
2: எனக்கு கோட் படுத்துறது மட்டும் தாங்கம்மா.
1: சரிங்க, இப்போ உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 பாடல்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
7: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
8: ஆஹா, செம்ம வாசனை.
9: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வானவில் தந்திருக்கிற தலைப்பு, முதலில் கேளுங்கள் பிறகு பேசுங்கள். முதலில் கேளுங்கள் பிறகு பேசுங்கள். 8:40 வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
5: வணக்கம்.
6: மாவட்டம் மாணிக்கமலைலிருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
5: காளியம்மாளா?
6: மாரியம்மாள்.
5: மாரியம்மாள், சரிங்க. ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் தான், சொல்லுங்க. நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நன்றிங்க. நீங்க புதுமுக நேயரா? நம்ப முடியலையே, இவ்வளவு உற்சாகமா பேசுறீங்களே. என்னங்க வாழ்த்துக்கள். என்ன பாட்டு வேணும் மாரியம்மாள்?
6: மார்க் ஆண்டனி படத்துல இருந்து வருவது அண்ணா ஆண்டனிதான் ஒரு பாட்டு வரும்மா.
5: சரிங்க. யாராச்சும் கேட்க சொன்னாங்களா? என்ன?
6: இல்ல, என்னோட தம்பி பேர் ஆண்டனி மாம்.
5: ஓ, சரி.
6: ஆண்டனிய ரொம்ப பிடிக்கும் மாம்.
5: சரி, அவருக்காக மாரியம்மாளுக்காக பாடல் வருது, கேட்கலாமா?
6: இல்ல, கோடை பந்தல் ஆர்ஜி ஸ்நேகம் எல்லாருக்காகவும்.
5: சரிங்க, ரொம்ப பெரிய மனசு மாரியம்மாளுக்கு. எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேட்கலாமா? நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
1: நேரம் காலை 8:45. மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகத்தில். வாங்க பேச. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: மகேஸ்வரி மேடம்.
1: மகேஸ்வரி, குளிருதா? எங்க இருந்து பேசுறீங்க?
2: குளிரெல்லாம் ஜெயலம் மேடம், ஆடு மேய்க்கிறோம்.
1: ஆடு மேய்க்கிறீங்க.
2: முத தடவை பேசுற வாசி கொஞ்சம் பதட்டமா இருக்கு மேடம்.
1: சரிங்க சரிங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
2: பேரையூர், மதுரை தாலுகா, பேரையூர், மதுரை மாவட்டம், பேரையூர் தாலுகா, எஸ் நரசிங்காபுரம்.
1: சரிங்க, கரெக்டா சொல்லிட்டீங்களா?
2: கரெக்டா சொல்லிட்டேன் மேடம்.
1: அங்க வந்தா என்ன பண்ணுவீங்க?
2: சேர்ந்து
1: ஒரு வழி பண்ணிருவோம் அப்படின்னு
2: மேடம்.
1: சரிங்க. வானொலி கேக்குறீங்க, நிறைய வருஷமா கேக்குறீங்களா இல்ல இப்பதான் கேக்குறீங்களா?
2: இல்ல மேடம், நிறைய வருஷமா கேக்குறோம், இன்னைக்கு தான் முத முத லைன் கிடைச்சு.
1: எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: நீங்க இந்த பேசுறதே இந்த சாந்தரம் போல 5 மணிக்கு பேசுறதே ரொம்ப பிடிக்கும்.
1: ஓ, நீங்க பேசுறதே கவிதையா இருக்கு. உங்களுக்கு கவிதை பிடிக்கும் அப்ப, அப்படிதானே?
2: மாமா அக்கா அப்படினு சொல்லி அந்ததே நல்லா இருக்கும் மேடம்.
1: அப்படியா? சரிங்க சரிங்க அக்கா. இப்போ என்ன பாடல் வேணும்?
2: விஜய் படத்துல இருந்து
1: இன்னாமையில இருந்து லிப்ட்ல இருந்து இன்னாமையில வேணும், அவ்வளவுதானே? சரிங்க. மகேஸ்வரி அக்காவுக்காக இப்போ வருது லிப்ட், கோடை பண்பலையில இருந்து.
3: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
6: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்திய

0: ஆசிரியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா? 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர் மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டுதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா, உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா? என்ன நம்ம காதில் தான் சரியாக வரலையா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார், அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டிங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: இனிய புதிய முகங்களை சந்தித்து மகிழ்ந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். இந்த இனிய நாள் உங்களுடையதாகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இனி உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். முதலில் கேளுங்கள், பிறகு பேசுங்கள். முன்பாய் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
1: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: நேயர்களின் என்ன கருத்துக்களோடு வண்ணம் பெறும் வானவில் இன்று நீங்கள் பேச தந்திருக்கக்கூடிய தலைப்பு, முதலில் கேளுங்கள் பிறகு பேசுங்கள். நாம் பேசுறத மற்றவங்க கேட்கணும். ஒருத்தவங்க ஏதோ சொல்ல வராங்க, அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை தவிர்த்துறோம், இல்லைன்னா அறகுறையாக கேட்குறோம். ஆனால் நம்ம பேசுகிறத மட்டும் எல்லாரும் கேட்கணும், கவனிக்கணும் அப்படி நினைக்கிறோம்ல. ஆனால் மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்குறோமா? அவங்களுக்காக நம்ம நேரத்தை கொடுக்குறோமா? அதனால தான் இன்றைக்கி வானவிலோட தலைப்பு, முதலில் கேளுங்கள் பிறகு பேசுங்கள். உங்களின் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கோடை பண்பலையில் அறிமுக நேயர்களுக்காக 2424224, மகளிருக்காக 2424249, வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424426 மற்றும் ஒரு எண் 290-333 முன் இணைப்பிற்கு 0-45-42. உங்களின் கருத்துக்களை வரவேற்று இங்கே காத்திருக்கிறார் ரவிச்சந்திரன்.

0: ஆரம்பத்திலேயே தெரியுது. ரொம்ப வெளிப்படையாக தெரிகிற விஷயம் என்னென்னா, முழுசாக கேட்டால் தானங்க விஷயம் என்னான்னு புரியும், அதுக்கப்புறம் தானங்க நம்ம சரியாக பேச முடியும். அப்படிங்கிறதுனால தான் முதல்ல கேளுங்க, பிறகு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அல்லது இந்த மாதிரியான கொஞ்சம் அனுபவசாலிகள்லாம் இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க, முதல்ல கேட்டுக்கோங்க அப்புறமா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, இதில் புதுசாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு தோணலாம். உண்மைதான், முதல்ல கேளுங்க பிறகு பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுல அது மட்டும்தான் இருக்கா? முழுமையாக கேட்குறதுனால வேறு சில நன்மைகள் கூட இருக்கலாம். இல்லைனா விஷயத்தை முழுசாக புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி முழுமையாக கேட்கணும் அப்படிங்கிறதுல என்ன அவசியம் இருக்குது, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். அப்போ முழுமையாக கேட்காமல் போகிறதுனால நாம் சரியாக பதில் சொல்ல முடியாதுங்கிற விஷயம் மட்டுமா இருக்குதுல்ல, அதில் இன்னும் வேறு சில சிக்கல்லாம் இருக்குது, பல தவறுகள் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நேயர்கள் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வருக முதல் நேயர்.
1: என் உயிரினு மேலான கோடைப்பண்பலை 100.5 இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் வளர்வு கோடையப்பம். கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன் பேசுறேன் ஐயா.
0: வணக்கம் தாமோதரன், சொல்லுங்க
1: ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் தாமோதரன்.
1: அதாவதுங்க, இப்போ குடும்பத்தில் ஒரு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு வச்சுக்கோங்க,

0: குடும்பத்துல உட்காந்து பேசுறப்ப எல்லாரும் பேசுற கருத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிக்கணுங்க.
1: சரி,
0: அதன் பிறகுதான் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணுங்க. எல்லாரும் என்ன கருத்து சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, அதனுடைய கருத்து நல்லதா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லி அந்த நிகழ்ச்சியை நல்லபடியா பண்ணலாங்க ஐயா.
1: நன்றிங்க தாமோதரன், நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக நன்றி. உங்களுக்கு வருக அடுத்த நேயர்.
2: சகோதரர் ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு இனிமேல் காலை வணக்கத்துடன். மங்களபுர ராஜசேகர் ஐயா.
1: சொல்லுங்க ராஜசேகர்
2: ஐயா. முதல்ல இந்த தலைப்பை வந்து நம்ம வானவெளிக்கே பொருத்தமா இருக்குதுங்க ஐயா.
1: சொல்லுங்க.
2: ஏன்னா தினசரி ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்றதுக்கு அறிவிப்பாளர்கள் முன்கூட்டி விளக்கம் தராங்க.

0: இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து அந்த கருத்து என்னன்னே தெரியாம தலைப்பு சம்பந்தமெல்லாம் பேசக்குள்ள அந்த போக்கே மாறி போயிருந்தோம் ஐயா.
1: நீங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் நாங்க பேசுவோம். அதாவது நீங்க என்ன சொல்ல போறீங்க, வானொலியில நீதி நேர்மை நியாயம் இதை தான் பேச போறீங்க. நீங்க எப்படி தலைப்பு வைங்க, பக்கத்து வீட்டில் ஏதாவது சண்டை போட்டிருந்தோம்னு வைங்களேன், அவரை கனெக்ட் பண்ணி இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் பேசிடுவோம். யாரையாவது திட்ட வேண்டியது இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த திட்ட வேண்டியவரை இந்த தலைப்புக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் திட்டி விட்டு போயிடுவோம். நீங்கள் என்ன புரியாத தலைப்பு கூட வைங்க, அதையும் நாங்கள் பேசுவோம். அப்படின்னு சில பேர் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப தெளிவாக விவரமாக பேசுகிறவங்க. சில பேர் தலைப்பை புரியாமல் பேசுகிறாங்க, அவங்க நல்லா தெளிவாக கேட்டுட்டு அப்புறமா வந்து கூட பேசலாம். அடுத்த நேரை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக உங்கள் கோடை பண்பலை 100.5
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
11: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
12: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
13: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
1: நேரம் 9:13. இது கோடை பண்பலை வானொலி 100.5. முதலில் கேளுங்கள், பிறகு பேசுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. கோச்சிக்கிறாதீங்க ராஜசேகர், நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அப்படியே நம்ம வேற ஒரு விஷயத்தை பேசிட்டு அப்படியே இடைவேளைக்கு போயிட்டோம். இன்னொரு முறை பேசலாம். வருக அடுத்த நேயர்.
14: ஹலோ,
1: வணக்கம் சகோதரி. அப்படி சொல்ல வேண்டாம், நல்லது நினைச்சு வர்றவங்க இருக்காங்க. நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர்.
15: ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் சொல்லத்தான் நினைக்கிறேன். யாராவது நம்ம கிட்ட வந்து ஏதாவது சொல்ல வந்தா சொல்றவங்களுக்கு வாய்ப்பு தரணும். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒருமையில போய் நாம பேசணும்னா நம்ம பேசுற வார்த்தைக்கு அந்த அர்த்தங்களுக்காக மரியாதை இருக்காது. நாம வந்து பேசுற பேச்சு மனிதருக்கு மட்டுமே பேசும் சக்தி இருக்கு. அந்த பேசுற வந்து பேசுற வார்த்தையை வந்து பயனுள்ள வகையிலையும் நம்பிக்கை ஊட்டும் வகையிலையும் அந்த பேச்சு இருக்கணும். எதுவா இருந்தாலும் பேசுறதுக்கு பேசுறவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறவங்க பொறுமையா காது கொடுத்து கேட்கணும்.
1: அந்த காது கொடுத்து கேட்கணும்.

0: எதுக்காக
1: என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கணும்ல,
0: முழுமையாக புரிஞ்சுக்கணும்
1: அப்படின்றது. அழகு இருக்காங்க.
0: நன்றிங்க தண்டமணி, நிகழ்ச்சி வந்தமைக்காக. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம் அடுத்த நேயரை.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்ய ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
5: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: நேரம் 9:17, இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர்.
1: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சினியம்பாளையம் சரவணன்.
0: சொல்லுங்க சரவணன்.
1: கேட்ட பிறகு கேள்வி எழுப்புபவர்கள் நிறைகுடம், கேட்காமலேயே கேள்வி எழுப்புவர்கள் குறைகுடம் சார். நிறைகுட தழும்பாது. ஏன்னா கேட்ட பிறகு கேள்வி எழுப்பும் கேள்விகளுக்கு வலிமை அதிகம். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேள்வி ஆக்கப்பூர்வமா அது வெளிப்படு. ஆனா அந்த கேட்காமன்னே கேள்வி எழுப்புறோம் பாத்தீங்கன்னா, தங்களை மேதாவி என்றும் அனைத்தும் தெரிந்தும் என்று நினைச்சிட்டு இருக்கிறவங்க தான் குறுக்கு உருக்க பேசுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர்கிட்டயே போனா கூட சார், அந்த மருத்துவர் வந்து சொல்றது யாரும் காதல் வாங்கிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியா அந்த மருத்துவரை போட்டு இது பண்ணுவாங்க. அவருக்கு மருத்துவருக்கு என்னடா இப்போச்சுன்னு இப்படி ஒரு சலிப்பு தன்மை ஏற்படும். முதல்ல நம்ம கேட்டுக்குவோம், மறுபடி சந்தேகங்களை ஆக்கப்பூர்வமா கேள்வி எழுப்பலாம் சார்.
0: நன்றி சரவணன், அருமையா சொல்லிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல சொன்னது போல, முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்றதுல புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தானா அப்படின்னா, அதில் இருக்கிற இன்னொரு விஷயம், இந்த மாதிரி குறுக்க பேசுகிறவங்க சில அரைகுறைகளாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காரு சரவணன். வருக அடுத்த நேயர்.
2: அன்பு தம்பிக்கு அன்பான வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் பழமையா பேசுறேன் தம்பி.
0: சொல்லுங்கம்மா.
2: அருமையான தலைப்பு. தங்களுடைய தலைப்புகளே எப்போதுமே நல்லா வித்தியாசமா ஒரு கருத்துள்ளதா இருக்கும்.
0: சொல்லுங்கம்மா.
2: முதலில் பேசுங்கள், அப்புறம் கேளுங்கள், அப்புறம் பேசுங்கள்னு. அதுதான் அந்த மாதிரி நம்ம கேட்காதனாலதான் பெரிய பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளா இருக்கட்டுமே, நமக்கு குழந்தைகள் வந்து ஒரு நம்ம கிட்ட ஒரு பேச தாக்கல வருதுன்னா அதையே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வருது கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டாக்கவே நம்ம அதுக்கு என்ன அதுக்கு அதுக்கான தீர்வு அதுக்கு என்ன பதில நம்ம அதுக்கு சொல்லி அதுக்குள்ள பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்.
0: நன்றிங்கம்மா. அதாவது வந்து நீங்கள் குழந்தை அப்படின்னு சொன்னதை வந்து நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அது குழந்தையாக இருக்கட்டும் அல்லது நாம் சில பேரை நினச்சிருப்போம், இவருக்கு என்ன தெரிய போகுது அவர் நான் புதுசாக வந்தவர் தானே அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அவர்கிட்டையுமே கூட நல்ல விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சு, அவங்க யாராகவே இருந்தாலும் அதை ஒரு வார்த்தை கேட்டுட்டா தான் என்னவா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகணும் அப்படிங்கிறதாக நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கிறோம். வருக அடுத்த நேயர்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: ஈரோடு வெட்டு சாட்டோல்ஸ் தங்கலங்கய்யா.
0: சொல்லுங்க தங்கவேல்.
3: முத கேளுங்கள் அப்புறம் பேசுங்கள் அப்படின்னு இருக்கிறீங்க. அதான் வந்து அதிமேதாவி அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொன்னாரு, அது அப்படி இல்லை, ஒரு அவசரம் நமக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லணுமே அப்படின்னு தாண்டிட்டு போய்
0: அவசரம்
3: எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு அவசரம் தான். அதிமேதாவி அப்படின்னு எடுத்து தேவையில்லை. ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வைதவி காத்திருந்தாள். அது மொத்த கதையின் சாராம்சமே இதுதானுங்க, வைதவி காத்திருந்தாள். இந்த கதாநாயகன் வந்து கதாநாயகிட்ட நான் ஒருத்திய வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா, அந்த பொண்ணை தான் சொல்லுவாரு. ஆனா வந்து அந்த பொண்ணு அவசரப்பட்ட முடிவு, தப்பான முடிவு எடுத்துற அந்த படத்தினுடைய மொத்த கதை இந்த

0: தெளிவாக புரிந்து கொள்ளாமல் கொடுத்த விஜயகாந்த் கொடுத்துட்டு போன போட்டோவை கூட பார்க்காம அது குப்புற கிடக்கு, இந்த அம்மா வாட்டுக்கு போய் பிரச்சனையை எழுத்துக்கிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான கதை தான் அது. நன்றிங்க தங்கவேல், அருமையான உதாரணம் கூட. அரைகுறைகள் அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. அரைகுறைகள் அப்படிங்கிறது ஒரு வகை, அவசரம் அப்படிங்கிறது இன்னொரு வகை அப்படின்னு எடுத்துக்கலாம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கலாம்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
11: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
12: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 741-88-7411.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
4: நேரம் 9:23. இது கோடை பண்பலை வானொலியின் 1.5. வருக அடுத்த நேயர், முதலில் கேளுங்கள். வணக்கங்கய்யா.
5: ஐயாவுக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கர் நூல் பேசுறீங்க. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும் அனைவரும் நலமா இருக்கீங்க.
4: சொல்லுங்கய்யா,
5: கேளுங்கள். பேசுங்க. ஐயா, நான் அதுல வந்து ஒரு சின்ன மாறு மட்டும் சொல்றேன். ஒரு ஐயா வந்து பேசினாருன்னா அதுல அது முரண்பாடு இருந்தா ஐயாட்ட அனுமதி வாங்கிக்கலாம். ஐயா, எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடுங்க, நீங்க முழுவதும் பேச வரைக்கும் நான் கேக்குறீங்களா? அப்படி அதுல அதுல என்ன, அப்படி நம்ம பேசும்போது அவர் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவர் சொல்லக்கூடாத வார்த்தைகளை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. அதனால அந்த வார்த்தையை நான் கேக்குறேங்க.
4: சரியா சொல்லிட்டீங்க அழகர். அதாவது எதிராளி வந்து ஒரு தவறான தகவலை பேசி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா ரொம்ப பணிவான முறையில அவர்கிட்ட அனுமதி கேட்டுக்கிறலாம். ஐயா, நான் இடையில புகுந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். நீங்க சொல்றதுல இந்த மாதிரி கருத்து முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கலாமா அப்படின்னா தெரிவிக்கலாம். அதனால தவறு ஒன்றும் இல்லை. வருக அடுத்த நேயர்.
6: வணக்கம்.
4: வணக்கம்.
6: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்திலிருந்து நாயக்கன் பேசுறேன்.
4: சொல்லுங்க சகோதரி.
6: இப்ப வந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பேசுறத நம்ம கேக்குறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம பேசுற அவங்க கேட்டா என்ன? நமக்கு அவங்க சொன்ன கருத்தை மட்டும்தான் வலியுறுத்துறாங்களே தவிர அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறத கேக்குறதே இல்ல. இது

0: அவங்க வந்து நீ என்னமா சொல்றன்னு கேட்கவே மாட்டேன்றாங்க. அவங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை. நன்றிங்க.
1: அது மாதிரி இருக்கிறவங்க ஒருவேளை கேட்டுக்கிட்டு இருக்கலாம், நாமளும் இனிமே காது கொடுத்து கேட்போம் மற்றவங்க பேசுகிறத அப்படின்னு மாறிக்கிட்டாங்கன்னா நல்ல விஷயந்தான். இது கோடை பண்பலை வானொலி 100.5, நேரம் 9:25.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: முதலில் கேளுங்கள், பிறகு பேசுங்கள். வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5. வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: சத்தியமங்கலம் கே என் பாளையம், பேச்சு முத்து.
0: சொல்லுங்க பேச்சு முத்து.
1: சார், முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முழுமை பெறும், ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு உண்மைத்தன்மை என்னங்கறத நாம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பேசுறவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கறதாவது கிடைக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன்.
0: அருமை. இந்த மரியாதை அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப அழகாக அவர் சரவணன் சொல்லும்போது சில அறைகுறைகள்னு சொன்னார். தங்கவேல் சொல்லும்போது அவசரம் ஒரு காரணம்னு சொன்னார். நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் அதை சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் பேசும் பொழுது குறுக்கே பேசுகிறோம் என்றால் அது அவருக்கான மரியாதையை நாம் தரவில்லை என்று பொருளாகும் அப்படிங்கிறதான் உண்மை. வருக அடுத்த நேயர்.
2: காலை வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் கெங்கச்சேத்துப்பட்டி பீமராஜுங்கய்யா.
0: பீமராஜ் சொல்லுங்க.
2: ஐயா, ஒருத்தர் வந்து நம்ம உரமுறையோ நம்மளுக்கு கோச்சிட்டு குழந்தையோ வந்துச்சுன்னா கூட அவங்க என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்கின்னு பேசினாக்கல அது புரியும். அவங்க பேசும்போது நாம பேச குறு குறுக்க பேசினாக்கல அது என்னன்னே புரியாம ஒன்னு ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்துன்னு பேசுற மாதிரி ஆயிடும். அதனால எதுவுமே வந்து புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கின்னு பேசுறது எல்லாருக்கும் நல்லது.
0: நன்றிங்க பீமராஜ். 5 நிமிஷத்துல முடிய வேண்டிய வேலையை 5 வாரத்துக்கு இழுத்து சண்டையா கிடக்கிறதுக்கு காரணம் பல இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5. வணக்கம் சகோதரி.
3: திண்டுக்கல்ல மீனா விஜயரகன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லைங்க சார், எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. யாரையும் அலட்சியப்படுத்த கூடாது,
0: குறைத்து மதிப்பிடாதீர்கள்.
3: ஆமாங்க. ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒருத்தர் வந்து தன் கருத்தை கூற வரும்போது நம்ம அதை செவி கொடுத்து கேட்காம போகும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண முடியாதுங்க சார். முதல்ல கேட்பது அப்படிங்கறது வந்து அடுத்தவர்களின் உணர்வுக்கு கருத்துக்கு அவர்களுக்கு நம்ம மதிப்பு
0: கொடுக்கறதுதான்.
3: அவங்களோட மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிறது. கேட்க மறுப்பது வந்து தலைக்கணத்தின் உச்சம் நினைக்கிறேன். கேட்க மறுப்பது வந்து ஒருதலை பட்சமான முடிவுக்கு வழிவகுக்கும் சார்.
0: ஒருதலை பட்சமான முடிவு
3: வெளிப்பாடு அடக்குமுறையும் கூட சொல்லலாம். இந்த கோர்ட்ல கூட

0: குற்றவாளி குற்றவாளியா இருந்தாலும் அவங்க தரப்பு கேட்பாங்க கண்டிப்பா. அது மாதிரி முதல்ல கேட்கணும்.
1: நன்றிம்மா மீனா விஜயராஜன், நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக நல்ல அருமையான சில வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்கீங்க. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம் அடுத்த நேயரை.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலமரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சிவலிங்கபுரம் பேருந்து நிலையம் அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.

0: நேரம் 9:33, இது கோடை பண்பலை வானொலியின் 100.5. முதலில் கேளுங்கள், பிறகு பேசுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவர், எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவர் வார்த்தை சித்தர் கவிஞர் பி ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு வணக்கம். வாழ்க வாழ்க சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். ஜனார்தனன் கெங்குவார்பட்டியிலிருந்து.
1: நன்றிகள் பல. தலைப்புக்கு வந்துடுறேன் சார்.
0: சொல்லுங்க
1: சார். முதலில் கேளுங்கள், பிறகு பேசுங்கள். அது இது தலைப்பு கொடுக்கோமே, ஸ்ரீ சிவா ஐயாவும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியும் கண் முன்னால வந்துட்டாங்க, அது இருக்கட்டும் சார். சுருக்கமா தலைப்புக்கு வந்துடுறேன். மெத்த படித்தவர்கள் அவர்களின் மேன்மையை போக்கஸ் செய்வதில்லை. முதலில் கேட்டு கேதர் பண்ணி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதை போல பேசுவார்கள். கொடைக்கானல் முதன்மை சாலையில் இருக்க அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கூட அடிக்கடி மீட்டிங் நடக்கும் போது ஃபர்ஸ்ட் நீ பேச சொல்லுவாங்க, நான் பேசவே மாட்டேன், எல்லாத்தையும் பேச விட்டு கடைசியில பேசுவேன். நிறைவாக சார், பேசாத வார்த்தைகளுக்கு நாம எஜமான், பேசிய வார்த்தைகளுக்கு நாம் அடிமை, இதை உணர்ந்திடுவீர். விடைபெறுகிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம்.
0: பேசிய வார்த்தைகள் நமக்கு எஜமான் அப்படின்னு சொல்லுவாங்க. தரையை பார்த்து நிற்குது நல்ல கதிரு, தான் குறைய மறந்து மேலே பார்க்குது பதறு.

0: அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, ஆகாத சிலது ஆட்டம் போடுது வெளியிலே. அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கலாம்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகு, ராஜபாளையம்.
6: பென்ஸ் மீடியா மற்றும் அக்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
7: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:00
8: தங்கள் அன்புடன்
7: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
8: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
7: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
8: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
7: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
8: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
7: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
8: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
7: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
8: நமது கோடை பண்பலை 100.5.
0: நேரம் 9:38. வருக அடுத்த நேயர்.
9: வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி அங்கன் ஐயா.
0: ரங்கன் சொல்லுங்க ஐயா.
9: ஐயா, இந்த தலைப்பு சொன்ன உடனே நாங்க கவனிக்கணும், அப்புறம் நீங்க வந்தவாட்டி என்ன அந்த தொகுப்புக்கு கரெக்டா முன்னாடி என்ன சொல்றீங்கன்னு நம்ம கேட்டுட்டு பேசினா கொஞ்சம் தெளிவா நீங்க சொல்றதையும் நாம கேட்டுக்கலாம், நாங்க சொல்றதையும் நீங்க கேக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இப்ப நேத்து வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து படிச்ச, அதை அப்படியே பகிர்ந்துக்கிறேன்.
0: சொல்லுங்க.
9: பேசுவதற்கு முன் கேளுங்கள், எழுதுவதற்கு முன் யோசியுங்கள், செலவதை அளிப்பதற்கு முன் பொருளை ஈட்டுங்கள், முதலீடு செய்வதற்கு முன்னர் ஆராயுங்கள். இப்படி பல கருத்துக்கள் வருதுங்க ஐயா. இந்த மாணவர்கள் கூட கேள்வித்தாள் எடுத்த உடனே முதல்ல படியுங்க, கேள்வியை படிச்சுட்டு எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனாலதான் அவங்க நல்ல மார்க் எடுக்க முடியும்.
0: முழுமையாக தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றதுல இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். மாணவர்களுக்கு முன்கூட்டியே ஒரு 10 நிமிடங்கள், அவங்களுக்கு 2 மணி நேர தேர்வு என்றால் அந்த 2 மணி நேரம் அல்லாத ஒரு 10 நிமிடம் வந்து அந்த கேள்வித்தாளை வாசிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. சில இடங்களில் வந்து ஒரு 10 கேள்விகளை கேட்டுட்டு முதல்ல சொல்லியிருப்பாங்க, அனைத்து கேள்விகளையும் படித்து முடித்த பின் விடை எழுதுக அப்படின்னு முதல்ல குறிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வரிசையாக கேள்விகளாக ஒரு 10 கேள்விகள் இருக்கும், சின்ன சின்ன கேள்விகள் தான் எல்லாமே இருக்கும்.

0: ஒன்பதாவது கேள்விக்கு அடுத்து பத்தாவது கேள்வியில் என்ன இருக்கும்னா, நீங்கள் வாசித்து முடித்த அத்தனை கேள்விகளிலும் ஐந்தாவது கேள்விக்கு மட்டும் விடையளிக்கவும் அப்படின்னு இருக்கும். கொடுக்கப்பட்ட நேரம் 30 வினாடிகளாக இருக்கலாம், வாசிக்கிற நேரம் போக. அவசரப்படுறவங்க ஒன்றாங்கேள்வியிலருந்தே பதில் சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஆனால் பத்தாவது கேள்வியில் என்ன சொன்னாங்க, நீங்கள் வாசித்து முடித்த அத்தனை கேள்விகளிலும் ஐந்தாவது கேள்விக்கு மட்டும் விடையளிக்கவும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. திரு திரு திருன்னு முழிக்க வேண்டியதான். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கலாம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
5: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
7: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE diploma applications க்கு விசிட் sumangalasteel.in.

0: நேரம் 9:42 வருக. அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5.
1: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி.
1: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் வந்து அந்த அவங்க வீணா விஜயகுமார் சொன்ன அதே கருத்தை தான் நானும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ரெண்டு பேர் பிரச்சனைன்னு வருங்க, ரெண்டு பேர் சார்ந்த பிரச்சனை. அப்ப வந்து சமாதானமா நம்ம பேச போனாலுமே அவங்க காதலே வாங்குறது இல்ல. அவங்க மேலும் மேலும் அவங்க ஏற்கனவே சொல்லி காயப்படுத்திருப்பாங்க பாருங்க. அந்த சொல்லவே திரும்ப திரும்ப சொல்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மேல நமக்கு மீண்டும் ஒரு எரிச்சல் வரும் சார். இந்த பேச இனிமே அவங்ககிட்ட பேச வேணாம்னு தோணும். இதனால சமாதானமே ஆக முடியாது. அது ஒரு பிரிவு தான் சார் உண்டாக்கும் நமக்கு. அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளலைனா அந்த ஒரு அந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. வேண்டான்னு ஒதுங்கி போற அளவுக்கு தான் வந்துரும். பிரிவு தான் உண்டாகும்னு என்னோட கருத்து சார்.
0: நன்றிங்கம்மா. புஷ்பலதா சகோதரி அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஒரு சண்டையை தொடங்க முடியும், முடிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பேச்சுக்களையெல்லாம் குறைச்சிருவாங்க. அது எப்படி ஒரு சண்டையை முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நல்லா யோசிச்சிங்கன்னா புரியும். ஒரு சண்டையை தொடங்க முடியும், முடிக்கவே முடியாது. வருக. அடுத்த நேயர். வணக்கம், பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? சொல்லுங்க பிரசன்னா. எந்த ஊருன்னு சொன்னீங்க?
2: அதாவது கீழக்கரை சார், ராமநாதபுரம் மாவட்டம் சார்.
0: ஓ ராமநாதபுரம், ஆ கீழக்கரை. ம், சொல்லுங்க.
2: ஆ கீழக்கரை. ஆ அதாவது சார், முதல்ல வந்து அவர்கிட்ட வந்து சொல்ல போறாப்புன்னா தன்னுடைய மன அழுத்தலிங்க நம்ம ஒரு தவறான முடிவு எடுக்கிறோமா சரியான முடிவு எடுக்கிறோம் தெரியாம தான் நம்மகிட்ட வந்து முதல்ல கேட்க வராரு. அப்ப அவருக்கு முன்னாடியே நம்ம ஒரு பதில அவர் என்ன சொல்ல வாரான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவரு சரிமனை பாக்கணும். அவர் கேக்குறமுன்னே தட்டி விட்டோம்னா மறுபடியும் அவரு வேற ஒரு தப்பான எண்ணத்துக்கு போயிடுவாரு, தப்பான செயலை ஈடுபட ஆரம்பிச்சிருவாரு.
0: நம்ம கிட்ட கேட்டு வர்றவங்களுக்காக பிரசன்னா சொல்றீங்க. நன்றிங்க பிரசன்னா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக. அடுத்த நேயர்.
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஷ்.

0: சரிங்கப்பா.
1: சொல்லுங்க சகோதரி.
0: அதாவது இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுவோம் சொல்லி நடை தெரிந்த நன்மை எவர் சொல்லுதில்லையா? பேசுற நடை அறிந்து நல்லறியாளர்கள்லாம் வந்து இடையடையா கூட்டத்துல பேச மாட்டாங்களா? முழுமையா கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் பேசும்போதுதான் அதை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். அதாவது முழுமையா பேசுறத கேட்டு பேசுறத தொடக்க புள்ளியா மாறுறாங்க. முழுமையா கேட்டு பேசாதவங்க வந்து முற்றுப்புள்ளியா மாறிடுறாங்க.
1: ஏன்னா
0: முற்றுப்புள்ளியா மாறுறது ஒரு வேலை பார்க்க போற இடத்துல ஏதாவது அவங்க பேசி கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லும் போது
1: பொறுமை அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பேசின விஷயத்தினுடைய சாரமாக நாங்க எடுத்துக்கிறோம். வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5.
2: சார் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க முருகன்.
2: சார் நான் ஒரு ரெண்டு விஷயத்த வந்து பதிவு பண்றேன் சார்.
1: சொல்லுங்க.
2: நிச்சயம் பாத்தீங்கன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு சில நேரம் ஏதாச்சும் தவறுகள், ஒரு சில நேரம் நம்ம லேட்டா போவோம், ஒரு சில நேரம் ஏதாச்சும் இது ப்ராப்ளம் ஆகும். அந்த டைத்துல வந்து நம்ம மேலாளர்கிட்ட வந்து நம்ம காரணம் சொன்னா என்னதான் நீ சொல்லு என்ன காரணங்கள் சொன்னாலும் எல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சிலப்போ சொல்றப்போ அவங்க என்னதான் நம்ம சொல்ல வர்றாங்களோ அவங்க வந்து காது கொடுத்து நம்ம கேட்டவாச நம்மளோட பக்கம் நியாயம் வந்து தெரியும் அவங்களுக்கு. நிச்சயமா. அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமானது என்ன, நம்ம வீட்டுல வந்து பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம பேசுறோம், பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அமைதியாரோட பொண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிள்ளைங்க வந்து என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது பெற்றோர்கள் வந்து காது கொடுத்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தமா இருக்கு. பெற்றோர்கள் வந்து நம்ம சொல் கேட்கறாங்க
1: தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்ல. வருக அடுத்த நேயர் வனவில் பண்பலை 100.5.
3: வணக்கம்.
1: வணக்கம் இளங்கோ. சொல்லுங்க
3: ஐயா. நல்ல தலைப்புங்க ஐயா. எப்படி கேட்டீங்களா, நிறைய பேர் நீங்க அப்படிதான் நம்ம என்ன சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்காம அவங்க சொல்றதா நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது.
1: ஏன் அப்படி செய்யறாங்க?
3: அதுதான் என்னதே புரிய மாட்டேங்குது. அதுக்குதான் நான் சொல்லுவேன், சரிங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேசி முடிங்க, முடிச்சுட்டு சொல்லுங்க,
1: ஒரு வாரம்
3: சொன்னா பேச ஆரம்பிக்கலாம். அப்படின்னா கூட அப்பயும் முடிக்க மாட்டேங்கிற மாதிரி அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க.
1: ஒரு வாரம் உட்கார்ந்து இருந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க அது மாதிரியான மக்கள் வந்து எது போன்றவர்களாக இருக்கிறார்கள், அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு, எதனால அவங்க குறுக்க பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அடுத்த நேயரை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரும் நம்பிக்கை, வசந்தன் கோ.
8: நேரம் 9:51. வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5 இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
9: நல்லா இருக்கீங்களாங்கண்ணா? வெங்கமேட்ல இருந்து அமுதாங்கண்ணா.
8: சொல்லுங்க அமுதா, நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சகோதரி.
9: இந்த கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க இல்லைங்கண்ணா, அவங்க பிரிவுக்கு காரணம் வந்து அவங்க வந்து சொல்றத வந்து எதுவுமே காது கொடுத்து கேட்காம அரையும் குறையுமா புரிஞ்சுக்கிறனால தாங்கண்ணா பிரிவு ரொம்ப அதிகமா இருப்பேன். கூட்டு குடும்பமே எங்க இருக்குன்னு கூட தெரியல.
8: கூட்டு குடும்பம் அப்படின்னு இல்லைங்கம்மா, பெரும்பாலான இடங்கள்ல இந்த காது கொடுத்து கேட்கலன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ஒரு முக்கியமான விஷயம். அரைகுறையாக புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே ஆபத்தான விஷயம்தான். நிறைவாக வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
10: வணக்கம் சார்,
8: பேர் சொல்லுங்க.
10: சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதாரு சார்.
8: சொல்லுங்க சுதா.
10: இப்ப ஒரு இடத்துல எங்க ஊர்ல பண்டிகை நடக்கும், அங்க வந்து பட்டிமன்றம் வருடம் வருடம் விட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தவறான வார்த்தை பேசுறாரு, பட்டிமன்றம் தான் விடுறாங்க. நல்ல ஒரு கருத்து சொல்ற இடத்த அந்த பட்டிமன்றம் வைக்கலாம், ஐயா சுந்தராவடி பையா பட்டிமன்றம் வைக்கலாம்னு ஒரு ரொம்ப நாள ஆசை. ஒரு 7 வருடமாக போய் போய் கேப்பேன் நானும் இன்னொரு நண்பரும். அந்த இடத்த வந்து ஒரு உடைகளும் அந்த இடத்த தகுதியும் தான் நம்மள பாக்குறாங்களே ஒழிய பேசலாம், ஒரு பேசிட்டு அப்படின்னு பேசுறதுக்கு விட மாட்டாங்க.
8: அதான் அது என்னன்னா, அது ஏற்கனவே நிறைய 2-3 பேர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, குறைத்து மதிப்பிடாதீர்கள் யாரையும், யாருக்கிட்ட என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதான் உண்மை. கேட்கறதுனால ஒன்றும் இல்லையே, 2 நிமிடங்கள் செலவழித்து அவர் என்ன தான் சொல்ல வராருங்கிறத முதல்ல கேட்டுருவோம் அப்படின்னு முடிவெடுக்கிற இடங்களில் பல நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, சில பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பலாம். நிறைய நல்ல தகவல் தான் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம்.

முதலில் கேளுங்கள், பிறகு பேசுங்கள். எதற்காக என்றுதான் கேட்டிருந்தது நிகழ்ச்சி. உரையாடுவது அல்லது ஒருவர் இன்னொருவரோடு பேசுவது என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல. அது நம்முடைய எண்ணங்களை, உணர்வுகளை, கருத்துக்களை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும் ஒரு பாலம். ஒருவரின் மனதிற்கும் இன்னொருவரின் மனதிற்கும் இடையே உருவாகும் தொடர்புதான் பேச்சு. ஆனால் பேசுவது மட்டும் தொடர்பு அல்ல, அதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று பேசுவது என்றால் இன்னொன்று கேட்பது. ஒருவர் பேசி கொண்டிருக்க மற்றொருவர் கேட்காமல் இருந்தால் அது உரையாடல் அல்ல, அது இரண்டு தனித்தனி சத்தங்கள். நாகரிகமான பேச்சு என்பது அழகான வார்த்தைகளை பயன்படுத்துவது மட்டுமல்ல, மற்றவர் பேசும்போது பொறுமையாக கேட்பது, அவருடைய கருத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிப்பது, கருத்து வேறுபாடு இருந்தாலும் மரியாதையுடன் பதிலளிப்பது, தன்னுடைய கருத்தை திணிக்காமல் புரியும்படி விளக்குவது, இவை அனைத்தும் பேச்சு நாகரிகத்தின் அடையாளங்கள். ஆனால் ஒருவர் பேசும்போது இன்னொருவர் குறுக்கிடுவது பேச்சு நாகரிகம் அல்ல. ஒருவர் பேசும்போது இன்னொருவர் ஏன் குறுக்கிட்டு பேசுகிறார்? அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பது எனக்கு முன்பே தெரியும் என்ற முடிவு, என்னுடைய கருத்துத்தான் சரி என்ற அகந்தை, தான் தான் முதலில் பதில் சொல்ல வேண்டுமென்ற அவசரம் அல்லது பொறுமையின்மை அல்லது தற்பெருமை. ஆனால் அதன் விளைவு

என்னவாகிறது? முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பதிலளிக்கின்றோம். அவர் சொல்ல வந்த கருத்தின் சாரத்தை புரியாமல் பேசுகின்றோம். சில நேரங்களில் தேவையற்ற வாதங்களும் மனக்கசப்புகளும் உருவாக நாமே காரணமாகி விடுகின்றோம். ஒருவர் பேசும்போது முழுமையாக கேட்பது என்பது அவருக்கு நாம் கொடுக்கும் மரியாதை. அது ஒரு நல்ல பழக்கம் மட்டுமல்ல, ஒரு நல்ல பண்பும் கூட. நாம் ஒருவர் பேசுவதை முழுமையாக கேட்டுவிட்டு பேசுவதால் கருத்தை சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் உண்மையில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிய முடிகிறது. பொருத்தமான பதிலை கொடுக்க முடிகிறது. தவறாக அல்லது அரைகுறையாக புரிந்து கொள்வதால் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க முடிகிறது. என்னை மதித்து நான் சொல்வதை காது கொடுத்து கேட்டார் என்ற அவரது உணர்வின் மூலம் உறவுகள் வலுவடையும். தேவையற்ற வாதங்கள் குறையும். சரியான முடிவுகளை எடுக்க முடியும். முழுமையாக கேட்டுவிட்டு பேசும்போது நம்முடைய பதில் தெளிவாக இருக்கும், தொடர்புடையதாக இருக்கும், உணர்ந்து சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும், நியாயமான பதிலாக இருக்கும். ஒருவர் பேசுவதை முழுமையாக கேட்காமல் பேசுவதால் அவர் சொல்ல வரும் கருத்தை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. தொடர்பில்லாமல் பேசுவதால் உரையாடலின் நோக்கம் மாறிவிட வாய்ப்பிருக்கிறது. தவறான முடிவுகள் எடுக்கப்படலாம். மனக்கசப்புகள் உருவாகலாம். என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் அவருக்கு ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் அதிகரிக்கலாம். சிறிய கருத்து வேறுபாடு பெரிய பிரச்சனையாக மாறலாம். மற்றவர்கள் நம்மிடம் பேச விரும்பாமல் போகலாம். இவர் யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டார் என்ற எண்ணம் பிறர் மத்தியில் உருவாகலாம். தகவல்கள் தவறான முறையில் பரவலாம். நல்ல உரையாடல் என்பது யார் அதிகம் பேசுகிறார்கள் என்பதில் இல்லை, யார் சரியாக கேட்கிறார்கள் என்பதில் இருக்கிறது. நல்ல உரையாடல் என்பது யார் அதிகம் பேசுகிறார்கள் என்பதில் இல்லை, யார் சரியாக கேட்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. அதனால்தான் கணவன் மனைவி உறவில், பெற்றோர் பிள்ளைகள் உறவில், நண்பர்கள் மத்தியில், பணியிடங்களில், பொது மேடைகளில் எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த பண்பு மிக அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல சண்டைகள் பேசுவதால் உருவாவதில்லை, முழுமையாக கேட்காமல் பேசுவதால் உருவாகின்றன. நிறைவாக, பேசுவது ஒரு திறமை என்றால் கேட்பது ஒரு கலை. பேசுவதன் மூலம் நம்முடைய அறிவை வெளிப்படுத்தலாம். ஆனால் கேட்பதன் மூலமே ஒன்றை பற்றிய முழுமையான அறிவை பெற முடியும். ஒருவர் பேசும்போது அவரை முழுமையாக கேட்போம். அவர் சொல்ல வந்த கருத்தை புரிந்து கொள்வோம். அதன் பிறகு நிதானமாகவும் மரியாதையாகவும் நம்முடைய கருத்தை பகிர்வோம். ஏனென்றால் கேட்க தெரிந்தவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். புரிந்து கொண்டு பேசுகின்றவர்களின் கருத்துக்களுக்கு மரியாதை இருக்கும். முதலில் கேளுங்கள், பிறகு பேசுங்கள். வள்ளுவத்தின் 642வது குறள் இப்படி சொல்கிறது. ஒருவருக்கு நன்மையும் தீமையும் அவர் பேசும் வார்த்தைகளாலேயே வருவதால் நாம் பேசும் பேச்சில் எந்தவிதமான பிழையும் ஏற்பட்டு விடாமல் கவனமாக காத்து கொள்ள வேண்டும் என்று. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு. வணக்கம் நேயர்களே.

மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன பேச வருகிறார்கள் என்பதை கவனித்துவிட்டு பேசலாம். அதனால் நம்முடைய அன்பு, நட்பு, உறவு மேம்படும், சிறக்கும். விடைபெறுகிறது இன்றைய வானவில். நேயர்களின் கருத்துக்களை வரவேற்றார் ரவிச்சந்திரன்.

0: நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், ஆர் கே ராஜேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார், கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். இனி பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். வரும் முன்பாக செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கிடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல், ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய மாநில அரசு மாற்றுத் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் பட்டாவில் பெயர் திருத்தம் தொடர்பான பணிக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 110,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது ஆட்டத்தில் தென்கொரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசு அணியை வென்றது. 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோடா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மள கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
0: அரிதாரம் பூசாத அந்த

சுகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது. கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

0: நம்முடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த புதிய சாதனை முகங்களை அறிமுகப்படுத்துறது வழக்கம். அந்த வகையில இந்த வாரமும் நம்ம ஒரு வித்தியாசமான முகத்தை தான் சந்திக்க போறோம். மக்கள் இசை பாடல், மக்களோட பிறந்து மக்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தொன்மையான இசைகளில் ஒன்று. அந்த இசையை இசைப்பதில் வல்லவர்களாக இருந்தவர்கள் வரலாற்றில் நிறைய பேர் உண்டு. அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்தெடுத்து செல்பவர்கள் வெகு சிலர் மட்டும்தான். அந்த வெகு சிலரால் தான் அந்த மக்கள் இசை என்று சொல்லக்கூடிய கலை இன்றைக்கும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மக்கள் இசை பாடல்களை கிராமங்களெங்கும் பாடி வரும் ஒருவரைத்தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கின்றோம். கிராமங்கள் தோறும் எதிரொலிக்கும் அவருடைய குரல் இசை இப்போது நம் கோடை பண்பலையிலும் ஒலிக்கவிருக்கிறது. சந்திக்கலாமா அவரை?
1: தங்கே

0: சார் வணக்கங்க சார்.
1: ஆமாம், உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
0: என் பேர் தங்கமாளுங்க சார், வீட்டுக்கார பெருமாளுங்க சார். நாமக்கல் மாவட்டங்க, திருச்செங்கோடு தாலுக்கா, வட்டூர் கிராமம், அப்பையப்பட்டிங்க சார்.
1: நீங்கள் மக்கள் இசை பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க, அது குறித்து நம்ம நிறைய பேச போகிறோம். நீங்கள் இந்த பாடலாம் பாடலாம் அப்படின்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து உண்டாச்சுங்க?
0: எனக்குங்களா, எனக்கு ஒரு மனசு சந்தோஷத்தில் அதெல்லாம் பழகி நான் மனசில் பதவி ஆயிடுச்சு, மனசில் ஆனால் மறக்காத வச்சுருக்கிறேன்.
1: ஓ, என்ன வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சு?
0: நானும் ஒரு 10-15 வயசுலேயே நான் கற்றுக்கிட்டேன்.
1: யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க?
0: எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டிக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேங்க சார்.
1: கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்க பாடியிருப்பாங்க, அது நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்டு கேட்டே பழகி.
0: அவ கேட்டு கேட்டே அப்படியே பாட்டியாளோட படுத்துக்கிட்டு அப்படியே தினைக்கே அப்படியே ஞாபகப்படுத்தி அப்படியே மனசில் பதவி ஆயிடுச்சு.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
5: 350-5151. பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
8: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மக்கள் இசைக்கலைஞர் தங்கம்மாள் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: நீங்கள் என்னென்ன மாதிரியான வைபவங்கள் எல்லாம் பாடியிருக்கீங்க?
1: எல்லாம் இந்த தாலாட்டு பாட்டு பாடியிருக்கிறேங்க சார். பிள்ளாய் அடிப்பாங்க, வருஷத்தில் ஒரு மட்டை தை பொங்கலுக்கு விநாயகர் உக்காத்தி வச்சு, அப்புறம் அதுக்கு அந்த பாட்டு பாடுவோம். அப்புறம் அப்படி யாராச்சும் நோவு நொடினே இறந்துட்டா அதுக்கு அந்த ஒப்பாரியாட்ட அந்த பாட்டு தெரியுங்க சார். அப்புறம் இதெல்லாம் அப்படியே பாடி பழக்காயிடுச்சிங்க சார்.
0: சரிங்கம்மா, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். முன்னதாக எங்களுக்கு வந்து ஒரு பாடல் ஒன்று, கும்மி பாடல் ஒன்று பாடி காட்டுறீங்களா?
1: ஆ சரி.
0: முருகன் பாடல் ஒன்று.
1: ஆ சரி, சரிங்க சார். பிள்ளையா

நீலா கொன்னை பூவு கொண்டாந்து கொண்டே இங்கே மெயிலா, கொண்டே இங்கே மெயிலா. நல்ல நல்ல புள்ளாயாளுக்கு நல்லெண்ணெய்யார் பூசே, நல்லெண்ணெய்யார் பூசே. ஓடு முத்துனோ தேங்காயே உடப்பே முல்லை யாருக்கு.

0: வாழை மாறத்தடியா வளர்ந்துருப்பா புள்ளாயா, வளர்ந்துருப்பா புள்ளாயா. வாழை மாறோம் சாய சாயா வனம் போற புள்ளாயா, வனம் போற புள்ளாயா. போறோம் போறோம் என்று சொல்லி போயிடாதே புள்ளாயா, போயிடாதே புள்ளாயா. நாளைக்குத்தா இன்னாரோம் வந்தேரங்கு புள்ளாயா, வந்தேரங்கு புள்ளாயா. கொட்டை மாறத்தடிய குடியிருப்ப புள்ளாயா, குடியிருப்ப புள்ளாயா. கொட்டம் மாறோம் சாய சாயா குடி போற புள்ளாயா, குடி போற புள்ளாயா. போறம் போறம் என்று சொல்லி போயிடாதே புள்ளாயா, போயிடாதே புள்ளாயா. நாளைக்குத்தான் இன்னாரோம் வந்தேரங்கு புள்ளாயா, வந்தேரங்கு புள்ளாயா. இஞ்சி வரும் புள்ளாயாளுக்கு இளநீ வரும் புள்ளாயாளுக்கு, இளநீ வரும் புள்ளாயாளுக்கு. இந்த எலுமிச்சிங்க தீர்த்தம் பாரு, எலுமிச்சிங்க தீர்த்தம் பாரு. பாலு வரும் புள்ளாயாளுக்கு பலனும் வரும் புள்ளாயாளுக்கு, பலனும் வரும் புள்ளாயாளுக்கு. இந்த பழனி மாலை தீர்த்தம் பாரு, பழனி மாலை தீர்த்தம் பாரு.
1: ரொம்ப அருமையாக பாடினீங்க. இந்த பாட்டு யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க?
0: எங்கள் பாட்டிக்கிட்டிங்க.
1: இது எந்த வயசில் கற்றுக்கிட்டீங்கன்னு?
0: 15 வயசு இருக்குங்க.
1: அப்போவே இந்த பாட்டு பாடியிருக்கீங்க. அப்போ இருந்து இன்னும் வரிகள் மாறாமல் ஞாபகம் இருக்கு.
0: ஆமாங்க.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
6: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
7: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
9: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
10: கோடை பண்பலையின் 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
11: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
12: கோடை பண்பலை வானொலி.
11: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42.
10: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
11: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மக்கள் இசைக்கலைஞர் தங்கம்மாள் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: நடுவு மைக்கு வச்சு எல்லா அடிப்போம். அதிகமாக பாடுறது நான் தான்.
1: வந்து பாராட்டும் போது என்ன சொல்லி பாராட்டுவாங்க?
0: அவங்க எப்படிதான் இப்போ மறக்காத வச்சிருக்கிற அப்பா, இந்த வயசுல பாடி நீ மறக்காத வச்சிருக்கிறிய, ஞாபகமா சொல்றிய, பரவாயில்லைய அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆச்சுங்க?
0: எனக்கு 66ங்க.
1: 66 15 வயசுங்கிறப்ப கிட்டத்தட்ட 51 வருஷமா பாடிட்டு இருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: இந்த மக்கள் இசை பாடல்கள்ல ரொம்ப பிரபலமானது, நிறைய பேரால இசைக்கப்படுறது எதுன்னா தாளாட்டு பாடல்கள் அப்படிங்கிறது. குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கும் குழந்தைகளுடைய அழுகை நிறுத்துறதுக்காகவும் பாட வைப்பாங்க. நீங்க அந்த மாதிரி தாளாட்டு பாடல்கள் பாடுவீங்களா?
0: அது தெரியும் சார்.
1: பாடுறீங்களா? பாடுங்க.
0: கண்ணே மாயிலோரங்கு நான் தெம்பாண்டி.

கணத்தெம்ப அண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே நதுரிதுரி தோறாரோ கணுதுரிதுரி தூறாரோ நத்தேருக்குள்ளே யாருவாரா சாமியனுக்கு தேருக்குள்ளே சாமி வாரா கண்ணுற அரிர அரிராரோ நான் சின்னம்மா ஈலோரங்கு எங்கு செல்ல கிளி அணியோரங்கு கண்ணுற அரிர அரிராரோ கணு தூரி தூரி தூராரோ கண்ணு நங்கம்மா ஆட்டம் மயிலாட்டோ.

0: நான் சின்ன அம்மா இளோரங்கு, எங்க செல்ல கிளியா நீயோ ரங்கு. நான் கோலாட்டம் குதராட்டம் கண்ணு நம்ப போய் பாப்ப மட.
1: ரொம்ப அருமையா பாடினீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா?
0: இது எங்க பாட்டியா தான்.
1: பாட்டி தான் உங்ககிட்ட இருந்து தான் எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கீங்க.
0: ஆமாங்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மக்கள் இசைக்கலைஞர் தங்கம்மாள் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க.
1: எங்கள் வீட்டிலிங்களா?
0: எங்கள் வீட்டு பேரு,
1: எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் பேர் பெருமாளுங்க. அப்புறம் எங்கள் பையன், ஒரே பையன்தான், தமிழரசனுங்க. அப்புறம் நான், அப்புறம் எங்கள் மருமவை கல்யாணம் முடிச்சு ஆச்சுங்க, மருமவை கல்யாணி. அப்புறம் பேரன் பேர் ரோஹித்து, அவனுக்கு 12 வயசு ஆகுது. அப்புறம் பொண்ணு பேர் தியா, அவங்களுக்கு 8 வயசு ஆகுதுங்க.
0: சரிங்க, உங்கள் பேர பிள்ளைகளெல்லாம் தூங்க வைக்கும்போது இந்த மாதிரி பாட்டு
1: பாடுவானுங்க.
0: இப்போ நீங்கள் ஒரு சில பாடல்கள்லாம் உங்கள் பாட்டி மூலமாக கேட்டு வளர்ந்தீங்கன்னு சொன்னீங்க.
1: ஆமாங்க.
0: இப்போ அந்த கேட்ட பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டு இருந்தால் தானே ஞாபகத்தில் இருக்கும்.
1: அப்படி பாடிதாங்க நான் கற்றுக்கிட்டேன், இல்லைன்னா என்னால் கற்றுக்க முடியல.
0: அது திருப்பி திருப்பி பாடுறதுக்கான வாய்ப்பு எப்படி உங்களுக்கு அமையுது?
1: அப்படி வாய்ப்புனா அப்போவெல்லாம் அப்படி நான் ஒரு தரம் மறந்துட்டால் அது ஆரம்பத்துலேருந்து சொல்லுமா அப்படின்னு கேட்டு கேட்டு நான் தெரிஞ்சு அப்படியே மனசில் வச்சுக்கிட்டேன்.
0: காட்டுக்கு போகும்போது, காட்டு வேலையை
1: வேலை செய்யும்போது சும்மா அப்படியே ரெஸ்ட் எடுக்கல, அப்புறம் நைட்டு தூங்கல.

0: ஐப்ராய்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
3: இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மக்கள் இசைக்கலைஞர் தங்கம்மாள் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிறைவான தருணங்கள் அப்படின்னா அது அவனுடைய இறுதி காலம், குறிப்பா அந்த இறுதி சடங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இறுதி சடங்கு அப்படிங்கிறது எப்ப நிறைவு பெறுது அப்படின்னா, அந்த மக்கள் இசை அப்படின்னு சொல்லப்படுறதுல இருக்கிற அந்த ஒப்பாரி பாடல்கள் பாடும்போதுதான் அது முழு நிறைவு அடையுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒப்பாரி பாடல்கள்லாம் பாடுவீங்களா?
1: பாடுவேனுங்க.
0: இப்ப நம்ம நேயர்களுக்காக ஒரு ஒப்பாரி பாடல் ஒண்ணு பாடி காட்டுறீங்களா? பாடுங்க.
1: பாடுறேங்க. நடத்துங்குள்ளார நடத்துங்குள்ளார நன்னங்கி வெள்ளம் மாறம், நடத்துங்குள்ளார நடத்துங்குள்ளார நன்னங்கி வெள்ளம் மாறம், நாளான அறிக்கி வச்சு நடி மரத்தை செவெடுத்து, நான் மோனான அறிக்கி வச்சு முனி மரத்தை செவெடுத்து, நாங்க அஞ்சான அறிக்கி வச்சு அடிமரத்தை செவெடுத்து, நான் தச்சானால சூடுங்கோ தச்சானால சூடுங்கோ லச்சானம் மாதேரு கட்ட, நான் கொல்லானால சூடுங்கோ கொல்லானால சூடுங்கோ கோவரம் மாதேரு கட்ட, நான் காண்டியால சூடுங்கோ காண்டியால சூடுங்கோ அடுக்க அடுக்க மாலை கட்ட, நான் வண்ணானால சூடுங்கோ வண்ணானால சூடுங்கோ வரி வரியா பட்டுடுத்தோ, நாங்க அள்ளிவானக்கார அனுப்புங்க பூந்தேரே, நான் பூடிச்சி பானக்கார பூட்டுங்க பூந்தேரு, நம்ம மொத்தம்மா வந்தொட்டாலும் முடியாது பூந்தேரு, நடுமா வந்தொட்டாலும் நடக்காது பூந்தேரு, நான் கடைசிமா வந்தொட்டாலு கடைசிமா வந்தொட்டாலு களையாது பூந்தேரே, நான் ஊராருந்தொட்டாலு ஊராருந்தொட்டாலு ஓவையாது பூந்தேரே, நீ எட்டே கூடத்தம்மாவோ எட்டே கூடத்தம்மாவோ என்னேதாலகாரி, எதுக்கா வந்து நின்றுட்டா ஏழேலும் பூந்தேரும் எந்திரிக்கும் சாயந்தீரம்.
0: இப்போ நீங்க பாட்டு பாடி முடிச்சீங்க இல்லையா, ஒரு பாடி பாடல், அந்த பாட்டுக்கு என்ன பொருள்?
1: பாட்டி இறந்துட்டா பாடுற பாட்டுங்க அது. பாட்டிக்கு ஒரே பொண்ணு, அந்த ஒரே பொண்ணு இருக்கிறதுனால மூணு அண்ணன் தம்பி, மூணு அண்ணன் தம்பி இருக்கையில யாருமே நான் வரங்காட்டி நீங்க எடுக்க கூடாது, நான் வந்த முற்பொழுதே எடுக்கணும் அப்படின்னு நம்ம தூரத்தில் கொடுத்துட்டாங்க. அந்த மோத்தமாவன் தொட்டாலும் முடியாது, அந்த நடனம் தொட்டாலும் முடியாது, கடைசிங்க தொட்டாலும் அது எடுக்க முடியாது. எட்ட கொடுத்துருக்குது அந்த அம்மா வந்துதான் சரி அனுப்புங்க அப்படின்னு சொன்ன முற்பாடு 5 மணிக்கு அனுப்புற மாதிரி அந்த அவங்க அம்மாவை.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
5: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி.
6: என்கிட்ட ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, மயோமா கட்டி கர்ப்பப்பையில் இருக்கு, இது பிரெக்னன்சியை பாதிக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மயோமா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் கேன்சரஸ், கேன்சர் வராத மாறாத ஒரு கட்டி கர்ப்பப்பையில் தசையிலேருந்து வரக்கூடிய கட்டி. சில பேருக்கு ஒரு சின்ன சைஸ்லையும் இருக்கும், சில பேருக்கு ஒரு ஆரஞ்சு சைஸில், கொஞ்சம் பெருசாக, அந்த மாதிரி சைஸ் நிறைய பேருக்கு. ஒவ்வொருத்தவங்க உடம்பை பற்றி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு ஃபைப்ராய்ட்ஸ் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்குன்னே தெரியாது, ப்ரெக்னன்சியில் தான் கண்டுபிடிப்பாங்க ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு திங், மெஜாரிட்டி ஆஃப் த ஃபைப்ராய்ட்ஸ் ப்ரெக்னன்சியை ஹார்ம் பண்ணாது. ப்ரெக்னன்சியோடவே உங்களால் மயோமா இருந்தாலுமே உங்கள் ஹெல்தி பிரேபியை உங்களால் கன்சீவ் பண்ண முடியும். ஓகே, ப்ரெக்னென்சியில் மயோமா எப்படிப்பட்ட அஃபெக்ஷன்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி ஃபைப்ராய்ட்ஸாக இருந்தால் மெஜாரிட்டி ப்ராப்ளமே பண்ணாது. சில சமயம் அதனுடைய ப்ராப்ளம் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற எதை பொறுத்து அமையுதுன்னா, அதோடய சைஸ் என்ன, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகும்போது ஒரு சில பேருக்கு ஃபைப்ராய்ட் ஸ்டெச் ஆகிறதுனால அதில் ஒரு பெயின் ஏற்படலாம். குறிப்பாக ஒரு 3-4 மாதம், 5 மாதம் அந்த மாதிரி டைத்தில் ஒரு பெயின் ஏற்படலாம். சில சமயம் இது இடத்த ஆக்குப்பை பண்ணுறதுனால குழந்தை ஃப்ரெண்ட்லேயே அபார்ஷனாகவோ இல்லை ப்ரீடர்ம் டெலிவரி ஆகவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் டாக்டர் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி ஆகாமல் இருக்கிறதுக்கான ஸ்பெஷல் மெடிசின் மாத்திரை மருந்துகளை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரீடர்ம் டெலிவரி இல்லை குறைமாத குழந்தை இல்லைனா ஒரு அபார்ஷன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூடும். சில சமயம் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து அந்த பேபியோட ஹெட்டோட பொஷனை மாற்றுறதுனால குழந்தை பர்ஃபெக்டான பொஷனில் இல்லாமல் குழந்தை உட்கார்ந்த பொஷனில் இல்லை குறுக்கு வாட்டில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சில சமயம் டெலிவரி பீரியடில் உங்கள் ஃபைப்ராய்ட்ஸ் கீழ் அடி வயிற்றில் இருந்துச்சுன்னா, கர்ப்பப்பையோட கீழ்ப்புறத்தில் இருந்துச்சுன்னா நார்மல் டெலிவரி ஆக விடாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில சமயம் டெலிவரிக்கு அப்புறம் உங்கள் யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால கர்ப்பப்பை சீக்கிரமாக சுருங்காமல் இருக்கிறதுனால டெலிவரிக்கு அப்புறம் ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதையெல்லாம் எப்படி தவிர்க்கிறது டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரான ப்ராப்பரான ஸ்கேன்ஸ், உங்கள் ஃபைப்ராய்டு க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது. பெயின் எதுவும் வந்துச்சுன்னா உங்கள் டாக்டருடைய அட்வைஸின் மூலமாக அதுக்கான மேனேஜ்மெண்ட், டெலிவரி டயத்தில் ப்ராப்பரான பேபி போஷன், ஃபைப்ராய்டு லொக்கேஷனை மேப் பண்ணி அதுக்கு தக்கன உங்கள் டெலிவரியை ப்ரீ பிளான்டாக பிளான் பண்ணுறது, இது எல்லாமே சிம்பிளாகவே ஒரு பர்ஃபெக்டான டாக்டரை ஒஜிஷியனை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க கையில் உங்களோட ஹெல்த்தை கொடுக்கும்போது ஃபைப்ராய்ட்ஸை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, உங்கள் ப்ரெக்னென்சியை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவங்க உங்களுக்கு பர்ஃபெக்ஷனான டெலிவரியை, டேஞ்சர் இல்லாமல், உங்கள் குழந்தைக்கு டேஞ்சர் இல்லாமல் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆன சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
4: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கு.

0: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மக்கள் இசைக்கலைஞர் தங்கம்மாள் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
5: உங்களை பத்தி நாங்க கேள்விப்படுறோம், ஆயிரக்கணக்கான பாடல்கள் நீங்க பாடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப யாராவது வந்து ஆர்வமா வந்து கேட்டா நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? உங்களுக்கு
6: சொல்லி கொடுக்கறது
5: குருதட்சணை என்ன கேட்பீங்க?
6: எனக்கு வந்து தெரியறதா சொல்லி கொடுப்பேனுங்க. நான் என்ன படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்.
5: என்ன இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க?
6: நான் படிக்கவே இல்லைங்களே, வாசப்படியே ஏறல, ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு
5: இருந்தேன். கேள்வி ஞானத்திலேயே பழகிருக்கேன்.
6: அப்படிதாங்க பழகுனேன். எனக்கு படிச்சிருந்தாதான் ஒரு 2வது 3வது நல்லா என்ன பேசலாமே. நாம் தெரியாததானே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படி வளர்ந்துட்டேன்.
5: பரவாயில்ல, உங்களுக்கு பதிலாக உங்கள் பையனை படிக்க வச்சிட்டீங்க.
6: ஆ பரவாயில்லைங்க, எங்கள் பையனை சாமி மாதிரி நான் நினச்சிக்குவேனுங்க. அப்படி என்ன வச்சிருக்கிறாங்க?
5: கோடை பண்பலையின் வெளியே வராத வெளிச்சங்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவத்தை எங்களுடைய நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அம்மா.
6: ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க சார்.
4: என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்களை கேட்டீர்களா? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டறிவது, பயிற்சி எடுப்பது, நிபுணத்துவம் பெறுவது, சாதனை படைப்பது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த வார சிறப்பு விருந்தினர் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இல்லையா? நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு பயனுற்ற நேயர்களான உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன் மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் வெளியே வராத வெளிச்சங்கள். இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் தேடி வரும் பண்பலை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளைய வட்டம் சிவலிங்கபுரத்திலிருந்து வளம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதாக மத்திய நிதி

அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உட்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மாம்பழ கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் வறட்சி பாதித்த பகுதிகளாக டெல்டா மாவட்டங்களை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளும் நேரலையில் நேயர்களை சந்திக்கும் பண்பலை, நேரடியாக களத்தில் உங்கள் இடத்தில். இருபத்தி ஏழாவது உதய விழாவை சிறப்பிக்கும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து இன்று விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சிவலிங்கபுரத்திலிருந்து நேயர்களை சந்திக்கிறார் கே எஸ் கார்த்திக்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கபுரத்தில் இருக்கோம். நிறைய நேயர்கள் இங்கே இருக்காங்க, பேசலாம். நம்ம வந்து பக்கத்தில், அதாவது நம்ம பேருந்து நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளி வளாகத்தில் இருக்கோம். நிறைய பேர் இங்கே நம்ம தேடிட்டு வராங்க. என்ன பேருந்து நிலையம் தானே சொன்னீங்க, திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் இங்கே இருக்காங்க, நம்ம பேசுவோம்.

0: இருக்காங்க மேல பேசுறதுக்காக. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சார், என்னுடைய பேர் வந்து ஸ்ரீராமுலு. நான் வந்து இந்த மேல்நிலை பள்ளியில 2012 வந்து பிடிஏ பிரசிடண்டா இருக்கேன்.
0: இப்போ இந்த பிடிஏ தலைவரா இருக்கீங்க, என்ன மாதிரியான பணிகளை நீங்க செய்றீங்க?
1: சார், இது வந்து சிவலிங்கபுரம் வந்து ஒரு விவசாயம் பெருமை மிக்க ஊரு.
0: என்ன விவசாயம்?
1: பலமான ஊரு.
0: என்ன விவசாயம் பண்ணுவீங்க?
1: விவசாயம்னா பருத்தி, நெல்லு, அடுத்து மக்காச்சோளம்.
0: இந்த மையமா வச்சுதான் நிறைய மில்கள் எல்லாம் இருக்கு.
1: பருத்தி தான் ஜாஸ்திங்க. காட்டன் தான் ரொம்ப பண்றாங்க. காட்டன் தான் நல்லா இது பண்றாங்க, நல்லாவும் இது பண்றாங்க. அடுத்தது இப்போதைக்கு மக்காச்சோளம் இது பண்றாங்க.
0: சரி, ஆமா. இந்த பள்ளி வந்து ஒரு சிறப்பு மிக்க பள்ளி அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் வர வழியிலே கேட்டோம். இந்த மாணவர்கள் எங்கெல்லாம் சாதனை பண்ணிருக்காங்க சொல்லுங்க.
1: சார், சாதனை பண்ணதுன்னா இந்த 7.5 அரசு இதுல இருந்து ஒவ்வொரு வட்டம் ஒவ்வொரு மெடிக்கல், ஒரு வெட்டினரி, இன்ஜினியரிங் காலேஜ், அந்த அந்த மாதிரி இதுல டெய்லி 2-3 பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ 3-4 வருஷமா ஒரு 10-15 பேர் வரைக்கும் போயிட்டு
0: நம்ம சிறப்பான ஒரு பள்ளியாக இருக்குது.
1: ஆமா,
0: நிறைய பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இங்க பள்ளிக்கு வந்து உதவிகள் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம்.
1: அதாவது இந்த பள்ளி வந்து அரசு உயர்நிலை பள்ளி வந்து 86 நாங்க வந்து எல்லா ஊர் சார்பா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசு உயர்நிலை பள்ளி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இது பண்ணும் போது இங்க உள்ள பெரியோர்கள் ஒரு 4-5 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு 4.75 ஏக்கர் கிட்டத்தட்ட தந்திருக்காங்க. அந்த 4.75 ஏக்கரும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உள்ள நிலைமை பார்த்தா ஒரு ஏக்கர் வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்து வந்து ஒரு ஓடி வரைக்கும் போகும். அந்த இது வந்து அப்பவே 86 பிரியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்காக என்ன பண்ணாங்க, போர் போட்டது, டேங்க் கட்டுறது, இதெல்லாம் தண்ணி வசதி, குடிநீர் வசதி, சுகாதார வசதி எல்லாமே சொந்தமாவே சிவலிங்கபுரம் சார்பா எல்லாரும் எல்லா மக்களும்,
0: அதாவது
1: மக்களோட பொதுமக்களோட இங்க படிக்கிற முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. செட்டு, சைக்கிள் செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. லேபுக்கும் ஏகப்பட்ட வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நாம நமக்கள் அமைப்பு திட்டத்திலையும் ஒரு டேங்கு வந்து கட்டியிருக்கோம். அது வந்து சிவலிங்கபுரம் மகிமை சார்பாக அதுலயும் ஒரு 25,000 அமௌண்ட் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் சிறப்பா பண்ணிட்டு
0: இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது எப்படின்னா ஒரு தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியை உயர்த்துறதுல அவங்க ஊர் எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. வெளியூர்ல பயணிக்கக்கூடியவங்க அத்தனை பேர் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி.
1: சரிங்க, நன்றிங்க.
0: சார், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என்னுடைய பெயர் வந்து போத்தி. நான் இந்த பள்ளியில வந்து முதுகலை ஆசிரியர், இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். 2012 தரம் உயர்த்தப்பட்ட நாளிலிருந்து இங்க பணியாற்றிருக்கேன். ஆரம்ப கட்டத்துல நடுநிலை பள்ளியாக இருந்தது வந்து 1986 வந்து இந்த பொதுமக்களோட நல்ல பேர் ஆதரவோடு உயர்நிலை பள்ளியாகவும், 2012 மேலே பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது. தரம் உயர்த்துவதற்கு முன்புள்ள காலகட்டத்தில் வந்து இந்த பள்ளிகள் வந்து ஆலங்குளம் மாணவர்கள் வந்து ஆலங்குளம் கிளவிக்குளம் பள்ளிக்கு தான் போய்கிட்டாங்க.
0: எவ்வளவு தூரம் நடந்து போற மாதிரி?
2: கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. பேருந்து வசதி இல்லை. அதனால இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து உயர்நிலை பள்ளி வேணும்னு கேட்டாங்க. அதனால 1986 அரசு செஞ்சு கொடுத்தது. அதுக்கடுத்து மேல்நிலை படிப்பு படிப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனால 2012 வந்து மேல்நிலை பள்ளியா தரம் உயர்த்தி வழங்கினாங்க. அந்த நாட்களிலிருந்து இந்த பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் எல்லாமே ஒரு கடினமான உழைப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கடின உழைப்பின் காரணமாக பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் வந்து வெட்டினரி போயிருக்காங்க, ஒரு சில மாணவர்கள் வந்து மெடிக்கல் MBBS போயிருக்காங்க, ஒரு சில பசங்க வந்து வேளாண்மை அக்ரிகல்ச்சர் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் சாதனை நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் தேர்வு முடிவு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரிசல்ட் 100% தான் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அப்படி கடின உழைப்பு, மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்துறோம். இந்த மாணவர்களோட ஒவ்வொரு மாணவர்கள் மீதும் நாங்க அக்கறை எடுத்து நல்ல முறையில செயல்பட்டு இருக்கோம். அனைத்து ஆசிரியர்களுமே சிறப்பா செயல்படுவாங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சியா சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய நேயர்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னோட பேர் அபிராமி.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: சிவலிங்கபுரம்.
0: சிவலிங்கபுரம் தான். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் BE படிச்சிருக்கேன். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். டியூஷன் எடுப்பேன். பாப்பா இங்க படிக்கிறா.
0: ஓ, அதனால வந்துட்டு பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் பாண்டிச்செல்வி. என் பையன் இங்க சிவலிங்கபுரத்துலதான் படிக்கிறான் ஸ்கூல்ல. நானும் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சூரிய ஆபீசரா இருக்கு, ஒர்க் பண்றேன்.

0: செக்யூரிட்டி ஆபீசர்னா என்ன மாதிரி வேலை இருக்கும்?
1: சேல்ஸ் இந்த மாதிரி இதுல செக்கிங் ஆபீசரா இருக்கேன்.
0: வெளியில சரியா உள்ள இருந்ததும் வெளியில போதா வெளியில இருந்ததும் உள்ள வரதான்னு
1: பாக்கணும். அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: நல்லா கஷ்டமா இருக்கு. அதான் இப்ப கண்ணை மூடி எடுத்து போயிருவாங்களே தெரியாம கொண்டு போகணும்.
1: அதுக்குதான் நாங்க இருக்கோம்.
0: ரொம்ப சந்தோஷம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் முத்துலட்சுமி சார்.
0: நீங்க என்ன பண்றீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான்.
0: ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. நீங்க என்ன வேலை?
1: பாப்பா இப்ப ஆறா பொண்ணு சேர்த்து.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்துல ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: தாஜ்மஹால் மூவில இருந்த சொட்ட சொட்ட நினைது.
0: அந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி, அதாவது பாரதி ராஜாவினுடைய இயக்கத்துல ஒரு சரியான பாட்டு இல்லையா, நேத்து கூட அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கான தருணம் கிடைச்சது. கொடைக்கானல இருந்து வரும்போது இறங்கி அந்த இடத்தையும் பார்த்து வந்துச்சு. இப்போ அந்த பாப்பாங்க எல்லாம் ஒரு தேசபக்தி பாட்டு பாடணும் அப்படின்னு இருக்காங்க. உங்க பேர் என்னக்குன்னா?
2: தர்ஷனாஸ்ரீ.
0: நீங்க?
2: வியாவர்ஷினி. துர்கா தேவி.
0: என்ன பாட்டு பாட போறீங்க?
2: தாயின் மணிக்கு.
0: பாடுங்க.
2: தாயின் மணிக்கோடி, தாயின் மணிக்கோடி சொல்லு ஜாயின், தாயின் பாட்டிரு கண்ணா.

0: பாடணும் அப்படின்னு இருக்காங்க. உங்க பேர் என்னக்குண்ணா?
1: தர்ஷனாஸ்ரீ.
0: நீங்க?
1: வித்யாவர்ஷினி. துர்கா தேவி.
0: என்ன பாட்டு பாட போறீங்க?
1: தாயின் மணிக்கு.
0: பாடுங்க.
1: தாயின் மணிக்கோடி, தாயின் மணிக்கோடி சொல்லு ஜாயின், தாயம் பாட்டிட கண்ணட போக்கிட சொல்லு ஜாயின்.

வந்தோ வானம் வந்ததோ தேவம் பலவா

தேங்க்யூ.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு. Yeah.

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்படை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்படை 27வது உதய விழாக்காக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட போக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கூப்பிட்டுருக்காங்க நேர்கள்லாம், அங்கேயும் போக இருக்கும். இந்த தருணத்துல இன்றைக்கு வந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டத்தில் இருக்கக்கூடிய சாமிநாதபுரம் சிவலிங்கபுரம் சிவலிங்கபுரத்துல நம்ம இருக்கோம். நிறைய நேர்கள பேசிட்டு இருக்கோம். நிறைய என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க விவசாய பூமி தான், விவசாயம் நிறைய பருத்தி பொருட்கள் எல்லாம் நடந்துருக்கு. அதை பத்தி கேட்கலாம். இப்ப விவசாயி நம்மளோட இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கிருஷ்ணன்.
0: நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நடவு போட்டிருக்கீங்க?
1: இப்ப பருத்தி போட்டிருக்கோம்,
0: சரி,
1: எள்ளு போட்டிருக்கோம்,
0: சரி,
1: மக்காச்சோளம் போடுறோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்கீங்க? அப்படியே
1: கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம்.
0: இப்ப பருத்தியை பொறுத்த அளவுக்கு பருத்தி எடுக்கிறீங்களா? இப்ப பண்ணிருக்கிறதுனா எப்பங்கயா அறுவடைக்கு வரும்?
1: அறுவடை ஆயிட்டு அறுவடை ஆகிட்டு இருக்கு. நாங்க அப்படியே மொத்தமா சேர்த்து வச்சு மொத்தத்துல போட்டு விட்டுருவோம், வியாபாரிக்கு போட்டு விட்டுருவோம்.
0: இப்போ நாங்களாம் உடுத்திருக்கக்கூடிய இதெல்லாமே பருத்தியில இருந்தா வருதுன்றாங்க. பருத்தி உங்ககிட்ட இருந்து போய் எத்தனை நிலைகளை கடந்து எங்ககிட்ட வருது?

0: உங்கள்கிட்ட வரும்போது ஒரு நாலாவது அஞ்சாவது கடையில வரும்.
1: ஓ, அவ்வளோ வேலை இருக்கு.
0: பருத்த பஞ்சாக்கி, பஞ்ச நூலாக்கி, நூல துணியாக்கி, ஜாடி கடைக்கு போய் அஞ்சாவது தான் உங்கள்கிட்ட வரும்.
1: சிறப்பு. இப்போ நீங்க இருக்கக்கூடிய இந்த பஞ்ச எல்லாமே இங்கே அருகிலே இருக்கு.
0: ஆமா,
1: கொடுக்கறது.
0: ஆமா,
1: நூலாக்கூடிய
0: அளவுக்கு சத்திரப்பட்டி ராஜபாளைய பில்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க வந்து வேலைக்கு வாய்ப்பு
1: போயிருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. இன்னொருத்தட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுக்கலிங்கம்.
1: நன்றி.
2: அதே சமயத்துல எங்க சுவாசிக்கு வந்தா ரொம்ப விருந்தர் பாத்தியமா திருத்தக்கடையில பாத்தியா சுவாசி பூமாரி சுவாசி அமுதா விசுவத்துல ஒரு அது பேரு அங்கெல்லாம் ஒரு ரொம்ப ஆசைப்படுவாங்க. கடை வச்ச எங்க சுவாசில
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு ராதாகிருஷ்ணன்.
1: சரிங்க, நீங்க எந்த ஊருங்க?
3: சிவலிங்கபுரம்.
1: சிவலிங்கபுரம்.
3: ஆமா, நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன். ஆமா, டிராவல்ஸ் போகும்போது கோடை பண்புல ஏற்பாடுகள்லாம் கேக்குறது ரொம்ப
1: கேட்டுக்கிட்டு நாங்க வரும்போது கூட பார்த்தோம். ராஜபாளையம் ஊருக்குள்ளயும் ஒரு மாதிரி இருந்தாலும் வெளியில வந்த உடனே தெளிவா இருக்குது நம்மளுடைய
3: பண்புலையோட. ரொம்ப தெளிவா இருக்கு. ரொம்ப இடத்துல எல்லா மாவட்டத்திலயும் கேட்குது. மீதி எஃப்எம் எல்லாம் கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துல தான் வருது. அதுக்கடுத்து கிராஸ் ஆயிடுது. அதனால
4: ஆரம்பிச்சோம். அது மூலமா நம்ம குழந்தைகளுக்கு வந்து பேசுறது, இலவச நோட்டு புத்தகங்கள் தர்றது, பிளட் டொனேஷன் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வரைக்கும்
1: இருக்கோம்.
4: ஆமா, இங்க பக்கத்து ஊர்ல பிரசவத்துக்கு, ஆபரேஷனுக்கு இது மாதிரி நேரத்துல வந்து தொடர்பு கொள்வாங்க. நம்ம பழங்கள் அனுப்பி வைப்போம். இப்ப வந்து இளைஞர்கள் கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க. வேலைக்கு வெளியில போயிட்டாங்க. இது வந்து இங்க பக்கத்துல மில்லுல அப்படியே வேலை வச்சுட்டு விவசாயிகளே இருந்தாங்க. எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. கம்மியான ஆளுகள் இருக்காங்க.
1: குடுத்துட்டு.
4: ஆமா ஆமா, நீங்க கொடுத்து
1: ஒரு நல்ல செய்தி.
4: ஒரு கோரிக்கையாவும் எங்களுக்கு ரொம்ப கட்ட தாலுகாவா இருக்குது. எங்களுக்கு போய் வர வந்து போக்குவரத்துக்கு
1: ரொம்ப இடைஞ்சலா இருக்குன்றீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் ஹம்சத்வன். நான் வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன் சென்னையில. தேர்ட் இயர் இப்ப எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சாரி இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லிட்டு. இப்ப இந்த ஊர் வந்து விவசாயத்துக்கு மட்டும் பேர் போன ஊர் இல்ல, கலைஞர்களுக்கும் பேர் போன ஊர் தான். இங்க நிறைய நிறைய சங்கீத கலைஞர்கள் நிறைய இருந்திருக்காங்க. இவி நாராயணசுவாமின்னு சொல்லிட்டு முருகன் கலைஞர், எங்க தாத்தா சின்ன தாத்தான்னு
1: சொல்லிட்டு,
5: அப்புறம் பூவத்தாசாரி, அப்புறம் அழகர் சாமி செட்டியார்னு சொல்லிட்டு பட்ட இசை கலைஞர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கும் பேர் போன ஊர் தான் இந்த ஊரு.
1: சிவலிங்கபுரம்னா வெறுமனே விவசாயம் மட்டும் கிடையாது, இசை கலைஞர்களும் இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இளைஞர், ரொம்ப சந்தோஷம். இப்ப இன்னொன்னு என்ன கேட்க போறோம்னா, பாப்பா உங்க பேரு என்ன?
6: அஞ்சனா.
1: அஞ்சனா, அஞ்சனா என்னது உங்க பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னது என்னது தெரியாதுன்றீங்களா? என்ன சொல்ல போறீங்க? அஞ்சனா என்னது தெரியுமா?
6: எனக்கு தெரியாது.
1: உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதா தெரிஞ்சிட்டு போதும், எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. சரி, என்ன சொல்றீங்க?
6: நான் வேலாச்சர பத்தி ஸ்பீச் பண்ணப் போறேன்.
1: ஸ்பீச்? நீங்க ஸ்பீச் பண்ணுங்க, நாங்க கேக்குறோம்.
6: வீரம் விளைந்த எங்கள் மண்ணில் அண்ணியரை எதிர்த்து போராடிய முதல் பெண்ணே வீரமங்கை வேலுநாச்சியார். காட்டும் உன் புகழ் பாடும் வரலாறும் உன் வீரம் பேசும். தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை என வெள்ளையர்களுடன் எதிர்த்து போராடிய ஒரே பெண் சிங்கம் வீரமங்கை வேலுநாச்சியார். அவர்களை பற்றித்தான் நான் இப்பொழுது பேச வந்துள்ளேன். இவரின் தந்தையின் பெயர் செல்லமுத்து சேதுபதி, தாயார் சக்கந்தி முத்தாத்தாள் ஆவார். இவருக்கு சிலம்பம், குதிரையேற்றம்,

0: வளர்ந்து பட்டத்து ராணியானார். சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய போது சிவகங்கையை மீட்டே தீருவேன் என்று சபதம் எடுத்தார். சிவகங்கையை மீட்பதற்காக சுல்தான் மருத சகோதரர்கள் குயிலியின் உதவியுடன் சிவகங்கையை மீட்டெடுத்தார்.
1: பசுமை பாரம்பரியம் பாட்டு. தன்னானே தன்னானே

0: நம்ம எல்லாம் பாட்டு மட்டும் தான் கேட்டு இருக்கோம், ஆனா இங்க ஆட்டமும் நடந்துட்டு இருக்கேன்.
1: வகை வகையான பயிர்கள் ஆளவேலாம்.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல ஆட்டத்தோட பாட்டோட சேர்ந்து பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி உங்க பேர் என்ன?
1: ராம் பிரசாத்.
0: ராம் பிரசாத் என்ன சொல்ல போறீங்க?
1: மிமிக்ரி பண்ண போறேன்.
0: மிமிக்ரியா? என்ன மிமிக்ரி பண்ண போறீங்க?
1: கிளி.
0: கிளி மிமிக்ரியா? பண்ணுங்க. சிறப்பு சிறப்பு, நல்லா சொல்லியிருக்காங்க. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்படை வானொலி 100.5 27 ஆண்டு உதயவனா சிறப்பு தேடி வரும் பண்படை. இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மட்டம் சிவலிங்கபுரம் பகுதியில்
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
6: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
2: பென்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இணைந்திருக்கின்றோம் கோடை பண்படை வானொலி 100.5 27வது உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்படை. இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கபுரம் அங்க இருந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்களும் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ரொம்ப தூரமா இருக்குதுங்க, நாங்க வந்து விவசாய வேலையை விட்டுட்டு வர முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அங்க உங்க ஊர்ல தான் இருக்கோம், உங்க மக்களை தான் சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் பொன்மதிஷா.
5: பொன்மதிஷா,
6: நான் 11th இங்கிலீஷ் மீடியம் பயோமேக்ஸ் குரூப்.
5: சரி, என்ன சொல்ல போறீங்க இப்போ?
6: நான் பாட்டு படிக்க போறேன்.
5: பாட்டு நீங்க?
6: அம்பிகா, 11th இங்கிலீஷ் மீடியம். சேம் மீடியம்.
5: சேம், ரெண்டு பேரும் என்ன சேமா பாட்டு பாட போறீங்க? கேப்போம்.
7: நான் இங்கு பாடல் சயனிக்கோட என்னோட மடி சாய்ந்து நானிங்கு பாட தயனி கண்ணுறங்கு என்னோட

0: ஆராதித்தாலோ நான் இங்கு பாட தாயை கண்ணுறந்து
1: மனிதனை பற்றிய கவிதை சொல்லுங்க.
2: பயனற்ற பணத்திற்காக பாசத்தை விற்று வேஷம் போடும் வேடிக்கையான மனிதன், நேர்மைக்கு நேரம் இல்லாமல் லஞ்சம் ஊழலுக்காக தன்னை அர்ப்பணித்து தனக்காக மட்டுமே வாழும் தன்மானம் இல்லாத தனி மனிதன். மனித படைப்பில் மனிதத்தன்மை மறந்து கருணை உணர்வில்லாமல் மனித மனம் பல்லாகி போனதோ எதனாலும். ஒருமுறை படைக்கப்பட்ட மனித படைப்பில் ஒரு

0: நல்ல மனிதனாக மாறுங்கள், மாற்றம் உங்களிடம் இருந்து. நன்றி.
1: சிறப்பா சொன்னீங்க. நான் கூட ஆரம்பத்துல பேசணும், இந்த பாப்பா எங்கெல்லாம் பேச போகுது, ரொம்ப மெதுவா பேசுன்னு யோசிச்சேன். நல்லா பேசுறமா, ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்னமா? உங்க பேர் என்ன?
0: பொன்மதிஷா.
1: பொன்மதிஷா, என்ன பாடல் கேட்கலாம் இந்த தருணத்துல? ஏன் அப்படியே சொல்லிட்டு உள்ள போயிடுச்சு வார்த்தை, அதுக்கப்புறம் வரல. சரி, தம்பிகளை இன்னொரு பாட்டு பாட காத்திருக்காங்க, அவங்க கேட்டுருவோம். உங்க பேர் என்ன கண்ணா?
0: சொன்ன கதையில் கேட்ட கதையில் இந்த கதை போல

0: படிவம் கொட்டுக்கலாத்தான் வாழை ஏங்குது, சொந்தமுள்ள வாழ்க்கை மேல ஏதும் வேண்டாமையா.
1: ஏன்னா பாத்தீங்களா முடிக்க மாட்டாங்க பாட்டு ஃபுல்லா, நீங்க கேட்கணும் அப்படின்னு இருந்தாலும் திருக்குறள் கேட்க வந்தாலும் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: மந்த்ரா.
1: உங்க பேரு?
2: கவி பிரீத்தி.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்
1: சொல்லுங்க. ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி சொல்லுங்க திருக்குறள்?
2: நான் அஞ்சு. வேண்டுதல் வேண்டாமல் இளநடி சேர்ந்தாக்கு யாண்டும் விரும்பே இல்லை, இருந்த நெருமையில் சேரா இறைவன் பொருள் புகழ் பின்னர் மாட்டே, தெளிவாக இழந்துவிட்டான் பொய்வீர் ஒழுக்க நெருங்கிதான் வாழ்வார், தனக்கோமே இல்லாதவன் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கோலை மாற்றல் அறிவு, அறவாளி என்பன தாழ் சேர்ந்தார் கல்லால் பெருவாளி நீக்கல் அறிவு, கோளின் கொடியில் குழநிலவே என் கொடுத்தான் தாளை வணங்கா தலை, இரவி பெருங்கடல் இன்பவர் நீந்தார் இறைவன் அடிக்கிறார்.
1: சிறப்புமா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: தானுஸ்ரீ.
1: தானுஸ்ரீ என்ன சொல்ல போறீங்க?
3: கண்ணை விதி பேசுபோல்.
1: எதை பத்தி?
3: கண்ணகி.
1: கண்ணகி. சரி சரி சொல்லுங்க.
3: வடக்கில் கல்லெடுத்து தெற்கில் தெய்வமான மர தமிழச்சி நான் கண்ணகி, மறக்க முடியாத தமிழச்சி நான் தான், பூம்புகார் என் ஊர், புகார் நகரில் வாழ்க்கைப்பட்டு பொற்கொள்ளன் கொடுத்த போய் புகாரில் வாழ்க்கை பட்டு போன என் கதை எல்லோருக்கும் தெரிந்த கதை, ஆனால் என்னை பற்றி சுற்றி வளைத்திருக்கும் கற்பு கதைதான் என்னை கவலைப்படுத்துகிறது, என்னை மட்டும் கற்பு கருத்து என்று சொல்வது ஏன், கணவனை பொறுத்ததாளா மதுரையை எரித்ததாளா, அவரே செய்தாலும் கணவனை மட்டும் எரித்துவிடக் கூடாது, மன்னனும் என்றாலும் மன்னவனுக்காக எரிக்க வேண்டும், பெய்ய என்றால் மழை பெய்ய வேண்டும், வள்ளுவன் அழைத்தால் வாசுகி கையில் பாதியிலே நிற்க வேண்டும். நன்றி.
1: சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களையும் செதுக்கக்கூடிய சிற்பி, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க.
4: என்னுடைய பெயர் வந்து செல்வராணி. நான் முதுகலை ஆசிரியர் பொருளியல். உண்மையிலே பெருமையா இருக்கு சார், அதாவது அரசு பள்ளியில வேலை பார்க்கிற ஒரு ஆசிரியர் அப்படின்னு போதுக்க ரொம்ப பெருமையா இருக்கு. அதை விட வந்து என்ன பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்களை வந்து நம்ம ஒரு மாநில அளவுல மாவட்ட அளவுல ஜெயிக்க வைக்கும் போதுக்க அதை விட வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு ஆசிரியருக்கு வந்து மாணவர்களை வந்து எப்ப ஜெயிச்சு நல்லா வந்து மகிழ்ச்சியா இருக்காங்களோ அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த வகையில வந்து எங்களுடைய அரசு பள்ளி மாணவர்கள், சிவலிங்கபுரம் அரசு பள்ளி மாணவர்கள் இப்ப வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து 2 times வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கட்டுரை எழுதுதல், கடிதம் எழுதுதல் போட்டிகள்ல வந்து மாவட்ட அளவுல வந்து தமிழ் துறை நடத்தின போட்டிகள்லயும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கலை திருவிழா வந்து நடத்தின போட்டிகள்லையும் வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சார்பில் வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க போய் தான் எங்களுக்கு வந்து அதை வந்து பண்ண முடிஞ்சது. அதனால வந்து இது ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க பிள்ளைங்க வந்து படிப்புல மட்டும் கிடையாது, தனித்திறன்லையும் வந்து ஜெயிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்கு. இந்த தருணத்துல வந்து அரசாங்கத்துக்கு வந்து இதை சார்ந்து வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்துல நல்ல பாடல் கேட்கலாம்னு சொன்னோம். என்ன பாட்டு, என்ன பாடல் கேட்க போறோம்? என்னமோ சொன்னாங்களே, சொல்லுவ தம்பி. பாடு.

0: கொஞ்சம் தெரியும்.
1: அவ்வளவுதான் தெரியும். சரி, தெரிஞ்ச வரைக்கும் பாடு.
0: நீலோத்தி
1: கேட்டுருவோம்.

0: நாம் அணிந்திருக்கின்றோம் கோடை பண்படை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்படை. இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்துல வந்துட்டு இருக்கு. சிவலிங்காபுரம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
1: மாலினி.
0: மாலினி, என்ன படிக்கிறீங்க?
1: காமராஜர் பாடல்.
0: காமராஜர் பத்தி சொல்ல போறீங்க, சொல்லுங்க.
1: பாடல்
0: பாடல் சொல்லுங்க.
1: கண்ணில கண்டா, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே, எங்கள் காமராஜரே. கண்ணில கண்டா, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே, எங்கள் காமராஜர்.
0: நல்ல நிறைய படிச்சிருக்கீங்க, ஆனா கூட எங்களால கேட்க முடியாத அடுத்த நேரத்தில் கேட்டுக்கோ. உங்க பேர் என்ன
1: சொல்லுங்க?
0: ஸ்ரீநிதி. என்ன சொல்ல போறீங்க?
1: மிமிக்ரி சொல்ல போறீங்க?
0: மிமிக்ரி செய்ய போறீங்க? என்ன கதை போகுது இல்ல கேட்க போகுது பாட போகுது?
1: அனிமல்ஸ்.
0: அனிமல்ஸ் பத்தி சொல்லுங்க.
1: பீகாக். யாம் பிக்கி.
0: உங்க பேர் என்ன?
1: காவியாஸ்ரீ.
0: காவியாஸ்ரீ என்ன சொல்ல போறீங்க?
1: குமி பாட்டு.
0: குமி பாட்டு பாடுங்க.
1: ஒரு கிண்ணம் சொன்ன நான் 1.5 கிலோ குங்குமம் அள்ளி அள்ளி விசுங்க மரங்கொழுந்த களிக்கு, 2 கிண்ணம் சொன்ன நான் 1.5 கிலோ குங்குமம் அள்ளி அள்ளி விசுங்க மரங்கொழுந்த களிக்கு.
0: சூப்பர் சூப்பர். உங்க பேரு?
1: ஹனலட்சுமி.
0: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: சிக்கும் தென்சமல் சிக்கட்டும் மரவட்டும் தமிழ் தாய்க்கின் முதற்கண் வணக்கம். தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்று கற்றித்தந்த கட்டித்தல் சமமாக மேற்கொள்ளும் எனினி ஆசிரியர் பெருமக்களே, நன்றிக்கிறிய மாண செல்வங்களை வருங்கால தூண்கள் சுகாலம் நீங்களே.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க?
2: ஹரிப்ரியா.
0: ஹரிப்ரியா என்ன சொல்றீங்க?
3: நலிவடைந்த போதிலும் நாடு பொலிவு பெற உறுதி வரை இரு இறுதி வரை உறுதியாய் போரியாய் போராடிய
1: பெரியவரே பெரியாரே,
0: வாழ்க
1: வாழ்க, நன்றி வணக்கம். மட்டும்தான் புனிதமானது, ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான், அதே ஆசிரியரின் வகுப்பறையில் ஒருவன் அவன் அறிவை பெறுகிறான்.
0: ரொம்ப சிறப்பு. அடுத்து யார் பேச போறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: My name is Harshavarthi.
0: என்ன சொல்ல போறீங்க?
4: இது பிறந்த நாள் பாட்டு பாடுங்க.
0: பாடுங்க.

0: சிறந்த நாள்.
1: உலகம் பார்க்கும் உனது பெயரை நினைவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழல்லி தாராட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம். நன்றி.
2: உங்க பேர் என்ன?
3: ஆர்த்தி.
2: என்ன சொல்ல போறீங்க?
3: பசுமை பாரம்பரியம் பாட்டு.

0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. வணக்கம், உங்க பேர் என்ன?
1: அஞ்சனா.
0: என்ன சொல்ல போறீங்க?
1: பெண்கள் விடுதலை கும்மிசாங். பட்டங்கள் அதும் பட்டங்கள் சேவலும் பாடி நிற்கங்கள் நடத்த வந்தோம். எட்டு மறிவினை நாளைக்கு இங்கே பெண் இறைப்பில்லை காலன்று கும்மிய

0: செய்யவும் நேர்த்தி வந்தோம் என்று கும்மியேறி சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம், சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம்.
1: சாதம் படைக்க தெரியுமா உங்களுக்கு?
2: சந்திச்சதுல
1: தேடி வரும் வாயிலாக நன்றிங்க. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்போம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

0: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு
0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் அணிந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சிவலிங்கபுரம் பகுதியில இருந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நிறைய நேயர்கள் இருக்காங்க, பேசலாம். எவனுக்கு உங்க பேர் சொல்லுங்க?
4: என் பேர் மாரியப்பன்.
3: என்ன பண்றீங்க?
4: கூலி வேலை தான்.
3: கூலி வேலை தான் பண்ணிருக்கீங்க? எந்த ஊரு?
4: இந்த ஊர்,
3: சிவலிங்கபுரம் தான். வணக்கம், உங்க பேருங்க?
5: சதீஷ்குமார். சதீஷ்குமார்,
3: நீங்க என்ன பண்றீங்க?
5: மகாராஷ்டிரா வரைக்கும் போவோம்.
3: மகாராஷ்டிரா வரைக்கும் போறீங்க? இங்க இருந்து மகாராஷ்டிரா போற எத்தனை நாள் ஆகும்?
5: ஒரு 5 நாள் ஆகும்.
3: 5 நாள் ஆகும். சிறப்புங்க. எவனுக்கு உங்க பேரு?
6: மகேஸ்வரன்.
3: மகேஸ்வரன், நீங்க என்ன பண்றீங்க?
6: நான் விவசாயம் பாக்குறேன்.
3: விவசாயம் தான். என்ன விவசாயம் பண்றீங்க?
6: அது மக்காச்சலாம், பருத்தி, இந்த மாதிரி காரில.
3: சரிங்க, சரிங்க, ரொம்ப சந்தோஷம். எவனுக்கு உங்க பேரு சொல்லுங்க?
7: வணக்கம் சார், என் பேரு விவேகானந்தன். நான் TNSTCல நடத்துனரா வேலை பாக்கேன். ஒரு 20 வருஷமா
3: இப்போ போயிட்டு இருக்கு.
7: இப்ப போயிட்டு
3: இருக்கு. எந்த ஊர்ல இருந்து ஊர் போயிட்டு
7: இங்க இருந்து? நான்
3: சரிங்க,
7: ராஜராஜன் டு நாகர்கோயில் எல்லாரும்.
3: சரிங்க, சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயா, உனக்கு உங்க பேர் சொல்லுங்க?
8: லட்சுமணன் சார்.
3: என்ன பண்றீங்க?
8: கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாம மாத்திரை சாப்பிட்டு
3: பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஐயா, உனக்கு உங்க பேர் சொல்லுங்க?
9: ராஜேந்திரன்.
3: நீங்க என்ன பண்றீங்க?
9: காட்டு வேலை வாசியா?
3: காட்டு வேலை தான் மாத்திரி. சரி, காட்டு வேலை அப்படியே விட்டு வந்துருக்கீங்களா?
9: இல்ல, காட்டு வேலை போயிட்டு வாங்கிட்டா.
3: போயிட்டு வந்துருக்கீங்க?
9: போயிட்டு வாங்க.
3: அடுத்து சாப்பிட்டு போனோம்.
9: இல்ல, அவ்வளவுதான். முடிஞ்சு
3: முடிஞ்சு. சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க?
10: என் பேர் நிவாஸ்.
3: என்ன பண்றீங்க?
10: 12th 30 முடிச்சிருக்கேன்.
3: அடுத்து என்ன பண்ண போறீங்க?
10: அடுத்து இன்ஜினியரிங் தான்.
3: என்ன விவசாயம்?

0: ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் முத்துக்குமார்.
0: என்ன பண்றீங்க?
2: வேலைக்கும் போறேன், வீட்டு வேலைக்கும். அடுத்து பாட்டுக்கு, பாட்டு கச்சேரிக்கு போவேன்.
0: பாட்டு கச்சேரி போடுங்க. அப்ப பாடல்கள் நீங்க நல்லா
2: மாரியம் பாட்டு, மாரியம் பாட்டு
0: ஒரு ரெண்டு வரி பாருங்க பாப்போம்.
2: ரெண்டு வரியா? மாரியம்மா எங்க மகாதேவி, மாரியம்மா மஞ்சள் போட்டு தாம்புடுத்தி மனை இறங்கி வாழ்லங்க மாரியம்மா, பொட்டு மேலத்துட ஆடி வருவான், கொப்பர கையில ஏந்தி வருவான், கோடி மக்களுக்கு காட்சி தரவே பாருங்க பாருங்க மாரியம்மா.
0: நிறைய கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்க, நமக்கு நேரம் தான் இல்ல. நிகழ்ச்சியை முடிச்சு நம்மளும் நிலையம் திரும்பக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சி இருந்து விடைபெற்று உங்கள் கே.எஸ். கார்த்திக்குமார், நன்றி, வணக்கம். நேர்களை உடனே அடுத்து வைக்கும்.

அருமையான ஊரு. இதுவரை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சிவலிங்கபுரத்திலிருந்து வலம் வந்தது இன்றைய தேடி வரும் பண்பலை. நிலையம் திரும்புகிறார் கே எஸ் கார்த்தி. இனி ஆர்கேஜி நெய்யின் யாதுமாகி.

0: பண்பலை 100.5.
1: சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 தொடர்கிறது யாதுமாகி. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமலாக்க பிரிவின் உதவி ஆணையர் ஆர். மலர்கொடி அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள்.
1: இப்பொழுது நாம் கேட்கலாம் யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார்
2: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சட்ட அமலாக்க பிரிவின் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் பி. மலர்கொடி அவர்கள்.
1: உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே. மீண்டும் ஒரு யாதுமாகி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இது யாதுமாகி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வலம் வரும் யாதுமாகி நிகழ்ச்சி பல்வேறு துறைகளில் பரிணமிக்கும் பெண்களை சந்தித்து வருகிறது. மருத்துவர்கள், காவல் அதிகாரிகள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள், யோகிகள், சமூக ஆர்வலர்கள், கலைத்துறையினர், இப்படி எண்ணற்ற துறையில் பரிணமிக்கும் பெண்களோடு வலம் வரும் இந்த யாதுமாகி நிகழ்ச்சியில் இன்று யார் வந்திருக்கின்றார்கள் என்று பார்த்தீர்களானால், மாவட்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சட்ட அமலாக்க பிரிவில் பணியாற்றும் உதவி ஆணையர் ஆர். மலர்கொடி அவர்கள். இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சிக்கு ஏன் அவர்களை அழைத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். 2002 டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 எக்ஸாம் எழுதி உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்த அவர்கள் தற்பொழுது உதவி ஆணையராகவே பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை பற்றி தெரிந்து கொண்ட நாம் ஏன் அவர்களை இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம் என்றால், இன்று உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம். ஆண்டுதோறும் June 12 அன்று இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தைகள் கல்வி கற்கவும் விளையாடவும் ஆரோக்கியமாக வளரவும் வேண்டிய வயதில் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதை தடுக்கவும் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் இந்த நாள் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் மிக பொருத்தமான ஒருவரை யாதுமாகி மேடைக்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மேடம் வணக்கம்.
4: வணக்கம் மேடம். நான் மலர்கொடி, தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கம் திண்டுக்கல்லாக பணிபுரிந்து வருகிறேன். இந்த யாதுமாகி நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததற்கு மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.
3: ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க மேம். பேச ஆரம்பிக்கும் போதே உங்களை பற்றி ஒரு அறிமுகமும் யாதுமாகி நிகழ்ச்சியை பற்றிய ஓரிரு வார்த்தைகளையும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, மகிழ்ச்சியாக இருக்க கேட்கறதுக்கு. மேம், இன்றைய நாள் வந்து உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள். இந்த நாள் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய துறை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
4: கண்டிப்பாக. எங்களோட துறை தொழிலாளர் திறன் மற்றும் நலன் மேம்பாட்டுத்துறை. இந்த துறையில் தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கமாக நான் பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு கீழே தொழிலாளர் உதவி ஆய்வாளர்கள், தொழிலாளர் துணை ஆய்வாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். எங்களது பணியானது சட்டத்தை அமலாக்கம் செய்வது, தொழிலாளர்கள் நலன் தொடர்பான பல நல்ல சட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இயற்றியுள்ளது, அவற்றை நடைமுறைப்படுத்தி அமலாக்கம் செய்வது எங்களது பணியாகும். இன்றைய தினம் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக June 12 உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பால்

0: ஜூன் 12, 2002 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளின் நோக்கம் மற்றும் குழந்தைகளோட எக்ஸ்ப்ளாய்டேஷன், எராடிகேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷனை முற்றிலுமாக அமல்படுத்துறதுக்காக இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம்.
1: தொழிலாளர் துறை வந்து குழந்தைகளுக்காக என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பாக. தொழிலாளர் துறையில் சிறப்பான சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. இதில் இந்த சட்டங்கள் கடந்து வந்த பாதைகள் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். குழந்தை தொழிலாளர் மற்றும் வளரிளம் பருவத்தினர் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 முதல்ல இந்த சட்டம் அமலாக்கம் செஞ்சாங்க. அதன் பின்பு மாண்புமை பொருந்திய உச்சநீதிமன்றத்தில் எம்.சி. மேத்தா கேஸ் வந்து சில கைடன்ஸ் கொடுத்தாங்க. குழந்தைகளுக்கு எப்படி அவங்களோட ஒரு குழந்தை தொழிலாளியை மீட்டதற்கப்புறம் எப்படி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறோம், அவங்களோட மறுவாழ்வுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி மறுபடியும் குழந்தை தொழிலாளர் மற்றும் வளரிளம் பருவத்தினர் ஒழிப்பு மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 2016, அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் விதிகள் 2019 ஆகியவை உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு குழந்தை தொழிலாளி 14 வயதுக்குட்பட்ட எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு நிறுவனத்திலையும் பணியாற்றுவதை முற்றிலுமாக தடை செஞ்சுருக்காங்க. அதோட அடலசன்ஸ், அதாவது 14 வயது நிரம்பி 18 வயதுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைகளை நம்ம அடலசன்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த அடலசன்ட்டை வளரிளம் பருவத்தினரை நம்ம அபாயகரமில்லாத

0: கிழக்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாக.
8: நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம், 2 விதமான சட்டங்கள் உருவாக்கப்பட்டதையும் ஒரு விதி உருவாக்கப்பட்டதையும் பற்றி நீங்க தெளிவா சொன்னீங்க. இதுல நீங்க சொல்லும் போது 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து தொழிலாளர்களாக அமர்த்தப்படுவது மிக மிகவும் தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டா மேம் நான் சொல்றது? அதே 14 வயதுலேருந்து 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் பணியாற்றாங்கன்னா ரொம்ப அபாயகரமான வேலைகளில் வந்து அவங்க பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இப்போ கடைகளில், பட்டறைகளில், செங்கல் சூளைகளில், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க?
9: நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் சர்ப்ரைஸாக இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறோம், கூட்டாய்வு பண்ணுறோம். பல்வேறு துறைகள், லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாரும் இணைஞ்சு மாவட்ட தடுப்பு பிரிவு படை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தலைவராக இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் எங்களுக்குள்ளே ஷெட்யூல் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் விசிட் போவோம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்களே வந்து இப்போது கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில் அது நாங்கள் சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுவோம். அப்போது அந்த சூழ்நிலையில் அங்கே குழந்தை தொழிலாளரும் வளரிளம் பருவத்தினரும் அபாயகரமான தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முதல்ல அவங்கள இன்ஸ்பெக்ஷனில் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதற்கப்புறம் ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்களோட பேசிக் ரெக்கார்ட்ஸ், ஏஜ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதில் அவங்க உரிய ஆவணங்கள் இருந்ததுன்னா அந்த ஆவணங்களின் அடிப்படையில் குழந்தைகளாக இல்லையான்னு முதல்ல உறுதிப்படுத்திக்கிறோம். அதற்கு அது எந்தவித ஆவணங்களும் இல்லைன்னா மெடிக்கல் கவர்மெண்ட் டாக்டர் மூலமாக பரிசோதனை செஞ்சு குழந்தைகளாக இல்லை அடலசண்டா இல்லை அடல்ட்டா அப்படின்னு கண்டறிவோம். துல்லியமாக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தின் மேலே பணிக்கமர்த்திய உரிமையாளர் மீது நாங்கள் வழக்கு தொடருவோம், சோகாஸ் கொடுப்போம், விளக்கம் கேட்கும் அறிவிப்பு கொடுத்து அதை வந்து உரிய மாண்புமை பொருந்திய தலைமையை குற்ற

0: அப்பீல் நடுவர் நீதிமன்றத்தில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தாக்கல் செய்வோம். வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு முடிந்ததற்கப்புறம் விதிக்கப்படுகிற அந்த ஃபைன் 20,000 முதல் 50,000 வரை குழந்தை தொழிலாளர் பணியமர்த்தினா அபராதம் விதிக்கப்படும். அந்த விதிக்கப்படுற அந்த அபராதம் அப்படியே அவர்களது மறுவாழ்வு நிதியாகவும் சென்று சேர்கிறது,
1: போய் சேரும்,
0: சேர்கிறது. அதற்கு அந்த நிதியின் தலைவர் வந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான், அவங்க தான் சேர்பர்சன். அந்த குழந்தைக்கு 18 வயசு முடிந்ததற்கப்புறம் அவங்களோட படிப்புக்காக, மேல் படிப்புக்காகவும் அவங்களோட மறுவாழ்வுக்காகவும் அந்த அபராத தொகையை நாங்கள் கொடுத்துருவோம். அதோட கவர்மெண்ட் அவங்களோட பங்கு தொகையாக 15,000 கொடுக்குறாங்க, அரசு பங்கு தொகையாக கொடுக்குற. இதன் மூலம் வந்து அந்த குழந்தைகளோட வாழ்வாதாரம் மேம்படுத்த அரசு முயற்சி செய்கிறாங்க. இதோட நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு வரும்போதும் ரீஹாபிலிட்டேஷன்னா அதோட நாங்கள் நிற்கிறதில்ல. அந்த குழந்தைகளை பள்ளியில் இடையில நின்றாங்க அப்படின்னா அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் சேர்த்துறோம். படிப்பு சப்போஸ் சில பசங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அப்போ அவங்களுக்கு தொழில் கல்வி ஏற்பாடு செஞ்சு ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிற மாதிரி அவங்களோட திறன்களை மேம்படுத்துகிறோம். அதோட வறுமை மற்றும் குடும்ப சூழ்நிலைக்காகத்தான் அவங்க இந்த தொழிலுக்கு வராங்க. அவங்களோட அம்மா அப்பாவுக்கு எங்களால் முடிஞ்சது லைன் டிபார்ட்மெண்ட்ஸ், இன்டர் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒருங்கிணைஞ்சு எந்தெந்த இதில் யாராருக்கு என்னென்ன தேவையோ அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தொழில்களை உருவாக்கி ஒரு மரியாதையான ஒரு தொழிலை உருவாக்கி தரோம்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
4: காற்றோடு கவி பேசும் நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சட்ட அமலாக்க பிரிவின் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் பி மலர்கொடி அவர்கள்.
6: ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. ஒரு குழந்தை வந்து தொழிலாளராக இருக்காங்கன்றது தெரிஞ்சதுல இருந்து அவங்களுடைய வாழ்வு மேம்படும் வரைக்கும், மேம்பாடு அடைகிறது வரைக்கும் என்னென்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேனே, ரொம்ப தெளிவாகவும் வந்து மக்களுக்கு நேர்களுக்கு புரிகிற அளவுக்கு எடுத்து சொல்லிட்டீங்க மேம். ஒரு தொழிலாளராக அமர்த்தப்பட்ட குழந்தையை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அவங்க பெற்றோருக்கும் வாழ்க்கைக்கு தேவையானதை செஞ்சு தரீங்க, அந்த குழந்தைக்கும் வந்து நஷ்டஈடும் வாங்கி தரீங்க. நஷ்டஈடுன்னு சொல்லலாம் மேம்,
7: அது வந்து அபராத தொகை. அவங்கள
6: அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அந்த உரிமையாளர் கடையில் இருக்கக்கூடியவங்களும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு அபராத தொகையை நலன் நிதியாகவும் கூட நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்றது வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க மேம். இப்போது அந்த குழந்தை வந்து ஒரு தொழிலாளராக அமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது பெற்றோருடைய கடமை தானே தொழிலாளராக அனுப்பாமல் இருக்கிறதுக்கு? பெற்றோருக்கு என்னதான் கவுன்சிலிங் கொடுப்பீங்களா?
7: கண்டிப்பாக. இப்போ அவங்களோட பெற்றோர்களை அழைச்சி அவங்கள கவுன்சிலிங் கொடுப்போம். எதனால் நீங்கள் வேலைக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கவுன்சிலிங் கொடுப்போம். பசங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுப்போம். கவுன்சிலிங் ப்ரொடெக்ஷன், சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருக்காங்க, சைல்டு ஹெல்ப்லைன் இருக்காங்க, உளவியல் நிபுணர்கள்லாம் இருக்காங்க, அரசுலேயே இருக்கு. அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் கொடுத்து, அம்மா அப்பாவுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து, இந்த குழந்தை தொழிலாளர் முறைங்கிறது ஒரு எவ்வளோ ஒரு தீமையான விஷயம், அதனால் அவனோட எதிர்காலம், அவனோட குழந்தை பருவத்தையே அவன் இழக்கிறான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போது சின்ன வயசுலேயே அவன் வேலைக்கு போகிறதுனால ஒரு நாட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு லேபர் வந்து உருவாக்க முடியாமல் போயிடும். சின்ன வயசுலேயே அவன் வேலை செய்கிறதுனால சீக்கிரம் அவனுக்கு வயது முதிர்ச்சி அடைஞ்சிருவான். அதோட அவனோட ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே அவனை ஒரு தொழிலாளியாக வச்சுருந்தாலும் எஃபிஷியன்ட் லேபராக இருக்க மாட்டான். இதனால் நமக்கு ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும், நாட்டோட எக்கானமியும் கம்மியாகும். இதுவரைக்கும் நம்ம அவங்களுக்கு புரிய வைப்போம். அவனை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 24 பள்ளிக்கு அனுப்புறது அவங்களோட கடமை. குழந்தைகள் வந்து கல்வி பெறுவது அவங்களோட அடிப்படை உரிமை. இதை வந்து நீங்கள் பெற்றோர்கள் இதை தடை செஞ்சாலும் அவங்களும் தண்டிக்கப்படுவீங்கன்னு சொல்லி வரைக்கும் நாங்கள் புரிய வைப்போம்.
6: அவங்களும் புரிய வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான எதிர்காலம் எப்படி வளமையாகுன்றதையும் சொன்னதுக்கு

0: அப்புறமும் 13 ஆண்டு காலத்தில் வேறு ஏதாவது பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தையை மறைமுகமாக திரும்பவும் வந்து வேலைக்கு அமர்த்தி ஏதாவது பார்த்துருக்கீங்களா?
1: இல்லை, அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க அரசாங்கம் இவ்வளவு சலுகைகள் கொடுக்குது, இதை திருப்பி அனுப்புறதில்ல. நான் சமீபத்தில் நான் வந்து திருப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் என்கிட்ட வந்தான். வந்து ஒரு இளைஞன் பையன், இல்லை இளைஞன், அந்த பையன் வந்து மேடம் என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டான். எனக்கு உண்மையிலுமே அவங்கள தெரியல. அப்போ அந்த பையனே அறிமுகப்படுத்தினான். நான் முன்பு வேலை செய்த ஒரு இடத்துல ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனை வந்து நாங்கள் குழந்தை தொழிலாளியாக ரெஸ்கியூ பண்ணோம். அவன் வந்து டிஃபார்ம் படிச்சுட்டு இப்போ சொந்தமாக மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதனால் எங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம அந்த தொழிலாளியாகவே இருந்திருந்தா இன்றைக்கும் அவன் தொழிலாளியாகவே இருப்பான். இன்றைக்கி அவனே ஒரு முதலாளி, சின்னதாக ஒரு கடை வச்சு பண்ணுறேன்னு சொல்கிறான். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, திருப்பி அனுப்புறதில்ல. நாங்கள் அனுப்புனா கண்டிப்பாக நீங்களும் இதோட சட்டத்தை சொல்லிடுறோம். அம்மா அப்பாவே ஆனாலும் அவங்களோட சுய தொழிலையே வந்தாலும் வச்சக்கூடாது. இது கடுமையான சிறை தண்டனை வரைக்கும் கிடைக்கும்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுனால எல்லாரும் இருக்கிறாங்க.
0: அவங்களோட எதிர்காலத்துக்காக இவங்களும் வழிவகுக்கக்கூடியவங்களாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பேசுகிறதுலேருந்து தெரிஞ்சது மேடம். இப்போது தொழிலாளர் மேம், உங்களோட டிபார்ட்மெண்ட்டை சொல்லும் போது இப்படியே சொல்லிக்கலாம்ல, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை. இது வந்து குழந்தைகளுக்காக என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்க. பொதுவாக உங்களை நாடணும்னா எதுக்கெலாம் நாடலாம்?
1: எங்களோட துறையில் எது எங்களை நாடணும்னா, யாருக்காவது இப்போது நான் அந்த வேலை செய்கிற இடத்துல சம்பளம் வந்து கொடுக்காமல் இருப்பாங்க, சம்பளம் குறைவாக கொடுக்கறது, அதிக நேரம் வேலை வாங்கிட்டு, அப்போ அவங்களோட அந்த நீட்ஸு இதெல்லாம் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அதை வந்து அமலாக்கம் செய்வோம் நாங்கள். 8 hours டியூட்டி, அதுக்கு மேலே கவர்மெண்ட்டால் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட அந்த ஓவர் டைம்ஸ் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதற்குரிய கூலி கொடுக்கணும். குறைந்தபட்ச கூலி கொடுக்குறாங்களா? ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குறைந்தபட்ச கூலி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுக்காட்டிலும் எங்களை வந்து நாடலாம். அது எங்களோட தொடர் இன்ஸ்பெக்ஷன்லேயே நாங்கள் கண்டறிவோம், அதுலேயே சரி செஞ்சுக்குவோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கல எங்களுக்கு அப்படின்றது வர்றாங்க. தொழிலாளர்கள் வந்து நீண்ட நேரம் பணி செய்கிறதுனால நின்றுட்டே பணி செய்கிறாங்க. இப்போ டெக்ஸ்டைல்ஸு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, மளிகை கடை, இதிலெல்லாம் நீண்ட நேரம் நின்று கொண்டே பணியாற்றுவதனால அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸு மற்றும் உடல் சார்ந்த நிறைய தொந்தரவுகள் வருது. அதுக்காக வந்து அரசாங்கம் இப்போ புதிதாக சட்டம் இயற்றியிருக்காங்க, சேர்ஸ் கொடுக்கணும், பணிபுரியும் இடங்களில் அவங்கள சேர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சேர்ஸ் கொடுக்காதவங்க நிறுவனத்தின் மேலே எங்களுக்கு தகவல் கொடுத்தா நாங்கள் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் முறையாக சேர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து கொடுக்காத நிறுவனங்கள் மேலே வழக்கு தொடர்ந்து அபராதம் ஏற்படுத்துவோம். அதன் மூலமாக அவங்களோட நலன் பாதுகாக்கப்படுது. 8 hours டியூட்டி மட்டும் பார்க்குறாங்களா, இரவு நீண்ட நேரம் பணியில் இருக்காங்களா, இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம்.
0: இந்த தொழிலாளர் அடையாள அட்டைன்னு கொடுப்பாங்க இல்லையா, ஆர்கனைஸ்டு செக்டார் அண்ட் நான் ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அடையாள அட்டைகள் பெறுறதுக்கும் உங்களை நாடலாமா?
1: அதற்கு தனியாக தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் இருக்காங்க, திண்டுக்கல் மாவட்டத்திலேயே இருக்காங்க, அவரை அணுகி பெறலாம், தொழிலாளர் அடையாள அட்டைகள் பெற்றுக்கொள்ளலாம்.
0: நீண்ட முயற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு தொழிலாளர்களும் வந்து வேலை நேரம் போக அவர்கள் அமர்றதுக்கான சேர்ஸை கொடுக்கணும் அப்படின்ற வரைக்கும் சட்டம் வந்திருக்கிறத தெளிவாக சொன்னீங்க மேம். இதை தவிர வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
1: ஆம், இருக்குது. இப்போ உணவு நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை வருடத்துக்கு ஒரு முறை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கணும். அவங்களுக்கு முறையாக பண்ணுறாங்களான்னு அதை பார்க்குறோம். மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸில் அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களா, ஷூஸ் கொடுக்குறாங்களா, இது பார்ப்போம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஊதியம், சம ஊதியம் கொடுக்கணும், அதை வந்து செய்கிற கொடுக்குறாங்களான்னு அமல்படுத்துகிறோம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
7: தங்கள் அன்புடன்
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
6: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
7: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
6: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
7: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
6: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
7: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
6: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
7: நமது கோடை பண்பலை 100.5.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி

0: ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமின்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலை வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு சிறந்த மனிதரா வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
0: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்து

0: செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மன் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூ யூ சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திசை எங்கும் இசை மெட்டுக்களை அள்ளித்தரும் நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி இன்று உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாக
2: பொதுவாக வந்து யாதுமாகி நிகழ்ச்சிங்கிறது பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சி. தொழிலாளர் துறையினுடைய உதவி ஆணையராக இருக்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 2002 அரசு பணியில் நீங்கள் பணியாற்றிட்டுருக்கிறீங்க. பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
3: அச்சம் தவிர், இதுதான் நான் பெண்களுக்கு முக்கியமாக சொல்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பயந்து ஓடக்கூடாது, அதை தைரியமாக எதிர்கொள்ளணும். இந்த யாதுமாகி நிகழ்ச்சியில் மூலமாக உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் பேச வாய்ப்பு எழுந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்குது. பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, பெண் குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு பயந்து போகக்கூடாது, தைரியமாக அதை எதிர்கொள்ளணும். அதோடு நம்ம வந்து எதிர்த்து போராடணும். பெண்களிடம் உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம். அந்த மன வலிமையை அவங்கள நல்ல விஷயத்தை நோக்கி ஒருமுகப்படுத்தி அதில் வெற்றி காணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது, குழந்தை ஈட்டும் வருமானம் குடும்பத்துக்கே அவமானம். குழந்தைகள் வேலைக்கு செல்லக்கூடாது, பள்ளிக்கு செல்லணும். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிற எல்லா நேயர்களும் குழந்தைகளை எங்கே கண்டாலும், குழந்தை தொழிலாளர்களை கண்டாலும் அதற்கு உரிய நிவாரணமாக நீங்கள் எங்களுக்கு தகவல் சொல்லணும். இதோடு அவங்களோட எஜுகேஷன் மற்றும் மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ண முடியும்னு கேட்டுக்கிறோம். இந்த குழந்தை தொழிலாளர்களை பணிக்கமர்த்துகிற ரூட் காஸ் அதை முற்றிலுமாக கடைந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரோட அடிப்படை கடமை. அதை வந்து எங்களுக்கு எல்லாரும் பொதுமக்களும் எங்களுக்கு இணைந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.
2: ரொம்ப அருமையான அந்த ஒரு யாதுமாகி நிகழ்ச்சி வழியாக பெண்கள் அச்சம் தவிர்த்து வாழணும், தைரியமாக இருக்கணும்னு சொன்னதோடு கூட இல்லாமல் எதிர்கால சமுதாயத்தினுடைய தூண்களாக

0: வீரர்களாக ஆணி வீரர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க வைக்கணும், கல்விக்கு அமர்த்தணும், வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது, தொழிலாளர்களாக பயன்படுத்தக்கூடாது. அதற்கு எங்கேயாவது நீங்கள் தொழிலாளராக குழந்தையை பார்த்தீங்க அப்படின்னா உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அன்பான வேண்டுகோளை விட்டுருக்கீங்க. கோடைப்பண்பலை 100.5 முக்கியமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திண்டுக்கல்லிருந்து பயணித்து வந்து இந்த ஒளிப்பதிவை எங்களுக்கு வழங்கியிருக்கீங்க. உங்களுக்கு நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம் மேடம்.
1: இந்த அருமையான ஒரு வாய்ப்பு மூலம் உங்களையும் மக்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்த கோடை பண்பலைக்கும் யாதுமாகி நிகழ்ச்சிக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி.
2: நம் கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது யாதுமாகி. யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார்
3: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சட்ட அமலாக்க பிரிவின் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் பி மலர்கொடி அவர்கள்.
2: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஜேம்ஸ் ஆண்ட்ரூ.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு உதவி பேராசிரியர் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன். இன்னைக்கு நம்ம எந்த சைபர் அவேர்னஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கஸ்டமர் கேர் ஸ்கேம். இப்பெல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தாலே முத என்ன பண்றோம், ஆன்லைன்ல போய் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். பட் ஆன்லைன்ல வர எல்லாமே உண்மையா? கண்டிப்பா கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்றேன். ஒருத்தவங்க ஆன்லைன் ஷாப்பிங்ல அவ்வளோக்கா ஃபெமிலியர் கிடையாது. ஒரு ப்ராடக்ட் இஷ்யூ வந்தனால ஆன்லைன்ல போய் கஸ்டமர் கேர் நம்பர் தேடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வர நம்பர் தான் உண்மைன்னு நினச்சி அதுக்கு காலும் பண்ணுறாங்க. பட் அந்த சைடு எடுத்தது ஒரு ஸ்கேமர். மேடம், நான் கஸ்டமர் கேர் ஆஃபீஸர் பேசுகிறேன், நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்கள், ரீஃபண்ட் ஆகிரும், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். பட் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, ரீஃபண்ட் வரல, பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்த எல்லா மணியும் காணாம போகுது. கஸ்டமர் கேருன்னு நம்பி கால் பண்ணால் அங்கே ஒரு ஸ்கேம் தான் ஆகியிருக்கு. இந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னா, ஃபேக் கஸ்டமர் கேர் நம்பர்ஸை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரிஜினல் வெப்சைட் மாதிரியே ஃபேக் வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணிடுறாங்க. நம்மளை ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண வச்சு நம்ம ஃபோனில் என்னெல்லாம் நடக்குதுன்றத அப்படியே ஒரு மிரர் மாதிரி பார்க்குறாங்க. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா, ஆன்லைனில் வர ஃபர்ஸ்ட் நம்பர் தான் உண்மையான நம்பர்னு நம்பிடுறோம். அஃபிஷியல் ஆப்பை ஓப்பன் பண்ணாமலேயே நம்ம வந்து இதுதான் கஸ்டமர் கேர் நம்பர்னு நினச்சிக்கிறோம். ஒரு ஹெல்ப் வேணுன்றப்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும்னா, கஸ்டமர் கேர் நம்பர் எப்பயுமே வெப்சைட்லேயோ இல்லை அஃபிஷியல் ஆப்பில் மட்டும்தான் எடுக்கணும். ஆன்லைனில் வர எல்லா நம்பர்ஸும் உண்மையானது கிடையாது. அதே மாதிரி ஓடிபி, பின்னு, ஸ்க்ரீன் ஷேரிங்லாம் பண்ண சொன்னால் கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் ஸ்கேம் ஆகிறோம். ஸோ எல்லா ஆன்லைனில் இருக்கிறதையும் நம்பி ஸ்கேம் ஆகாமல் அதுக்குப்படி நம்ம இருந்துக்கணும். நன்றி, வணக்கம்.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளித்தார் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள். நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: தொடர்கிறது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன்.

0: எப்படி என் சாமர்த்தியம்?
1: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
0: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
1: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: மகிழ்ச்சியான மதிய வேலை நேயர்களே, சுல்லென அடிக்கும் சுகமான வெயிலையும் சுகமான தென்றலாக மாற்றக்கூடிய நெஞ்சிருக்கும் வரை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இனிய மதிய வேலையை அழகாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே அபிஷேக் நாகதேவன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பார்த்தால் பசி தீரும் படத்தின் அன்று ஊமை என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் சின்னாலப்பட்டி சௌராஷ்டிரா காலனி பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி மற்றும் விக்னேஸ்வர். 1962 ஆண்டு சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சரோஜாதேவி என மாபெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளியான திரைப்படம்தான் பார்த்தாலே பசி தீரும். இந்த படத்தில் காதலின் வழியை தன் காந்த குரலால் செதுக்கியிருப்பார் நம் ஏ எல் ராகவன் அவர்கள். அவரோடு இணைந்து பி சுசீலா அம்மாவும் பாடியிருப்பாங்க. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களின் அசாத்தியமான இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் உருவான பாடலை கேட்டு ரசிப்போமா நேயர்களே?
1: ஏய்
2: ஐயன்னா
1: ஹை

0: ஓவண்ணா
1: ஓவண்ணா
0: அவண்ணா
1: அவண்ணா.

0: இடையினமாம்
1: இடையினமாம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
4: கோடை பண்பையில் நேரம் 1:12. நாம் இணைந்துள்ளோம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அருணகிரிநாதர் படத்திலிருந்து முத்தை தரும்.

0: பாடலை விரும்பியுள்ள நேயர்கள். தேனி சிலமலை புகழ்மதி, சஞ்சனா, வர்ஷன், ஆத்விக், புஷ்பம் மற்றும் பிச்சைமணி.
1: முத்தை தரு பத்தி திருநகை, அத்திக்கிரை சக்தி சரவண, முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா.

தலை தத்த கணை கொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இருவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச

துப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோத திக்குப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு

0: கொடைப்பண்பலை நூறுபுளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலையில் 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தில் இருந்து அந்த சிவகாமியிடம் வரும் என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள், தாராபுரம் குடித்தெரு நாகராஜன் மற்றும் யமுனா. 1967 ஆண்டு வெளியான இப்பாடலுக்கு இசையமைத்திருந்திருந்தார் ஆர் கோவர்தனம். நம் காவிய கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா அவர்களின் குரலை கேட்டு ரசியுங்கள். சிவகாமியின் மகனிடம் சேதி சொல்லும் இந்த காதல் கீதம்.

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
4: செவிக்குளிர இன்னிசையை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. அன்பேவா திரைப்படத்தின் நான் பார்த்ததிலே என்ற பாடலை தெரிவு செய்துள்ள நேயர் ஈரோடு விசயமங்கலம் குணசீலன். படம் வெளிவந்த ஆண்டு 1966. இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். கவிஞர் வாலியின் வரிகளில் குரல் கொடுத்தவர்கள் TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலா. கண்கள் ரசித்த அழகை இசை இப்போது கொண்டாடப் போகிறது. கேட்டு மகிழ்வோம் அநேகர்களே.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர்தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
2: நெஞ்சுக்குள்ளிருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
1: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
8: எத்தனை

0: குடை பண்மலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 நேரம், 1:31. நாம் இணைந்துள்ளோம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சிக்காக. நான் ஆணையிட்டால் படத்தின் பாட்டு வரும் என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் சிவகங்கை, குண்டேந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவபாரத், சிவரஞ்சினி மற்றும் சிவசங்கர். 1966 வெளியான இப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். கவிஞர் வாலியின் வரிகளுக்கு குரல் கொடுத்தவர்கள் TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா அவர்கள். பாட்டு வருகிறது, நாமும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: காலத்தால் அழியாத காவிய சுவடிகளை இசைத்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5. ஊட்டி வரை உறவு என்ற படத்திலிருந்து பூமாலையில் ஓர் என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள், பெரியகுளம் சோமலட்சுமி, திலகலட்சுமி, சந்திரலேகா மற்றும் தினேஷ். 1967 வெளிவந்த இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் மல்லிசை மன்னன், எம் எஸ் விஸ்வநாதன். குரல் தந்துள்ளார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் கேட்டு ரசிப்போமா நேயர்களே.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். நிறைய பேருக்கு அடிபட்டதுக்கப்புறம் இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவம் வீட்டில் நடந்ததுக்கப்புறம் என்னாகும், பேஷண்ட்டை வந்துட்டு வென்டிலேட்டரில் போடுவாங்க. வென்டிலேட்டர்னா என்ன, செயற்கை சுவாசத்தில் ஒரு நபருக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் அவங்க இருந்தாங்கன்னா என்ன நடக்கும், தொண்டையில் ஒரு குறுகிய பாதை உருவாகிடும். இந்த மாதிரி வென்டிலேட்டரில் போடும்போது எப்போவுமே பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு மூக்கு வழியாக ஒரு டியூப் ஒன்று உள்ளே விட்டுருவாங்க நுரையீரல் வரைக்கும். அந்த டியூப் வழியாக தான் நமக்கு சுவாசிக்கிற காற்று வென்டிலேட்டர் மூலமாக நம்ம நுரையீரலுக்கு போய் சேரும். இந்த டியூப் வந்துட்டு ஒரு 3 இல்லை 4 நாளுக்கு அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், நம்ம சுவாச குழாயில் சில மாறுதல் ஏற்படும். இந்த மாறுதல் என்ன வகையான மாறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாச குழாயினுடைய கேலிபர், அதாவது அதனுடைய வட்டம் குறுகி குறுகி குறுகி அது சின்னதாகிடும். ஏன்னா அத்தனை நேரம் ஒரு வெளியில் அந்நிய டியூப் வந்துட்டு நம்ம தொண்டைக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி சுவாச குழாயினுடைய பாதை அப்படியே குறுகிடும். இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்னால் பேச முடியாது, சுவாசிக்க முடியாது, நேராக படுக்க முடியாது, அவங்க வந்துட்டு உட்காந்துக்கிட்டே தூங்குற மாதிரியான ஒரு நிலைமை வரும். ஏன்னா காற்று வந்து அந்த குறுகிய பாதை வழியாக போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை வந்துட்டு தங்கம் மருத்துவமனையில் ஸ்பெஷலாக பண்ணுறோம். பல மாநிலத்திலேருந்தும் ப்ளஸ் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு பயனடைஞ்சிடறாங்க. 100க்கு மேற்பட்ட இந்த அறுவை சிகிச்சை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொண்டை பகுதியில் இருக்கிற சுவாச குழாயில் இருக்கிற அடைப்பை வந்து நாங்கள் ஸ்பெஷல் கருவிகளை வச்சு அதை சரிப்படுத்திடுவோம். நிறைய பேர் 5 வருஷம் 6 வருஷமாக மூச்சு விடாமல் வீட்லேயே ஆக்சிஜனோடு உட்காந்துக்கிட்டு இருந்த மக்கள் இங்கே வந்து அந்த தொண்டைக்கான ஒரு அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் நடந்து பழையபடி நடமாடும் அளவுக்கு நம்ம கொண்டாந்துருக்கோம். ஸோ வென்டிலேட்டரில் பல நாள் இருந்த எந்த நபருக்கும் இந்த தொண்டையில் சுவாசிக்கிறதுக்கு பிரச்சனை மற்றும் முழுங்கிறதுக்கு பிரச்சனை இருந்தால் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அறுவை சிகிச்சை இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கழுத்து பகுதியில் இருக்கிற சுவாச குழாயினுடைய அறுவை சிகிச்சை ஸ்பெஷலாக தங்கம் மருத்துவமனையில் நம்ம செய்கிறோம்.
2: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வினா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம்

கோடை பண்பலையின் நேரம் 1:43. அதே கண்கள் என்ற படத்திலிருந்து பூம் பூம் மாட்டுக்காரன் என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் தூத்துக்குடி கயத்தாறு மாரியம்மன் கோயில் தெரு, சாந்தி, முனியசாமி, மகேஸ்வரி, மணி மற்றும் மருது தங்கமாரி. 1967 வெளிவந்துள்ள இத்திரைப்படத்திற்கு கவிஞர் வாலியின் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார் பி. சுசீலா அம்மா அவர்கள். கேட்டு ரசிப்போமா நேயர்களே?

0: நாம் இசை மலையில் நினைந்து கொண்டிருக்கிறோம். கொடைக்கானல் பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாபு என்ற திரைப்படத்திற்கு வருதப்பா வருதப்பா கஞ்சி வருதப்பா என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் அனுப்புக்கோட்டை அரியசாமி கோயில் தெரு, ராஜீவ்காந்தி மற்றும் பத்ரகாளி கணேசன். 1971 வெளியான பாபு திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் சௌகர் ஜானகி ஆகியோர் நடித்துள்ளனர். கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசை அமைத்தவர் MS விஸ்வநாதன். TM சௌந்தரராஜன் அவர்களின் குரலை கேட்டு ரசிப்போமா நேயர்களே?
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சி வரதப்பா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலையின் நேரம் 1:52. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கந்தன் கருணை என்னும் படத்தில் அரியது கேட்கும் என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் ஊத்துக்குழி வெல்ரவளி தேவனம்பாளையம், சேகர், செல்வி, சதீஷ் மற்றும் இலக்கியா. 1967 வெளிவந்த இப்படத்தை கே பி சுந்தராம்பாள் அவர்களால் பாடப்பெற்ற இப்பாடலுக்கு கவி பேரரசு கண்ணதாசன் வரி எழுதியுள்ளார். எது அரியது என்பதை அறிந்து கொள்வோமா நேயர்களே?
4: அரியது கேட்கும் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்க

0: கையாரின் புறவும் அது தானே.
1: மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஒளவையே, பெரியது என்ன?

0: பெரிதே.
1: ஔவையே, வானவரும் உனது வாக்கிற்கு அடிமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன?
0: இனி

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில்

0: அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: இன்றைய பொழுது சிறப்பானதாக அமைந்துள்ளதாக நம்புகிறேன் நேயர்களே. காலத்தால் அழியாத கவிதை காணங்களோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்ததாக நம் பண்பலையில் கேட்டு மகிழலாம் உயிரெழுத்து. முன்னதாக ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அபிஷேக்ஸ் நாகதேவன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு பலி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தலைகளை வெட்டி அதன் மீது ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருந்ததை தான் கேட்டதாக வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானிடம் கூற, ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு,
1: இது கெட்டியாகத்தான் இருக்கிறது, காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியது நான் என்றான்.
0: நான் கேள்விப்பட்டதற்குத் தகுந்தாற்போல இன்றைக்கு நான் வரும் வழியெல்லாம் காலாமுகர்கள் மண்டை ஓடுகளையும் சூலாயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அலைகின்றார்கள். நீர் சிவனே என்று இந்த முன்கொடுமி வேஷத்தை மாற்றிக்கொண்டு
1: முடியாதப்பா, முடியாது.
0: என்ன முடியாது?
1: நீ சொன்னாயே அந்த பெயரை சொல்ல முடியாது. விஷ்ணுவே என்று சொல்லி எனது வேஷத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்வேன். அதுவோ பேர்.
0: ஆற்றங்கரை சாலையில் அப்போது ஒரு பல்லக்கு போய்க் கொண்டிருந்தது. அதற்குள் ஒரு பெண்மணி இருப்பது தெரிந்தது. ஆனால் யார் என்று தெரியவில்லை. யாரோ ராஜகுலத்து பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். யாராக இருக்கும்? பல்லக்கு சுமப்பவர்களைத் தவிர ஒரு தாதி பெண் பக்கத்தில் போய்க் கொண்டிருந்தாள். ஒருவேளை அரசளங்குமரியா இருக்கலாமோ? அப்படி இருக்க முடியாது. வைஷ்ணவரே, அந்த பல்லக்கில் இருப்பது யார் தெரியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: தம்பி, நான் சொல்றதை கேளு. உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தலையிட்டுக்கிறாய். அதனால பல தொல்லைகளை நீ ஏற்கனவே அனுபவித்திருக்கிறாய் அல்லவா? வழியோடு எத்தனையோ பேர் போவாங்க வருவாங்க. உனக்கு என்ன அதை பத்தி? குதிரை மேலறிக்குள் தட்டிவிடு
0: என்றான். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? வீர வைஷ்ணவர் இப்போது பெரிய வைராக்கியசாலி ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. வீரநாராயணபுரத்தில் நடந்ததை மறந்துவிட்டீரா? அங்கே மூடு பல்லக்கில் சென்ற பெண்ணுக்கு ஓலை ஒன்றை சேர்ப்பிக்கும்படி நீர் எனக்கு சொல்லவில்லையா?
1: அதெல்லாம் பழைய கதப்பா. இப்போது எதற்காக எடுக்கிறாய்?
0: போனால் போகட்டும். நீர் என்னோடு வழியில் வந்து சேர்ந்து கொள்வீர் என்று சொன்னார்கள். உமக்காக இத்தனை நேரம் மெல்ல மெல்ல குதிரையை செலுத்திக் கொண்டு வந்தேன். இனியாவது என்னோடு வரப்போகிறீரா இல்லையா?
1: நீ குதிரையில போற, நான் கால்நடையா வரேன். நாம எப்படி சேர்ந்து பிரயாணம் செல்ல முடியும்? நீ கொள்ளிடக்கரையில போயிரு, அங்க நாளை காலையில உன்னோட வந்து நான் சேர்ந்துக்கிறேன்.
0: ஆழ்வார்க்கடியான் வேறொரு ரகசிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறான் என்றும் தன்னுடன் வரமாட்டான் என்றும் வந்தியத்தேவன் நிச்சயம்

0: சோகமடைந்தான். சரி உமது இஷ்டம் என்று கூறி குதிரை மீது தாவி ஏறிக்கொண்டான். தான் போக வேண்டிய திசையை நோக்கினான். வடகிழக்கு திசையின் அடிவாரத்தில் கரிய மேகங்கள் திரள்வதைக் கண்டான்.
1: வைஷ்ணவரே, இன்று மழை பெய்யுமோ
0: என்று கேட்டான்.
2: அப்பனே, எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஐப்பசி பிறந்து விட்டதல்லவா, மழை பெஞ்சாலும் பெய்யும். எல்லாவற்றுக்கும் சீக்கிரமாக குதிரையை தட்டி கொண்டு போ. ராத்திரி தங்குவதற்கு ஏதேனும் ஒரு சத்திரஞ்சாவடியை பார்த்துக்கொள்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் அவ்வாறே குதிரையை தட்டிவிட்டான்.
2: எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்
0: என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டது அவனுடைய மனத்தில் பதிந்திருந்தது. இதிலிருந்து குடந்தை சோதிடரின் நினைவு வந்தது. போகும் வழியில்தான் அந்த சோதிடரின் வீடு இருக்கிறது. அவரை பார்த்துவிட்டு போனால் என்ன? சோழ சிங்காதனம் ஏற ஆசைப்படுகின்றவர்களுக்குள்ளே யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது? பொன்னியின் செல்வரை துருவ நட்சத்திரத்துக்கு சமதமானவர் என்று குடந்தை ஜோதிடர் சொன்னாரல்லவா? அவரோ ராஜ்யம் ஆளுவதில் மனதை செலுத்தவே மறுக்கிறார். இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் எவ்வளவு அனாயாசமாக மறுதளித்தார். அவருக்கு பல கண்டங்கள் நேரிடும் என்று சோதிடர் கூறியது ஓரளவு பலித்துத்தான் இருக்கிறது. அதுபோலவே வருங்காலத்தில் அவர் மகோன்னதம் பெற்று விளங்குவார் என்பதும் பலிக்குமா? அது எப்படி சாத்தியமாகக்கூடும்? என்னுடைய வாழ்க்கை கனவுகள்தான் எவ்வளவு தூரம் பலிக்கப் போகின்றன? என் முன்னோர்கள் காலத்தில் இழந்துவிட்ட ராஜ்யம் திரும்பக் கிடைக்குமா? நான் இப்போது எதற்காக புறப்பட்டிருக்கிறேனோ அது எவ்வளவு தூரம் நிறைவேறும்? ஆதித்த கரிகாலர், நந்தினி இவர்களுக்கு குறுக்கே நின்று எந்த காரியத்தையும் தன்னால் சாதிக்க முடியுமா? இதுவரையில் 2-3 தடவை நந்தினியிடம் சிக்கிக்கொண்டு தப்பிப் பிழைத்தோம். மறுபடியும் அது முடியுமா? பழுவோர் இளையராணியை எண்ணியபோது வந்தியத்தேவனுடைய மனத்தில் ஒரு திகில் உண்டாயிற்று. அவள் அவனிடம் மிக்க பிரியமும் மரியாதையும் காட்டி பேசியதென்னவோ உண்மைதான். ஆனால் அவள் உள்ளத்தை அவனால் அறிய முடியவில்லை. ஏதோ ஒரு முக்கிய காரிய நிமித்தமாக அவனை அவள் விட்டு வைத்திருப்பதாகவே தோன்றியது. அதனாலேயே வந்தியத்தேவனிடம் அவள் அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறாள். அது என்ன காரியமாக இருக்கும்? வந்தியத்தேவனுடைய குதிரை சற்று முன் அந்த வழியே சென்ற பல்லக்கை தாண்டிச் சென்றது. இம்முறை அவன் பல்லக்கை மோதவும் விரும்பவில்லை. பல்லக்கு அவனை மோதவும் இஷ்டப்படவில்லை. ஆனால் குதிரை பல்லக்கை தாண்டிய போது பல்லக்கின் திரை சிறிது விலகியது. உள்ளே வீற்றிருந்த பெண் கொடும்பாளூர் இளவரசி வானதி என்பதை அறிந்து கொண்டான். குதிரையை நிறுத்தலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு அதை மாற்றிக்கொண்டு மேலே சென்றான். வானதியை பற்றி இளைய பிராட்டி கூறியது நினைவுக்கு வந்தது. நாலுபுறமும் அபாயங்கள் சூழ்ந்த இக்காலத்தில் கொடும்பாளூர் இளவரசி தனியாக எங்கே புறப்பட்டாள்? தகுந்த பாதுகாப்பு கூட இல்லையே. அதோடு இன்னொரு விசித்திரத்தையும் அவன் கண்டான். சற்று தூரத்திலிருந்து பயங்கர தோற்றமுடைய 2 காலாமுக சைவர்கள் வானதியின் பல்லக்கை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எதற்கு அப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் இருவரும் யார்? அரிச்சந்திர நதிக்கரையில் தான் படுத்துறங்கிய போது தன் பக்கத்தில் வந்து நின்று பேசியவர்கள் அல்லவா? வானதியிடம் வந்தியத்தேவனுக்கு அவ்வளவு அனுதாபம் இல்லையென்பது உண்மையே. பொன்னியின் செல்வருடைய உள்ளத்தில் பூங்குழலி பெற வேண்டிய இடத்தை வானதி அபகரிக்க விரும்புவதாகவே அவன் எண்ணினான். இதனால் அவள் பேரில் கோபம் கொண்டிருந்தான். ஆனாலும் இளைய பிராட்டி அவளிடம் அளவற்று அன்பு வைத்திருந்தாள் என்பதை அவனால் மறக்க முடியவில்லை. எனவே வானதிக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் இளைய பிராட்டி அதனால் அளவில்லாத துன்பம் அடைவாள். ஆனால் அபாயம் எதற்காக நேர வேண்டும்? சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு கொள்ளாதே, உன் காரியத்தை பார்த்து கொண்டு போ என்று ஆழ்வார்க்கடியான் கூறிய புத்திமதி நியாயமானதுதான். ஆயினும் வானதியின் பல்லக்குச் சென்றதை காளாமுகர்கள் இருவர் மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டு நின்ற காட்சி திரும்பத் திரும்ப அவன் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தது. இதோ குடந்தை சோதிடரின் வீடு வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் அவரை கேட்டு பார்க்கலாமே. அடடே, இத்தனை நேரம் அந்த விஷயம் மூளை கெட்டவில்லையே. வானதி தேவியும் குடந்தை சோதிடரின் வீட்டுக்குத்தான் வருகிறாள் போலும். பழம் நழுவி பாலில் விழுந்தது. வானதி வந்து சேர்வதற்குள் நம்முடைய காரியத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு எண்ணி சோதிடர் வீட்டு வாசலில் குதிரையை நிறுத்திவிட்டு வந்தியத்தேவன் அந்த சிறிய வீட்டுக்குள் நுழைந்தான். வந்தியத்தேவன் குடந்தை சோதிடரின் வீட்டிற்குள் 2 முறையாக பிரவேசித்த போது அவனுடைய உள்ளத்தில் ஓர் அதிசயமான இன்ப உணர்ச்சி உண்டாயிற்று. அந்த சிறிய வீட்டுக்குள்ளேதான் முதன் முதலாக அவன் இளைய பிராட்டி குந்தவையை பார்த்தான். அவளுடைய செந்தாமரை வதனத்தையும் வியப்பினால் விரிந்த கரிய பெரிய கண்களையும் பார்த்து திகைத்து நின்றான். அவளுடைய தேனினும் இனிய தீங்குரல் அவன் செவியில் விழுந்ததும் அங்கேதான் இந்த நினைவுகள் எல்லாம் அலைமோதிக்கொண்டு அவன் உள்ளத்தில் பொங்கி வந்தன. அவற்றினால் அவன் செவிகள் இனித்தன, உள்ளம் இனித்தது, உடல் முழுவதுமே இனித்து சிலிர்த்தது. சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும்,
2: வா அப்பனே, வா வா வா, வாணர் குலத்து வல்லத்தரையன் தானே என்றார்.
1: ஆம் சோதிடரே, உம் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன்.
2: தம்பி, சோதிட சாஸ்திரம் பயில்றதுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புக்திகள், யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனத்தில் வைத்துக்கொண்டு வருஷம், மாதம், நாள், நாழிகை, வினாடி, ஒரு வினாடியில் நூற்றில் ஒரு பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும்? போகட்டும், என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையா?
1: அதை உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்துக் கொள்ள வழி இல்லையோ?
2: உண்டுண்டோ, உண்டுண்டோ, ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலிட்டுத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா?
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: வந்தியத்தேவன் ஒரு காரியத்தில் இறங்கினா தேவையில்லாம நாலு தடங்கல்களை வலிய வரவழைச்சுக்குவான். ஆழ்வார்க்கடியானும் நாலு வேலைகளை குறுக்க எந்த தடங்கள் வந்தாலும் சிக்காம முடிச்சுடுவான். வழியில் எத்தனையோ பேர் போவாங்க, சம்பந்தம் இல்லாமல் தலையிட்டு சிக்காதேன்னு இப்போ கூட திருமலையப்பன் சொன்னான். வல்லவரையனின் கிண்டலை பாருங்க, நீர் என்னோடு வழியில் சேர்ந்துப்பீங்கன்னு சொன்னாங்க, இப்போதான் பார்க்குறேன். வழிங்கிற சொல்ல வச்சு ஒரு விளையாட்டு. நேர்களே, கூடுதலாக சில குறிப்புகளை பார்க்கலாம். நீ குதிரையில் போகிற, நான் கால்நடையாக வரேன், நாம் எப்படி சேர்ந்து போக முடியும்? நீ கொள்ளிடக்கரையில் போயிரு, நாளை காலை அங்கே நான் உன்னுடன் சேர்ந்துக்கிறேன்னு வந்தியத்தேவனிடம் ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான் அல்லவா. கும்பகோணத்துக்கு வடக்கே காவேரி, அதற்கும் வடக்கே கும்பகோணத்திலிருந்து ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடம் ஓடுது. இப்போவே இருட்டுற நேரம் ஆயிடுச்சு, மழைக்கான அறிகுறியும் தெரியுது. நாளை காலையின்னு திருமலையப்பன் சொன்னதுக்கு இவை மட்டும்தான் காரணங்களா? சரி, சத்திரம் சாவடி பேச்சு வழக்கில் இது என்ன, சத்திரமா சாவடியான்னு கேட்பதுண்டு. சத்திரம் சாவடி ரெண்டுமே அந்த நாளில் வழிப்போக்கர், யாத்திரிகர், வணிகர் இவங்கெல்லாம் இளைப்பாறுவதற்காக அமைக்கப்பட்ட பொது இடங்கள். சத்திரத்தில் இலவசமாக உணவும் கிடைக்கும், சாவடியில் தங்கலாம். ஆனால் பெரும்பாலும் மக்கள் கூடி பேசுவதற்காக அமைக்கப்பட்டது. வழிப்போக்கர்களுக்கு மக்கள் விரும்பினா அன்னதானம் செய்யலாம். ஜோதிடக்கலையின் பல கூறுகளில் குழந்தை ஜோதிடர் குறிப்பிட்ட தசை, புக்தி இந்த ரெண்டையும் பார்க்கலாம். தசை, ஒருவரின் வாழ்நாளில் கோள்கள் ஆட்சி செலுத்துகிற கால அளவு. எடுத்துக்காட்டால் சுக்ரன் 20 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்துகிற கிரகம், இது சுக்கர தசை. புக்தி, தசையின் ஒரு பகுதி. சுக்கரனின் 20 ஆண்டுகள் ஆதிக்கத்தில் சுக்கரனுடைய பங்கு, அதாவது சுய புக்தி, 40 மாதங்கள். அடுத்து சூரியனின் புக்தி 12 மாதங்கள். இப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு. நடுக்கடலில் சுழி காற்றில் சிக்கிக்கிட்ட போது வல்லவரையனின் மனக்குரலை நினைவுபடுத்திப்போம். நடுக்கடலில் மரணம், அந்த கும்பகோணத்து ஜோதிடன் இதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை பார். மறுபடியும் பார்க்க நேர்ந்தா மறுபடி பார்ப்பது ஏது? இப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான், கேட்பானா?
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நேயர்களாக வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெற்றியை வசப்படுத்திய நேயர்களை சிறப்பு விருந்தினராக அறிமுகப்படுத்தி அவர்களின் மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இது. நம் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ அவர்கள். உடன் பயணிக்கிறார் ரவிச்சந்திரன்.

0: வணக்கம் நேயர்களே, இது கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார், பங்கேற்க இருக்கிறார் ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர் தான். எல்லா வானவில் நிகழ்ச்சிகள்லையும் முன்னாடியெல்லாம் கூட இந்த வண்ணத்தூரிகை நிகழ்ச்சிகள்லையுமே கூட ரொம்ப அதிகமாக இந்த பெயர் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியான ஒரு நீண்ட காலைய நேயர்னு சொல்லலாம், ரொம்ப பழமையான நேயரும் கூட. ஆரம்ப காலங்களிலிருந்தே ரேடியோவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய, நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடிய சில நேயர்களை நாம் குறிப்பிட்டு பெயர் சொல்லிடலாம். அந்த மாதிரியான ஒரு வரிசையில் இருக்கக்கூடியவர் தான் அந்த சூரம்பட்டி வலசு இளங்கோ. சார் வணக்கம். உங்களுக்கு
1: ஐயா வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குதுங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்படி மதிய உணவெல்லாம் முடிஞ்சா?
1: முடிஞ்சிச்சுங்கய்யா.
0: உங்களுக்கு வந்து முதல்ல இந்த பாராட்டுகளை நாங்கள் சொல்லிக்கிறோம்.
1: நன்றி, நன்றிங்க. அதில் என்னென்னா, உதய விழா நம்ம கொண்டாட போகிறோம் 27 ஆண்டு உதய விழாவில். அந்த உதய விழா நேரத்தில் என்னை அழைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேங்கய்யா.
0: உங்களை அழைச்சி, உங்களை போன்ற நேயர்களை அழைத்து இந்த மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சிகளை வெற்றி பெற்றமைக்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை அமைப்பு ஏற்பாடுங்கிறதே எங்கள் கோடை பண்பலைக்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம்.
1: இல்லை, இது என்னென்னா, ஊர் கூடி இழுத்தா தான் தேர் வரும். அது மாதிரி நாங்கள் நேயர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். கோடைக்கானல் பண்பலை நம்மளை கூப்பிட்டு எப்போ பேச வைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்தோம். அந்த எதிர்பார்ப்பு இப்போ நிறைவேறிச்சு. அதாவது சோதனை ஒளிபரப்பில் தொடங்கி இன்றைக்கி சாதனை ஒளிபரப்பாக வருது கோடை பண்பலை 100.5. அந்த சாதனையில் நாங்களும் பங்கு பெறுறோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. எப்படி இந்த செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வெற்றி பெறணும் அல்லது பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற விருப்பம் எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு?
1: அதாவது இங்கே அந்த நிகழ்ச்சியை வந்து நான் வெற்றி பெறணும் இல்லையோ கேட்பேன். ஆமாம், பங்கு பெறட்டாலும் இல்லைனாலும் கேட்பேன், யார் எப்படி பேசுகிறாங்க, அந்த தமிழில் எப்படிலாம் உச்சரிக்கிறாங்க, ஜேபி ரமேஷ்குமார் எப்படி அவங்கள வந்து அவங்கள வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணுவாருன்னு நோட் பண்ணுவேன். அப்படியெல்லாம் நான் நிகழ்ச்சியில் கேட்குறப்ப தான் நாம்ளும் வந்து வெற்றி பெறணும், எப்படியாவது பங்கு பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் வருவேன், ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியும். அப்படி வரப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து அதாவது நிவர்த்தி இல்லாமல் பண்ணிவிடுவார். என்னடா அது, இது எப்படியாவது சாதனையாக்கணுமே, வெற்றி பெறணுமே அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சி கேட்பேன். அது என்னென்னா, நம்ம என்னென்னா ஒரே வார்த்தையில் நிகழ்ச்சியில் வந்து நம்ம பதில் சொல்லக்கூடாதுங்க. இப்போ உங்கள் பேர் என்னென்னா இளங்கோன்னு சொல்லிட்டுனா என்னவும் அவுட் ஆயிரும். என்னுடைய பெயர் பா இளங்கோ, நான் சூரம்பட்டி வளசு அப்படின்னு சேர்த்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அவர் உசாரிடுவார் என்ன தெரியுங்களா, அடுத்த கேள்வி அவர் எப்படி மாட்ட வைக்கலாம்,
0: நிறுத்த மாட்டேங்க
1: அப்படின்னு கேட்பாரு. நாம் ஒன்று சொன்னோமா, எங்க நீங்க எதிர்வினையா கேள்வி கேட்குறீங்களே என்பாரு. அதனால அதையும் தாண்டி, இது என்னன்னா, சாதனையை தாண்டி நம்ம வெற்றி பெறோம்னா ஜேபி ரமேஷ்குமார் வெற்றி பெறதுங்கிறது ரொம்ப சாதாரணம் இல்லைங்க. அதை வந்து ரொம்ப முயற்சி எடுத்து இதை வெற்றி பெற்றிருக்கிறேன். அதனால தான் என்னால் உண்மையிலேயே நான் தான் வெற்றி பெற்றேனான்னு பேர் சொல்கிறப்ப எதிர்பார்ப்பே இல்லாமல் எதிர்பார்ப்போடு இருந்தேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, வெற்றி பெற்றுட்டீங்க. இப்போ இங்கே உள்ளதாக உட்காந்துருக்கீங்க. அவர் நம்ம ஜேபி ரமேஷ்குமார்கிட்ட எது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய நிகழ்ச்சி நடத்துகிறதை பார்க்கும் பொழுது?
1: நடத்துறது தமிழ் எங்கிருந்து அப்படி தேடுறாரு இல்லைங்க. நாம் ஒரு சில விஷயங்களை வந்து தமிழில் ஆராய்ச்சி பண்ணுவோம், அவர் எது இதில் தமிழில் ஆராய்ச்சி பண்ணலாம், அந்த ஆராய்ச்சி பண்ணி எப்படி நேயர்களுக்கு, ஆனால் தெரியலனாலும் சொல்லிவிடுவாருங்க, நீங்க இப்படி சொல்றீங்க இளங்கோ, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நினைவாற்றல் அவர்கிட்ட அதிகமா இருக்குதுங்க. போன மாசம் நீங்க இதில் தானே சொன்னீங்க அப்படின்னு அதே கேள்வி கேட்பாருங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமா, அதுல வந்து அவர் கொஞ்சம் அப்படியே சாமர்த்தியம் இருப்பாரு. நம்ம அதையும் தாண்டி அவர்கிட்ட வந்து செப்புக செந்தமில்ல வெற்றி பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும். அதனால் நேயர்கள்ட்ட அதான் சொல்லுவேன், நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு உன்னிப்பாக கேளுங்க. நம்ம வெற்றி பெறுறோமோ இல்லையோ நிகழ்ச்சி கேட்குறப்ப தமிழ் நிறைய கற்றுக்கிறேங்க. தமிழுடைய வார்த்தைகள் தெருங்கிற இதுப்பெல்லாம் நிறைய பேர் சாலை அப்படின்னு சொல்லணும், தெரு சந்து அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறையா சொல்லிக் கொடுப்பாரு. புட்டுன்னு நம்ம என்ன சொல்லணும், புட்டுன்னு வேறு வகையில் புட்டுங்கிற வகையில் போயிடுவோம். இட்லி அப்படின்னு சொன்னோமா அது புட்டு ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் நம்ம தேடக்கூடிய எல்லாம் இருக்குது.

0: அது மாதிரி சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது, சோறுன்னு சொல்லணும், குழம்புன்னு சொல்லணும், இதெல்லாம் நிறைய கற்றுக்கிறோம். அதை வந்து உண்மையிலே சொல்கிறேன், இது செப்புகள் சேர்ந்த மில்லில் கேட்கும்போது வெற்றி பெறணும்னா ரொம்ப கடினம் தாங்க.
1: மாணவர்களுக்கு வந்து இது மிக பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்னு தொடங்கப்பட்டது தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்ப காலங்களில். இது அந்த மாதிரி இருக்கா, இல்லை பெரியவங்களே இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ இருந்துகிட்ருக்கு?
0: இல்லைண்ணே, பெரியவங்க தடுமாறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ வந்து ஆங்கிலம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ வானொலியால் தான் தமிழ் பற்று கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்குது. நீங்கள் அப்பப்போ தமிழில் பேசுகிறீங்க, அதனால் பற்று அதிகமாகிட்டுருக்குது. ஆனால் குழந்தைகள் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தரது வானவில்லைன்னா, அந்த எங்களை மாதிரி நேயர்கள் தாங்க இந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் புதுசாக ஏதோ வந்துடுறாங்கன்னு. என்னுடைய பேரங்களுக்கு, என்னுடைய மகளுக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து இந்த நிகழ்ச்சி கேளுங்கனால தான் வானொலி உறவுகள் அதிகமாக வராங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாணவர்களே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, என்ன மாதிரி தாத்தாக்கள் நிறைய பேரன்களை உருவாக்குறோம், மகன் மகள்களை உருவாக்குறோம், அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. வானொலி எப்படி வளருதோ நாங்கள் எங்கள் குழந்தைகளும் வளர்த்திக்கிட்டு இருக்கிறோங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கும் பொழுது. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு முதல் பாடலாக வந்துங்க எதிர்நீச்சல், ஏன்னா எதிர்நீச்சல் போட்டு தானே வந்திருக்கிறேன். அதில் வெற்றி வேண்டுமா போட்டு பாடடா எதிர்நீச்சல், சீர்காழி கோவிந்தராஜ் அழகாக பாடுவார். ஏன்னா எதிர்நீச்சலோடு நான் வந்திருக்கிறேன், அதனால் இந்த பாடலை முதல் பாடலாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: கேட்கலாம் இங்கேயா?

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சா

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரிய

0: இண்டியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தூரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நேரம் 2:39. இது கோடை பண்பலை வானொலி 100.5. வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக இருக்கிறார் ஈரோடு சூரம்பட்டி வலசு இளங்கோ. உங்களுக்கு முதன் முதல்ல எந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தோம் அப்படின்னு நினைவு இருக்குங்களா?
5: வானவில் தான் ஐயா.
4: என்ன தலைப்புன்னு நினைவு இருக்கு?
5: தலைப்பு ஞாபகம் இல்லைங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2000 நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது வீரசாமி ஐயா இருக்கிற காலத்திலேருந்து. ஆனால் சோமாச ஐயா வானவில் நடத்துகிறப்ப எங்களுக்கு பயம் இருக்கும் ஐயா. ஏன்னா அவர் வந்து எதை சொன்னாலுமே அதுக்கு வேற ஒரு இதுக்கு சொல்லுவார். அன்னைக்கு வந்து வானவில் அதிகமாக பங்கு பெறவே மாட்டாங்க. ஏன்னா அவருடைய உரையாடல் அப்படி இருக்கும், கேள்விகள் அப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஆனால் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ ஈரோட்டில் வண்டி ஓட்டினா எங்கனாலும் ஓட்டலாங்கிற மாதிரி அவர்கிட்ட பேச கற்றுக்கிட்டோமா எந்த வானவில்லையும் பேசலாங்க ஐயா. அப்படிப்பட்ட ஆற்றல் வானவில்லில் தான் முத முத பேசினேன். வானவில்லில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா சிறப்பு இருந்த நிகழ்ச்சி JP ரமேஷ்குமார் நடத்துகிறாரு, அது நல்லா இருக்குது. திங்கக்கிழமைனா ஒரு ஏதோ ஒரு தலைப்பில் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அறிவிப்பாளர்கள், நல்லா இருக்குது. செவ்வாய்க்கிழமை குரலின் குரல் முன்னே வந்து நம்ம சுந்தரோடைய நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தார், இப்போ வந்து வேற ஒருத்தர் வராங்க. இருந்தாலும் குரல் வந்து நம்ம என்னதான் திருக்குறளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நிறைய குரல் எனக்கே தெரியாது. இப்போ என்னதான் நானும் தினமும் ஒரு 5 படிக்கலாமா 10 படிக்கலாமான்னு எண்ணங்களை தூண்டுது. அதே புதன்கிழமை விவசாய வானல், விவசாயி மட்டும் இல்லைங்க, எங்களை மாதிரி சாதாரண மக்களும் கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். அந்த நிகழ்ச்சி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. செல்வபாலா அவர்கள் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு. அடுத்தது வியாழக்கிழமை ஐயா நம்ம மயிலப்பன் ஐயா புதுசாக வந்ததுலேருந்து தலைப்பு ஒரு தலைப்பு கொடுத்து யதார்த்தமான தலைப்பு கொடுக்குறாருங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொதுவாக என்ன வாக்களை பேசுகிறாங்க அப்படி பேச்சுவாக்கு அப்படின்னு கேட்டார். அந்த பேச்சுவாக்கில் நான் தர்மபுரி பாஷையை பற்றி தூந்து போன்னு சொன்னேன். அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து நிறைய தேடல் தேடுது. அதே மாதிரி வானவில்லை விண்ணத்தீங்களா யதார்த்தமாக பேசலாங்க. அந்த யதார்த்தத்தை கொண்டு வந்துருக்கிறாரு மயிலப்பன் ஐயா, அவருக்கு ஒரு பாராட்டு. அது வியாழக்கிழமை வந்து நிகழ்ச்சி சிறப்பாக இருக்குது. வெள்ளிக்கிழமை ஐயா பிடித்த வரிகள்னு ஒரு ரவிச்சந்திரன் நடத்திக்கிட்டு இருந்தார், அது நீங்கள் தான். ஆனால் இப்போ இந்த பிடித்த வரிகள் பிடிக்காமல் போயிடுச்சு அனுபவத்தில் நீங்கள் நடத்த மாட்டேங்கிறீங்க. அது நான் ரொம்ப நாளாக எதிர்பார்ப்பேன். ஏன்னா நிறைய வரிகள் நாங்கள் தேடி எழுதி வச்சுருக்குது, இன்னும் அப்படியே இருக்குது. அதனால் அந்த பிடித்த வரிகள் ஏன் வரலன்னு நான் எல்லாம் பண்ணல, நான் கேள்வி கேட்பேங்க ஐயா கடிதங்களில், ஏன் அந்த பிடித்த வரிகள் வரல அப்படின்னு கேள்வி கேட்போம்.
4: இல்லை இதயம் தொட்ட வரிகள்னு ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நிறையா புதிய பயிற்சியாளர்கள்லாம் இங்கே இருக்காங்க. கொஞ்சம் அந்த அந்த துறையில் அது வந்து என்னென்னா இங்கே ஒரு அறிவிப்பாளர் மட்டும் இல்லை, இங்கே நம்ம இயக்கக்கூடிய கணினியில் இயக்கக்கூடியவரும் கொஞ்சம் திறமையானவராக இருக்கணும். அவரை போல் இருக்கிறவங்களோட சேர்ந்து இருந்தால்தான் அந்த நிகழ்ச்சியை செய்ய முடியும். அதுக்கான வாய்ப்பு இல்லாததுனால அந்த இதயம் தொட்ட நிகழ்ச்சிங்கிறதையே இப்போ நடத்த முடியாமல் இருக்குது.
5: இல்லை இந்த கேள்வி ஏன் இப்போ கேட்டேன்னா ஒன்றும் இல்லைங்க, முன்னெல்லாம் கடிதங்களில் பொதுவான கடிதங்கள் இருக்கும், எங்களுடைய ஐயங்கள்லாம் கேள்வி கேட்போம்.
4: சரி,
5: ஒன்றும் இல்லை, இப்போ உதவியெல்லாம் நடக்குது, இந்த ஆண்டு எங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னு நம்ம நிலைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் கேட்டமா அவங்க பதில் சொல்லுவாங்க. எங்கே நடக்குது இல்லை நடக்கலையா, நிலையத்தில் நடக்குது என்ன சொல்லுவாங்க, இல்லைனா நாங்களும் ஏற்பாடாக இருப்போம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா இது மாதிரி பேனர்லாம் அடிச்சிருக்கிறோம். ஏன்னா உதவி விழாவில் நாங்கள் தேர் திருவிழா மாதிரி நாங்கள் கொண்டாடுவோம். அப்படி தேர் திருவிழா மாதிரி கொண்டாடுறப்ப நாங்கள் எதிர்பார்ப்போம் இருப்போம், எந்த ஊரில் நடக்குது, நம்ம எப்போ போகலாம், எப்போ வரலான்னு. இப்போ இந்த உதவி விழாவை பற்றி நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கொடுக்குறீங்க, ஆனால் அது தெரிய மாட்டேங்குது. அது தங்கள் நண்பர்களில் பொதுவான கடிதங்கள் எங்களுக்கு தேவையா, ஏன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட ஐயங்கள் இருக்குது, அதே மாதிரி நிறை குறைகள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி எனக்கு வேணுங்க ஐயா.
4: உங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது தங்கள் நண்புடன் நிகழ்ச்சியில் பாராட்டு கடிதங்களோடு சேர்த்து உங்களுடைய பொதுவான கடிதங்கள் இருக்கணும், அதில் சில கேள்விகள் இருக்கும்.
5: ஆமாம்,
4: அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அதிகாரிகள் வந்து அதற்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
5: கண்டிப்பாங்க. அதே மாதிரிங்க சனிக்கிழமை வந்து ஜான் பிட்டோ வந்து விவாத மேடையை நடத்துவாருங்க. முன்ன வந்து 3 எண்கள் கொடுப்பீங்க, அதாவது வேண்டும் வேண்டாம் என்கிறது ஒரு எண்ணம், பொதுவாக ஒரு எண்ணம் 3 எண் கொடுப்பீங்க, இல்லை 4 எண் பார்த்தா 2 பொதுவானது 2 கொடுப்பீங்க. இப்போ வந்து எப்பயும் மகளிர் கொடுக்குற மாதிரி கொடுத்தறீங்க, அறிமுக நேர் கொடுத்தறீங்க, பொதுவான நேர் கொடுத்தறீங்க. இந்த நிகழ்ச்சிக்காவது இதே வந்து பொதுவாக இருந்தது 24 ஒரு வேண்டும், 26 வேண்டாம், பொதுவான 2 இது நம்பர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது எங்களை பேசுகிறவங்களுக்கு வேண்டுமோ வேண்டாமான் அந்த எண்ணுக்கு மட்டும் வருவோம், அது வேணும். அப்புறமேட்டு பார்த்தீங்களா பொதுவாக வந்து செப்புக்கு செந்தமில்லை வந்தார் வென்றார் வந்தார் வென்றார் வென்றார் வந்தார் எப்படி

0: வச்சுக்கலாம், ரெண்டுக்குமே அது பொருந்தும். அதனால் வந்து இதை வந்து இதில் பிடித்த வரிகள் மாதிரி இது மாதிரி நிகழ்ச்சி வானவில்மில்ல ஏதோ ஒன்று எங்களை தேர்ந்தெடுக்கணும் நேர்களை. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் செப்பு சேர்ந்தமில்ல பேச முடியாதுங்கய்யா. எல்லோரும் நல்ல நீட்டாக பாரு, என்னுடைய கையெழுத்து பாருங்கள், அவர் சுத்தமாக இருக்காது. அப்போ என்னவும் கடிதங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் படிப்பீங்க, எங்களுடைய பொருள் தெரியும். அதனால் வானவில் நிகழ்ச்சியிலும் வந்தார் வேண்டார் ஒரு நேரம் ரெண்டு நேரம் தேர்ந்து எடுக்கணுங்கிறது என்னுடைய என்ன. நிறையா நேயர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர், ஒன்றும் இல்லைங்க, வெட்டுக்காட்டாளர் தங்கவர், கூலிய சுரேஷ், தொலசமட்டி சுதாகர், கெங்குசெட்டி பேட்டி பீமராஜன், பார்த்தீங்கன்னா இன்னொன்றுங்க, அருப்போட்டை நாகராஜன் அவர் இறந்துட்டார், உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி தெரியும் மேலே ஆத்மா சாந்தி அவர் பேர் சொல்கிறப்ப என்னன்னு கேட்டிங்களா, இன்னைக்கு எந்தெந்த நிகழ்ச்சி வருது, யார் நடத்துனாங்க, எத்தனை மணிக்கு நடத்துனாங்க, அதை ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு நோட்டு போட்டு எழுதுவாருங்க. இப்போ அவர் வந்து என்னை கேட்பார், இன்னைக்கு யார் நடத்துனாங்க என்ன ஏதுன்னு. இப்போ ஏன் அவர் பேர் சொன்னால், உண்மையில் அவர் வானல் வேனலில் இருந்தால் கூட கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க.
1: அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியின் மூலமாக வென்றார் வந்தார்னு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வானவில் நிகழ்ச்சியிலையும் யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்,
0: கண்டிப்பாங்க,
1: சிறப்பாக பங்களிக்கக்கூடிய ஏதோ ஒரு நேயரை தேர்ந்தெடுக்கணும்.
0: எந்த நிகழ்ச்சியும் நம்ம ஒரே நிகழ்ச்சியில் அவசியம் இருக்கும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நிறை குறைகளை நாங்கள் வந்து எல்லாம் ஒருத்தருக்கு கருத்து பரிமாற்றம் பண்ணிக்குவோங்க நாங்களே. இப்போ நீங்கள் இது வானவில் இப்போ நீங்கள் நடத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரவிச்சந்திரன் இருந்தாரா அவங்க, அவரே கொஞ்ச நேரம் பேசுவார், நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோங்க, ஒரு 10 நிமிஷம் அவரே எடுத்துக்குவார், எங்களை பேச சொல்ல மாட்டாரோ அப்படின்னு. நாங்கள் அதை யாராவது பேசிக்குவோம்னா, சோமசுந்தரன் பேச்சுமுத்து தண்டபாணி அது அவங்களும் நாங்கள் பேசுவோம், மேட்டு கலைச்செல்வினா நாங்கள் பேசிக்குவோம் இப்படின்னு. என் நண்பர் கூட வந்திருக்கிறாரு சிவகுமார், அவரும் சொல்லுவார், ரவிச்சந்திரன் ஐயா கொஞ்சம் நேருக்குள்ள பேச விட்டா பரவாயில்லன்னு. உண்மையை தான் சொல்கிறேங்க, இது என்ன நாங்கள் ஒரு குறை சொல்கிறது, ஏன்னா நாங்கள் ஒரு தலைப்பில் இருக்கோம், நீங்களே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் சொல்லக்கூடிய இது கருத்துக்கள் வராது. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நேர்கள் வந்து நாங்கள் கருத்து பரிமாற்றம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நேர்களை இன்னும் கொஞ்சம் பேச விடலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. இது வந்து வானவில் நிகழ்ச்சி சம்மந்தமாக
1: நிகழ்ச்சியினுடைய இடையிலையா
0: ஐயா, இல்லை ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலுக்கு போட்டு தான் இப்போ நிகழ்ச்சி நேர்களை செஞ்சுக்கிறீங்க. இப்போ 2-3 வாரமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, நேர்கள் அதிகமாக செஞ்சுக்கிறீங்க, நாங்கள் பேசிக்கிட்டு அதையும் ரவிச்சந்திரன் இன்னைக்கு நிறைய நேர்களை சந்திக்கிறாரு, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பேசிக்கிறோம். நாங்கள் நிறைய குறைகளை குட்டிச்சாட்டு சுட்டி காமிக்கிறோங்க ஐயா, எங்களுடைய கருத்து என்ன தெரியுங்களா, சும்மா பாராட்டிட்டு போயிட்டா மட்டும் அது நிகழ்ச்சி இல்லை, என்ன குறையோ ஆமாம் அந்த நேரடியாக குறைகளை சொல்லணுங்கிறது என்னுடைய கருத்து. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்போம் ஐயா, அது மாதிரி அந்த நிகழ்ச்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வண்ணத்தூரிகை வந்து செப்புக்கு சேர்ந்தபில் நிறைய நிகழ்ச்சி பேச வைக்குது. பாட்டுக்குள் பதில் நிறைய கேள்வி வருதுங்க ஐயா, அந்த கேள்வி ஆர்வத்தனமாக இருக்குது. எனக்கு பாடல் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லையா, எங்களை பேச விட்டால் போதும் இந்த நிகழ்ச்சியை கூட.
1: அந்த வண்ணத்தூரிகை சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு இன்னும் ஒரு பாடல்
0: தரீங்களா, அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை படத்து பேர், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். இந்த பாட்டு கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க ஐயா.
1: என்ன காரணம்,
0: என் பேர் இளங்கோ, எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆர் ரெண்டாவது எம்ஜிஆர் பேர், சின்ன எம்ஜிஆர் பேர் இளங்கோ, வீரமாக சுறுசுறுப்பாக இருப்பார், நான் ஆணையிட்டாலுங்கிற மாதிரி, அதனால அந்த பாடல் பேரும் அவர் பேர் இளங்கோங்கிறனால இந்த பாடலை கேட்க விரும்புறீங்க.
1: நன்றி ஐயா, கேட்கலாம் பாடலை.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: இது கோடை பண்பலை வானொலி 100.5. நேரம் 2:52. வென்றார் வந்தார் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ அவர்கள். நிறைய அவருடைய நிகழ்ச்சிகள் கேட்கிறது, நிகழ்ச்சிகள் பிடித்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பங்கெடுத்துட்ருக்காரு. ஐயா, உங்கள்கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி. உங்களுடைய திருமண அழைப்புதல்ல எப்போவுமே பொதுவாக மாப்பிள்ள பேருக்கு கீழே அவர் என்ன படிச்சிருக்காரு, எங்கே வேலை பார்க்குறாரு, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கும்.
7: கண்டிப்பாங்க.
6: அதோடு சேர்த்து உங்களுடைய திருமண பத்திரிகையில் வானொலி பிரியன் அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கிட்டதாக கேள்விப்பட்டோம்.
7: உண்மைதாங்க ஐயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வானொலி ஈடுபாடு வந்து நான் 4வது படிக்கிறப்பிலேருந்தே இருக்குதுங்க ஐயா. ஆமாம், வானொலி ஈடுபாடு ஒன்றும் இல்லை. நான் மொத்தம் 3 வானொலி ஆட்டிருக்குதுங்க ஐயா. இப்போ இல்லை, எப்பயுமே. அதாவது எங்கேயோ வெளியில் போகணுன்னா வானொலி வீடு தான் போயிட்டுருப்பேன். வீட்டில் ஒன்று, கம்பெனி வச்சு நடத்துறேன்ல கம்பெனியில் ஒன்று. 3 வானொலி. கம்பெனிலேயே என்னுடைய எஃப்எம் வந்து எங்கள் கம்பெனியில் பாட்டு பாடும். சுவிட்ச் போட்டால் கொடைக்கானல் எஃப்எம், ஆஃப் பண்ணால் கொடைக்கானல் எஃப்எம் தான். அப்போ தான் நிறைவு பெறும். இன்னொன்று இதை சொல்ல விரும்புகிறேன். ஈரோடு மாவட்டத்தில் முன்னே 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் நிகழ்ச்சி நம்ம கொடுத்துருந்த கொடைக்கானலில்
6: ஆரம்ப காலத்தில்
7: 6 மணிக்கு வந்து லைட் எட்டிங்க, ஸ்ட்ரீட் லைட்டு ஈரோட்டில். 6 மணிக்கு ஸ்ட்ரீட் லைட் அமைஞ்சிருங்க ஐயா. அதை கொடைக்கானல் நிகழ்ச்சி வச்சு அதை ரெடி பண்ணாங்க. ஆமாம்,

0: நான் எப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க இந்த கருத்துக்கள். அதே மாதிரிங்க இது மாத்திரம் இல்லை, 1988 ஆல் இண்டியா ரேடியோ திருச்சி வானொலியில் என் நேரலையில் கூப்பிட்டு பேச வச்சாங்க ஐயா.
1: என்ன நேரலையில் என்ன பேசுனீங்க?
0: அதாவது நாங்களும் எங்கள் நேயர்களும் அப்படிங்கிறப்ப இதுதான் நிறைகுறைகள், என்னென்ன நிகழ்ச்சி மாற்றம் பண்ணலாம், எப்படியெல்லாம் தேவை அப்படின்னு கூப்பிட்டு எங்களை பேச வச்சாங்க. அது கிடைக்கும் போது என்ன பெருமையாகுது, அது மாதிரி தான் இது மாதிரி எதிர்பார்க்குறேங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சின்னு எடுத்தால் அந்த கவிதையும் காணும், அமுத அவர்கள் நேத்தி கூட கொடுத்துருந்தாங்க, கவிதையும் காணும் சூப்பராக இருக்குது. வெளியே வராது வெளிச்சம், இப்போ என்னென்ன ஒரு சில விஷயம் எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுல்ல,
1: உண்மைதான்.
0: ஆமாம், அதில் கார்த்திகன் தேடி பிடிச்சி நிறைய விஷயங்களை கொண்டு வர்றார். அதை கேட்கும்போது இன்னும் அந்த அடுத்த நிகழ்ச்சி எங்களுக்கு தேடல் எங்ககிட்டயும் இருக்குது, இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குது, இது மாதிரி நிகழ்ச்சி அவர் இன்னும் கொடுப்பாரா,
1: அது நிகழ்ச்சி நல்லா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி சில முகம் தெரியாத சில திறமையாளர்கள்லாம் வெளியில இருக்காங்க. அவங்களையெல்லாம் இனம் கண்டு அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு மேடை ஏற்றணும் அப்படிங்கிற முயற்சியாக உருவாக்கப்பட்டதான் அந்த நிகழ்ச்சி.
0: ஆமாங்க,
1: அதை ரொம்ப சிறப்பாக கார்த்திகேயன் செஞ்சிட்டு இருக்காரு.
0: ஆமாங்க ஐயா,
1: சொல்லுங்க.
0: அதே மாதிரி உயிரெழுத்து மதியம் 3 மணிக்கு வருது, அந்த அந்த நல்லா இருக்குதுங்க. அதை விட என்னன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து மயிலப்பாய்யாடி நான் பேசினேன், வென்றார் வந்தார் நிகழ்ச்சியை 1:30 எங்களுக்கு பத்தாதுங்க ஐயா. ஏன்னு கேட்டீங்களா, 3 பாடல் 15 நிமிடம் போயிருதுங்க ஐயா, 15 நிமிடத்தில் விளம்பரம் போயிருது, 10 நிமிடத்தில் நாங்கள் பேசுறது வந்து எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக செலுத்த முடியல, 1 மணி நேரம் கேட்டிருக்கிறேன், கூடிய விரைவில் 45 நிமிடம் தருவதாக சொல்லிருக்கிறாரு. அதனால இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி குழந்தைகளை பற்றி சொல்லிடுறேன், ஏன்னா என்னடா இங்கேருந்து கொடைக்கானல போனால் முதல் மனைவி வானொலின் இருக்கிறேன், அது அப்படியேதான் இருக்குது, நம்மள நினைக்கலன்னு சொல்லக்கூடாது. என் மனைவி பெயர் சாந்திங்க, என் மகள் பெயர் புவனேஸ்வரி மணிகண்டன், பெரிய மகன் பேரு, சின்ன மகள் பெயரு மோனிகா தீபக்கு, பேரன் வந்து தியான் ஆதித்தன், பேத்திகள் தேசனா அஸ்மிதா. இது ஏன் உங்களை சொல்கிறேன்னா, இவர் தாத்தா போனார், கொடைக்கானல் வரைக்கும் போனார், நம்மளை மறந்துட்டார் அங்கே போனது.
1: இல்லை இல்லை, அதை பேத்தி வந்து இப்போ நேராக சிரிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பாங்க.
0: சரிங்க,
1: நம்மளை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம்.
0: சரிங்க,
1: உங்களை சந்தித்ததில், நீங்கள் வெற்றி பெற்றதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை சந்தித்ததுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி. மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அந்த தொடர்ந்து உங்களுடைய அந்த வானொலி பணியில், அதாவது வானொலி அந்த நேயராக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் நீங்கள் தொடர்ந்து இருந்து எங்களுடைய நேயராக எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற எங்களுடைய விருப்பத்தையும் உங்கள்கிட்ட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: அதாவதுங்க சொல்லுவாங்களே, உயிர் உள்ள வரைக்கும் வானொலி என்னோட பயணிக்கும் ஐயா. அதேமாதிரி கொடைக்கானல் பண்பலை எப்பயுமே இந்த உதய விழாவில் வந்து எல்லா நேயர்களையும் அனுமதித்து போகிறதுனால எனக்கு மேலும் இந்த உதய விழா நேரத்தில் என்னை அழைச்சி பேச வச்சதுக்கு மீண்டும் ஒரு முறை கோடை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும்.
1: வணக்கம் ஐயா.

சிறப்பு விருந்தினரை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் ஈரோடு சூரம்பட்டி வலசு இளங்கோ அவர்கள். சிறப்பு விருந்தினரை சந்தித்தார் ரவிச்சந்திரன். நிகழ்ச்சி ஆக்கம் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக்க அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் துஷார் சுபீர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்களின் மனதில் ஒலிக்கும் இசையை அவர்களின் அன்பான வாழ்த்துக்களோடும் இனிய தொகுப்புரைகளோடும் இணைத்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நிகழ்ச்சிதான் உயிரெழுத்து. அவ்வாறு தனது விருப்ப பாடல்களை தொகுப்புரையோடு எழுதி அனுப்பியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் வெள்ளக்கோட்டை குற்றாலலிங்கம் அவர்களின் விருப்பத்தில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி உலாவர காத்திருக்கிறது.

எனது அபிமான இனிய கோடை பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக இளைய இயக்குனர், அறிவிப்பாளர்கள், நேய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவாஜியின் அருமை பெருமைகளை சொல்வதானால் வானமே காகிதமாகும். ஆகவே இன்றைய நிகழ்ச்சிக்காக நான் தேர்வு செய்துள்ள 10 முத்தான பாடல்களில் அவரை பற்றி குறிப்பிட்டு கூறும்படியாக ஓரிரு வரிகளை உள்ளடக்கிய பாடல்களாக அமைந்திருக்கும். அவைகளில் முதல் பாடலாக பிறந்தநாள் வாழ்த்து கூறும் பாடல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தந்தையாகவும் மகனாகவும் இரு வேடங்களில் நடித்திருப்பார். இப்படத்தில் தந்தையின் பிறந்த நாளை பிள்ளைகள் மிகச் சிறப்பாக ஆடிப்பாடி மகிழும் வகையில் அமைந்த இப்பாடலை முதல் பாடலாக கேட்டு மகிழ ஆசை. ஒலிக்கிறது எங்களூர் ராஜா படத்திலிருந்து பாடல்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக இப்போ நம்ம முட்டி வலின்னு வர பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே சின்ன வயசாக இருக்காங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 45 அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீ பெயின் வராங்க. எதுவும் இன்ஜுரி இல்லை. ஒன்று வந்து ஒரு ரீசன் வந்து மெயினாக வெயிட்னால. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக வருது வந்து இந்த சைனோயிட் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். உள்ளர எண்ணெய் பசை. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டோர் லாக்கில் வந்து சத்தம் வருதுன்னு வச்சுங்க, கீச்சு கீச்சுன்னு. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து வந்து எண்ணெய் விடுறோம். அதனால் என்ன கேட்டிங்கன்னா உராய்த்தன்மை கம்மியாகும். ஸோ அதனால் வந்து சத்தமும் வராது உங்களுக்கு. சிமிலர் அதே மாதிரி தான் முட்டிக்குள்ளையும் எந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கோ, மிஷினாக இருக்கட்டும், நம்மளோட உடம்போட ஜாயிண்டாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு வந்து உராய்த்தன்மை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு எண்ணெய் பசை மாதிரி ஒரு விஷயம் தேவை. அதில் இருக்கிறது தான் நம்ம உடம்புல இருக்கிறது தான் அந்த சைனோயிட் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, இது மெயினாக என்னென்ன வேலைக்கு நம்ம உடம்புல மெயினாக முட்டியில் இருக்குது அப்படின்னா, இது வந்து அந்த ஃப்ரிக்ஷனை மெயினாக கம்மி பண்ணும். கார்ட்லேஜுக்கும் அந்த ஒரு ஸ்மூத்தான மூவ்மெண்ட் கொடுக்கறத இது பண்ணும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி, நம்ம நடக்கும் போது, ரன் பண்ணும் போது, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு அந்த ஃப்ளூயிடோட ஷாக் வந்து அப்சர்வ், அந்த வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறமேட்டு அந்த மேலே இருக்க கார்ட்லேஜ்னு சொல்கிறோம்ல மூட்டுக்கு மேலே, அதில் இருக்க மூட்டுக்கு மேலே இருக்கிறது வந்து ரத்தோட்டம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு எங்கேருந்து இந்த நியூட்ரிஷன் போகுதுன்னா, மெயினாக வந்து அந்த கார்ட்லேஜுக்கு போகிற நியூட்ரிஷன் எல்லாமே வந்து இந்த சைனல் ஃப்ளூயிட் மூலியமாக தான் போகுது. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து வேர் அண்ட் டேர் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. இது குறைஞ்சா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முட்டி வலி ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுவாங்க. அடுத்தது பயங்கரமாக ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி கிரப்பிட்ட சவுண்டு கேட்கும், கர்ற கரன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அதே மாதிரி தேய்மானம் வந்து ரொம்பவே சீக்கிரம் வந்துடும். இது நான் எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த சைனல் ஃப்ளூயிட் இயர்லியராக இந்த மாதிரி வர ஜாயிண்ட் பெயின்ஸ் இந்த மாதிரி இதுக்கு எப்படி நான் சின்ன வயசுல இருக்கிறத நான் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஈஸியான வேலை தான். கரெக்டான வாக்கிங், சைக்கிளிங், முட்டி வலி இருக்கா சைக்கிளிங் மாதிரி பண்ணுங்க. இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில், மேல இருக்க மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம். இது எல்லாமே என்னாகும் கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த சைனோல் ஃப்ளூயிடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கொஞ்சம் ஹெல்தி ஆகும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது டயட்டில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, மெயினாக அந்த ஒமேகா 3 இது எடுக்கலாம். அந்த வால்நட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சீட்ஸ் இந்த மாதிரி வகைகள்லாம் ஜாஸ்தி இருக்கு அந்த ஒமேகா 3. இல்லை டேப்லெட் ஃபார்ம்லையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த கொலாஜின் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த ப்ரோட்டீன் ரிச் டயட் இந்த மாதிரி இது எடுக்கணும். கண்டிப்பாக அந்த விட்டமின் சியும் இதில் வந்து கொஞ்சம் கார்ட்லேஜை ஹெல்தியராக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மெயினாக சிட்ரஸ் ஃப்ரூட் லைக் ஆரஞ்சு இந்த மாதிரி, ஆரஞ்சு, லெமன் ஜூஸ் இந்த மாதிரி இதெல்லாம், லெமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் கண்டென்ட் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு அந்த கார்ட்லேஜ் கொஞ்சம் இது பண்ண ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறது வந்து தண்ணி. தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்குவேட் ஹைட்ரேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்லேஜுக்கான இதுவுமே இம்ப்ரூவ் ஆகும் நமக்கு. அதே மாதிரி இது கூட சேர்த்து விட்டமின் D3 கால்சியமும் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானது. லோடை கம்மி பண்ணும், அதுக்கு ரொம்ப முக்கியமானது வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இதாகும். சில பேஷண்ட்க்கு வந்து கிரேட் 2 தேய்மானத்தோடு வருவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஹைலூரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் தனியாகவே இருக்குது. அது வந்து நம்ம ஆயில் மாதிரி இருக்கும், ஸோ ஜெல் மாதிரி இருக்கும். அந்த ஜெல் மாதிரி இருக்கிறத முட்டிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது வந்து ஜெல் ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ பூஸ்டப் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த தேய்மானம் இதெல்லாமே நமக்கு கம்மியாகும். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் நீ பெயின் இருக்குது அப்படின்னா, அதுக்கு அட்வான்ஸாக போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போடணும்னா சீக்கிரமாக சரியாகும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறு

0: இல்லாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: ஆச்சியின் அடுத்த பாடலுக்கு அவர் இவ்வாறு
1: வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப பாத்தீங்கன்னா காமனா இப்ப நம்ம முட்டி வலின்னு வர பேஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே சின்ன வயசா இருக்காங்க. இப்ப இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 35 to 45 அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீ பெயின் வராங்க, எதுவும் இன்ஜுரி இல்ல.

நடப்பவையாவும் உன் செயலால் அன்றோ. நாளை நடப்பதை உணர்ந்தவரும் உண்டோ? நடப்பவையாவும் உன் செயலால் அன்றோ? நாளை நடப்ப

செவிக்குணவு கிடைத்ததால் சினம் தணிந்த நாகமே பசிக்குணவா.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

நேரம் பிற்பகல் 3:21. இந்த பாடல் படத்திலே எம்.ஆர். ராதாவை குறிப்பிட்டு சிவாஜி கணேசன் பாடுவதாக அமைந்திருந்தாலும், நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்ற வரிக்கு மிகவும் பொருத்தமானவர் சிவாஜிதான். ஆகவே இப்பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒலிக்கிறது பலே பாண்டியா படத்திலிருந்து பாடல்.

மணி பகபகபகபகபகுதி பாடும் பகபகபகபகபகபகபகுதி பாடும் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம்.

தடிக்கிண்ணா தடிக்கிண்ணா கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கி

0: மணிதாம் மணிப்பமாக தகமாம்
1: தகிட்ட தக்க தட்டிக்கு என்ன

இசையால் இணைவோம். இது உங்கள் உயிரெழுத்து. இங்கிவனை யாம் பெறவே என்னத்தவம் செய்துவிட்டேன். இந்த வரியினை கேட்கும்போது சிவாஜி வாழ்ந்த காலத்தில் நாமும்

0: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் வெள்ளக்கோட்டை குற்றாலலிங்கம் அவர்களின் விருப்பத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது.
1: நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்,

0: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். நடிப்பில் மட்டுமல்லாது தேசபக்தியிலும் விளம்பரமில்லாமல் வாரி வாரி வழங்குவதிலும் உலகத்திலே ஒருவனென உயர்ந்து நிற்கும் திலகமே இவர் ஒருவர்தான். ஆகவே இந்த அருமையான முதல் வரிக்காகவே விரும்புகின்றேன், நாமும் விரும்புவோம், வியட்நாம் வீடு படத்திலிருந்து பாடல்.

வருகின்ற பாடலுக்கு அவர் இவ்வாறு தொகுப்புரை எழுதியுள்ளார். இந்த பாடலின் இடைநிலே உன்னை மிஞ்சும் நடிகன் இன்னும் உலகில் தோன்றவில்லை என்ற வரிக்காகவே கேட்க ஆசைப்படுகிறேன் இந்த பாடலை. அவருக்காக வழங்குவோம் சந்திப்பு படத்திலிருந்து பாடல்.

0: சிவாஜியின் படமே சிவாஜி படத்திற்கு போட்டியாக வெளிவரும். ஒரே நாளில் இவர் நடித்த இரண்டு திரைப்படங்கள் பலமுறை வெளிவந்து இரண்டு படங்களுமே 100 நாட்களுக்கு மேல் ஓடி சக்கப்போடு போட்டுள்ளது. அவர்களுக்காக வழங்குகின்றோம் நேயரின் விருப்ப பாடலாக பாரத விலாஸ் படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.
1: என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காதீசுது புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கை இரண்டில் ஏந்தி கொள்ளடா சக்க போடு போடு ராஜா.

வேண்டாம். இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாராதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா சக்க போடு போடு.

0: மருள்,
1: மயக்கம்
0: அல்லது
1: பயம்
0: அல்லது
1: வியப்பு
0: அல்லது
1: ஆவேசம்
0: அல்லது
1: புல்லுரு.
0: மருள்,
1: மயக்கம்

0: பாட்டும் பதமும்
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
2: அனில் சோயா சங்க்ஸ்
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க.

0: அரிசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள். இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலுக்கு அவர் இவ்வாறு தொகுப்புரை எழுதியுள்ளார். எண்ணற்ற வேடங்களில் நடித்து காலத்தால் அழியாத காவியங்கள் பல தந்து தன் உழைப்பால் உயர்ந்த தமிழ்தாயின் தவப்புதல்வன், கணக்கற்ற சாதனைகள் புரிந்து மக்கள் உள்ள கோயிலில் குடிக்கொண்டுள்ள தெய்வப்பிறவி, இன்று இந்த சரித்திர நாயகனை போற்றி வணங்குவோம். இப்பிரதியை வாசித்து தொகுத்து வழங்கிய அன்பான அறிவிப்பாளருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டு மகிழ்ந்த நேய உறவுகளுக்கும் வழங்கிய கோடை பண்பலை 100.5 நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் உங்கள் அன்புடன் ஆர். குற்றாலலிங்கம், விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை. அவருக்காக வழங்கலாம் 1000 பொன் என்ற பாடலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5 இல் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
4: ஒரு கேள்வி, பல யோசனைகள், சிரிப்பும் சிந்தனையும் கலந்த தருணங்களுடன் இது திக்குமுக்கு வண்ணத்துரிகை.

விடை தேடும் மனமோ திக்குமுக்காடும், ஆனால் முயற்சி மட்டுமே வெற்றி பாதையை காட்டும். ஆகையால் முயற்சிக்க வாங்கள் வாருங்கள் நேயர்களே. அறிமுகங்கள் 24 24 24, 290 330 33, மகளிர் 24 24 26, மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம் 24 24 29. முன் இணைப்பிற்கு சுழி

0: என்னம்மா காத்தாயி
1: முதலாளி,
0: பாட்டு பாடி ஒரு வழியா முடிச்சிட்ட.
1: ஆமா முதலாளி.
0: சரிம்மா நம்ம என்ன செய்யறோம்னா.
1: ஏன் முதல்ல இன்னும் காய்ச்ச சரியா இல்லையா?
0: என்னம்மா
2: ரெண்டு கரடி சுத்துது.
0: இல்ல அது காய்ச்ச வந்த காய்ச்ச போற மாதிரி இருந்துச்சு, திருப்பி வந்துருச்சுமா.
1: ஏன் முதலாளி போக விடலையா நீங்க?
0: இல்ல போக அவங்க விடல.
1: ஓ நீங்க வாய வச்சுட்டு மறுபடியுமா?
0: இல்ல
1: ஏற்கனவே உடம்பு சரியில்லை.
0: இல்ல
1: கம்மன் இருக்கணுமா இல்லையா?
0: இல்ல காய்ச்சலோட கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லுச்சு. சரி
1: அவங்களா உங்களை போச்சு?
0: இல்லம்மா அதெல்லாம் கூட விட்டுருவோம். இப்படி சொல்றேன், பைக்ல வந்துட்டு இருந்தேம்மா.
1: எங்க இருந்து?
0: நான் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன்.
1: சரி.
0: வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது எனக்கு போன் வந்துச்சு.
1: சரி.
0: எடுத்தோன்னா வீட்டுக்காரம்மாதான்.
1: சரி.
0: எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. வீட்டுக்கு தாமா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வண்டியை எங்க நிறுத்தி இருந்தீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நம்ம வண்டியை நிறுத்தினது இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஏமா பெட்ரோல் போட்டேம்மா, ஏன்னா ஆளை வச்சு செக் பண்றியா நீயே அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன். பைக்கில் அங்கே நிறுத்தியிருந்தீங்கள, அப்போ யாரை கூட்டிகிட்டு வந்தீங்க? என்னென்னா நீ சந்தேகப்படுறியான்னு கேட்கும்போது தான் யோசனையே வந்துச்சு, அந்த பிள்ளையத்தான் பெட்ரோல் பங்கில் இறக்கி விட்டோமே, திருப்பி ஏற்றாமலே வந்துட்டோமோ. எம்மா எம்மா இருமா, வண்டியை திருப்பி வந்துட்டுருக்கேம்மா, ஒரு சின்ன அவசர வேலை அப்படின்னு போனேன். அப்படியே காதில் கண்ணில் மூக்கிலாம் புகை வர்ற மாதிரி பெட்ரோல் பங்கில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே போய் ஒரு யூட்டன் எடுத்து பக்குவமாக ஏறி பின்னாடி உட்காருமா அப்படின்னு கூட்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன். வீட்டுக்குள்ளே போமா இந்த வர்றேன் அப்படின்னு எனக்கு தெரியும்ல. இல்லை இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்புறமா வெளியில் போங்க அப்படின்னுச்சு.
3: தலைமகடி கலங்காதே, தலைவன் உண்டு வருந்தாதே.
1: ஏன் முதலாளி இறக்கி விட்டது கூட இல்லாம அப்படி என்ன சிந்தனையில பைக் எடுத்துட்டு வந்துட்டீங்க?
0: எப்பவுமே தனியா தானே போறோம், பெட்ரோல் எவ்வளவு அப்படியே முடிஞ்சு அப்படியே பே பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி வந்துட்டேம்மா.
1: ஒரு ஜீவனை இறக்கி விட்டீங்களே.
0: அதனால அப்படி போன காய்ச்சல் அந்த பைக்கை நிறுத்திட்டு உள்ள போனல, அப்ப ஒரு 90 டிகிரி கிட்ட இருந்திருக்கும், வெளியில வரும்போது ஒரு 115 டிகிரியா மாறிடுச்சுமா. அது
1: அவங்கள ஏத்திட்டு வந்துருந்தீங்கன்னா இப்ப காய்ச்சல் போயிருக்கும்.
0: ஏதோ ஒரு வழியில வர போற காய்ச்சல் தான் அது.
1: இந்த
0: திக்குமுக்கு யாரு எழுதி அனுப்பிச்சிருக்கான்னு சொல்றீங்களா? இல்ல என்ன
1: முதலாளி
0: வந்தாதான் சொல்ல முடியும்.

0: தெரியுமா? இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது காபி டீ ஏதாவது குடிப்பீங்களா? அதை ஏதாவது குடிச்சிட்டு கூட ஆரம்பிக்கலாமா?
1: இல்ல நீங்க காய்ச்சல் முதல்லயே சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒரு சூரணம் போட்டு ஒரு கஷாயம் கொண்டு வந்திருப்பேன்.
0: நல்ல வேலைமா, ஏன்னா 115 டிகிரியோட அது முடிஞ்சு போட்டோம். ஆளை 108 வச்சு கொண்டு போய் அட்மிஷன் போட்டு விட்டுருவோம் போல. நீங்க வேணாமா? வேணாம்.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
0: ஏமா காத்தாயி
1: முதலாளி,
0: அந்த திக்குமுக்கு எடுமா, சொல்லிருவான்.
1: சொல்லிடலாம் முதலாளி. இன்னொரு தகவல் வந்துச்சு, எப்பவுமே வந்து பைக்ல தானே வருவீங்க?
0: ஆமா.
1: இப்ப என்ன பஸ்ல வந்தீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.
0: இல்லம்மா, அந்த விரல் ஒண்ணு உடஞ்சு போனதுனால கியர் போட முடியாது, அதனால சரி பஸ்லயே போயிடலாம் அப்படின்னு வந்துட்டேமா.
1: சரி விடுங்க, உங்க நிலைமை இப்படியே தான் போகும் போல. வாங்க, வணக்கம்.
0: அது என்ன செய்யறது, இருக்கட்டும், பாப்போம் எவ்வளவு நாளைக்கு தான் போகுதுன்னு. ஹலோ.
1: சொல்லுங்க
0: தங்கச்சி.
11: இந்த இருக்கிற ராஜபலை வரைக்கும் வந்துட்டீங்க சிவலிங்கபுரம். எங்க ஊர் கோயில்பட்டிக்கு வாங்கண்ணா.
0: கோயில்பட்டிக்கு நம்ம பண்பலையில இருந்து தேடி வரணும், அதானே?
11: 11 மணிக்கு. ஆமாண்ணா.
0: எங்க முதலாளி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. கோவில்பட்டிக்கு கூடிய சீக்கிரம் முதலாளிய கூட்டிட்டு வந்துடுறோம்.
11: இன்னைக்கு சேவிங்கபுரம், அது நான் பிறந்த ஊர்ண்ணா.
0: அப்படிங்களா?
1: அப்ப இந்த ஊரு?
0: இந்த ஊரு
11: வாக்கப்பட்டு வந்த ஊர்.
1: இப்ப சொல்லலாமா முத்துமாரி?
11: ரொம்ப நன்றி மேடம்.
1: சரக்கு ரயில குறுக்கு வழியில நிறுத்த நினைத்த முறுக்கு வியாபாரி சரக்கு ரயில இருந்து சரக்கு
12: விழுந்துட்டேன்.
0: என்ன ரயில்மா அது?
1: சரக்கு ரயில்.
0: ஐயோ, சரிமா சொல்லுமா.
1: சரக்கு ரயில ஒண்ணு இல்ல, சரக்கு ரயில குறுக்க வழியில நிறுத்த நினைச்ச முறுக்கு வியாபாரி சரக்கு ரயில இருந்து சரக்கு
12: விழுந்துட்டார்.
0: சொல்லுங்க.
11: சரக்கு ரயில நிறுத்த நினைச்ச வியாபாரி
1: யாரு? எந்த வியாபாரி?
11: முறுக்கு வியாபாரி.
1: சரி,
11: சரக்குன்னு வழிக்கு விழுந்துட்டாரு.
1: சரக்குன்னு வழிக்கு
0: விழுந்து கோவில்பட்டிலேயே நீங்க போய் அங்க இருங்க, நாங்க தேடி வர்ற வரைக்கும். இப்ப யாரோ இன்னொருத்தவங்க இருக்காங்க,
1: வாங்க
0: அவங்க கிட்ட கேப்போம். வணக்கங்க. வணக்கங்க.
1: வாங்க
13: முதலாளிக்கு. வணக்கம்.
0: வாங்க முதலாளி.
13: மேடம் காத்தாய்க்கு வணக்கம்.
1: வணக்கம்.
13: திண்டுக்கல் மாவட்டம், காந்தி கிராமம், லோன் காலனி, திருமலை, அன்னலட்சுமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் திருமலை, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அன்னலட்சுமி அக்கா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க.
0: அப்படியா?
1: ஆமா.
0: அது திருமலை சொல்லட்டும், 100 தேங்காய் உடைக்கிறேன் நானு.
13: சொல்லுமா
0: திக்குமுக்கா.
1: சரக்கு ரயில குறுக்கு வழியில நிறுத்த நினைச்ச முறுக்கு வியாபாரி சரக்கு ரயில இருந்து சறுக்கி விழுந்துட்டாரு.
0: சொல்லுங்க.
13: சரக்கு ரயில குறுக்கு

ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு

0: என்னம்மா கதா,
1: எப்படி முதல்ல நல்லா இருக்கா?
0: ஏம்மா சுடுதண்ணிய குடுத்துட்டு வீட்ல கேக்குற மாதிரி நல்லா இருக்கான்னு கேக்குறியம்மா?
1: பதமா அதையாவது குடுக்கணும்ல முதல்ல, ரொம்பவும் சூடா இல்லாம ரொம்பவும் சில்லுன்னு இல்லாம.
0: சரிம்மா சரிம்மா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கு வீட்ல, அத அப்புறமா சொல்றேன். இப்ப யார் வந்திருக்காங்கன்னு கேப்பா.
1: வாங்க.
0: வணக்கம்ங்க.
2: தமிழ் வாழ்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செக்கம்பட்டி
0: சரக்கு
1: ரயில குறுக்கு வழியில நிறுத்த நினைச்சாரு முறுக்கு வியாபாரி.
3: அவ்வளவுதான்,
0: நீ சரியா கவனிக்கல. இப்ப அவர் வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடணும்.
1: சரி,
0: பாடுறீங்களா ராஜேந்திரன்?
1: அவரு சரியா பண்ணத்தான் நான் ஒத்துக்குவேன்.
0: நீங்களே தான் பாடணும். இருங்க, கேட்டுட்டு பாடுங்க. நீங்களா ஒரு உங்க பாட்டுக்கு பாடிடாதீங்க. நேரா வந்து சக்கம்பட்டில இருந்து உசிலம்பட்டிக்கு. இல்ல, நல்லா வந்திருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல ராஜேந்திரன்.
1: இன்னொரு
0: தடவை நல்லா கேட்டுட்டு நீங்க பாடனாதா. அமைக்க அமைக்க வச்சிருங்க, காது பிஞ்சிராம பாத்துக்குங்க. பாடுங்க ராஜேந்திரா. ஒரு வழியை ஆக்கிருவீங்க.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
1: என்னமா புது பொண்ணு புகுந்து வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
4: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
5: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
7: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
8: சரக்கு ரயில் இருக்கு இல்லையா, அதை அனுப்பிச்சது யாரு?
9: அது தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் என்றான் கிராமத்துல இருந்து வடக்கு தெரு சுடலமணி.
8: சுடலமணி அருமையா எழுதி இருக்கீங்க. இதே மாதிரி அப்படியே பிக்கப் பண்ணி எழுதி அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க.

0: இப்போ அடுத்த திக்குமுக்குக்கு நம்ம போகிறோம்.
1: போகிறோம் முதலாளி. அந்த அக்காவை வந்து அங்கே இறக்கி விட்டு வந்ததுனால அந்த சம்பவம் நடந்துச்சு. போன காட்சி வந்து
0: சம்பவமாகவே மாற்றிட்டியாம்மா நீ. என்னம்மா இப்படி செய்கிற?
1: ஆனால் வழக்கமாக வாயை வச்சுட்டு இல்லாமல் ஏதாவது ஒரு உரண்டை இழுத்து அதன் மூலயமா சில அடிப்படைகளெல்லாம் வாங்குவீங்கல்ல?
0: ஆமாம், அப்படி ஏதாவது சம்பவம் நடந்துருக்குதா? இருக்கு இருக்கு, அது ஒன்றும் இல்லை. அதான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாத விஷயங்கிறது என்னன்னா, வீட்டில் அந்த பிள்ளை வந்துச்சு, வீட்டுக்குள்ளே உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
1: சரி,
0: எப்போவாவது ஊரில் உலகத்தில் எது நடந்தாலும் கொண்டு வந்து என் காதில் சொல்லலைன்னா அதுக்கு மண்டை வெடிச்சிரும்ல. நேரம் வந்து, ஏங்க இந்த பக்கத்து வீட்டு பொண்ணை ரெண்டு நாளாக காணாமாமுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. விடுமா, அந்த பிள்ளையோட வீட்டுக்காரர் கொடுத்து வச்சாலே சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய பார்த்து,
2: எதையும் தாங்கும் இதையும் எதையும் திங்கும் வாயும் கொண்டவன் இவன் தான், இவங்கிட்ட கொடுங்க அரைப்பான்.
0: அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன கலவரம் நடந்து அது ஓஞ்சிச்சுமா. இப்போ அடுத்த திக்குமுக்கு போயிடலாம் நம்ம.
1: வாங்க.
0: யாரு? வணக்கங்க.
1: வந்தாதான் தெரியும்.
0: வணக்கங்க.
1: வாங்க
0: சொல்லுங்க.
1: யார் பேசுறீங்க?
3: வெண்ணிலா.
1: வெண்ணிலா,
0: என்ன ஒரு அழகான பேரை வச்சுக்கிட்டு இப்படி தங்கச்சி, நீங்க பேரை சொல்லாம இருக்கலாமா? நீங்க
1: நல்லா இருக்கும் வெண்ணிலா.
0: ஆயிட்டியா நீ? முதலாளி கொஞ்சம் சுமாரா இருக்கு. தங்கச்சி வெண்ணிலா, தங்கச்சி
3: வெண்ணிலா
0: பாருங்க, வெண்ணிலா கூட பேசுறத எங்களுக்கு சந்தோஷம் தங்கச்சி. அப்படியே கிள்ளி பாருங்க, பக்கத்துல இருக்கிற ஆள் இல்ல உங்களை. அதான பக்கத்துல கடிச்சு கடிச்சு வச்சிடாதீங்க தங்கச்சி. தங்கச்சி அப்படியே அதே சந்தோஷத்தோட அந்த திக்குமுக்கு ஒண்ணு இருக்கு, அதை கேக்குறீங்க சரிங்களா?
1: ராஜா வீட்டு ரோஜா செடியில பூத்த ரோஜா பூவை காஜா வீட்டு சின்ன செட்டு பூஜாவுக்கு கொடுத்தாங்களாம்.
0: எங்க போய் கொடுத்துருக்குன்னு பாரு. சுருக்கமா தான் தங்கச்சி இருக்கு சொல்லுங்க.
3: ராஜா வீட்டு ரோஜா செடியில
0: பூத்த
1: ரோஜா முல்லையா.
0: நீங்க நல்லா கவிதை எழுதுவீங்க போல வெண்ணிலா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேயே இருங்க, இன்னொருத்தவங்க யாரோ வர்றாங்க அவங்க கிட்ட கேப்போம். வணக்கங்க.
4: காரைக்குடி சாமிநாதன்.
0: வாங்க சாமிநாதன். அப்பப்போ வர்றாரு, அப்பப்போ காணா போயிடறாரு. நம்மளை மாதிரி அவருக்கு ஏதாவது சம்பவம் நடக்குது
2: அங்கே.
0: பெட்ரோல் பங்க்ல
4: போறதே வேலைக்கு இல்லை, அப்படி எதுவும் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆட்டோல போயிருங்க அனுப்பிச்சு விட்டுறது.
0: ஓ பாத்தீங்களா, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க சாமிநாதன். நான் பாருங்க எப்படி பச்சை பிள்ளையா போய் மாட்டிக்கிட்டு.
4: உனக்கு
0: கார் புடிச்சு கூட அனுப்பிச்சு விடுறேன், ஆனா பைக்ல உனக்கு கூட்டிட்டு போறது இல்ல. நல்லா எழுதி வச்சுக்கிறேன் சாமிநாதன். சரி சொல்லுமா. பத்துக்கு முக்க
1: ராஜா வீட்டு ரோஜா செடியில பூத்த ரோஜா பூவ காஜா வீட்டு சின்ன சிட்டு பூஜாவுக்கு கொடுத்துட்டாங்க.
0: பாருங்க,
4: ராஜா வீட்டுல பூத்த ரோஜா பூவ இந்த ஒருமுறை சொல்லுங்கம்மா.
1: ராஜா வீட்டு ரோஜா செடியில பூத்த ரோஜா பூவ காஜா வீட்டு சின்னச்சாமி பூஜாவுக்கு கொடுத்துட்டாரு.
4: ராஜா வீட்டுல பூத்த ரோஜா செடிய
1: செடியவே கொடுத்துட்டாரா?
0: வித்துட்டாங்க. வித்த காசுல வந்து சாமிநாதன் வந்து இனிமே பைக் வாங்க வேண்டாம், ஒரு ஆட்டோ வாங்கி கூட விட்டுருவோம், அப்பப்ப செலவுக்கு ஆகும், செலவை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுது. நம்ம என்ன செய்யலாம்னா,
1: என்ன செய்யலாம்,
0: மறுபடியும் இன்னொரு சுடுதண்ணியே குடிக்கலாமா?
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
8: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
9: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
8: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: என்ன முதலாளி பாத்துக்கிட்டே இருக்கீங்க லெட்டரவே?
0: இல்லம்மா, இந்த

0: திக்குமுக எழுதி அனுப்புனாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ரெண்டு தொட்டி வரைஞ்சு அதுல ரோசா பூ இருக்குல்ல, ஆனா ஒரு சிட்டில இவ்வளவு ரோசா பூ வளருங்கிறது இவங்க வரைஞ்சதை பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுது. தொட்டியை விட செடி ரொம்ப சின்னதா இருக்கீங்க, என்னங்க நீங்க வரைகிறது? அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, முத்தூர்ல இருந்து வெள்ளக்கோவில் ரோடு ஜெயம் தையலகமா மூக்கு பாலசுப்ரமணியன், இவர் தான் வந்து காங்கேயம் வட்டம், இவர் தான் வந்து. ஆனால் படம் வரையும் போதுங்க இங்கே எனக்கு கொஞ்சம் மனச்சாட்சியோடு வரைங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கீத்து போதும், அங்கிட்ட ஒரு கீத்து போதும், இதில் ஒரு 100 பூ இருக்குது.
1: முதலாளி நீங்கள் வந்து ஒரு டிராயிங் மாஸ்டர்னு அவருக்கு தெரியாமல் வரைஞ்சி விட்டார்.
0: சரி பரவாயில்ல, யாரும் இப்போ வர்றாங்க, யாருன்னு கேட்போம். வணக்கங்க.
2: வணக்கம் மாலாஜி.
0: வாங்க தங்கச்சி. என்ன முனியேஸ்வரி, போன வாரம் காணோம் உங்களை.
1: நல்லா இருக்கேன் முருகேஸ்வரி.
0: தங்கச்சி கேளுங்க, அந்த திக்குமுக்க
1: ராஜா வீட்டு ரோஜா செடியில பூத்த ரோஜா பூவ பூஜாவுக்கு கொடுத்துட்டாங்க.
0: முன்னாடி சிம்பாக்கா, முன்னாடி இரண்டாவது எம்பாக்கா, சொல்லுங்க தங்கச்சி. இன்னொரு தரம் கேட்டுட்டு கரெக்டா
2: பாடுறேன்.
0: இங்க இருங்க தங்கச்சி, உங்க வாட்டுக்கு பாடக்கூடாது. சிம்பாக்கோ சிம்பாலி சிம்பள சிம்பா, என்னமா அதுக்கு அடுத்து
1: என்னதுமா,
0: எம்பாக்கோ எம்மாலி எம்பள எம்பா. பெரியோல வரைக்கும் போய் தங்கச்சிக்கு ஒரு சோமாஸ் வாங்கி கொடுத்துட்டு வரேன்.
3: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள்.
5: வழங்கும் வண்ணத்துரிகை.
9: போட்டி நடையா போற

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
1: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
2: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: ஏமா காத்தாயி,
5: இன்னைக்குதான்
4: ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு.
5: என்ன தெரிஞ்சது?
4: காபி டீ சுக்கு இதெல்லாம் விட சுடு தண்ணி எவ்வளவோ நல்ல விஷயம்மா. நல்லா இருக்குமா? அது
5: நல்லா இருக்கு. ஏன் முதலாளி, இந்த வீட்டுல இருந்தா தான் அக்கா கிட்ட அடி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு சினிமாவுக்கோ, ஒரு கண்காட்சிக்கோ, இல்ல ஒரு கவியங்கிறதுக்கோ போயிட்டு வாங்கன்னு சொன்னோம். அங்கேயும் போய் கூட உங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அடி வாங்கிட்டு வந்ததா சொல்றாங்களே, என்னதான் நடந்துச்சு?
4: கவியரங்கத்துல உண்மைய சொல்லியிருந்தா நான் பாட்டுக்க பேசாம உட்காந்துருப்பேன். சரி, கவிதையெல்லாம் சொல்றாங்களே உட்காந்து கேப்போம்னு ஒவ்வொரு கவிதையா சொல்லிட்டு இருந்தாங்க.
5: கவிதைனாயே பொய் தானே முதலாளி?
4: அப்படின்னு
5: பொய் அழகு தானே.
4: 5-2 பரவாயில்லாமையா இருக்கணுமா இல்லையா? அவரு ஒன்னு சொல்ல, நான் இங்க ஒரு பதில் சொல்ல, இப்படிமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த கவியரங்கம்.
5: சரி, என்னதான் சொன்னாரு?
4: கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சத்தமா ஒன்னு சொல்லிட்டேன். அப்ப சுத்தி இருந்த ஆளுக ஊரா அது அங்கிட்ட நம்ம போய் உட்காரும்போது கொஞ்சம் ஆம்பளைய சீடா உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஏதோ கொஞ்சம் தப்பா கொஞ்சம் மாத்தி வேற உட்கார்ந்துட்டேன் நானு. அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பையன் மேடையில ஏறி காதலித்துப்பார், நீ அழகாவது ஊருக்கே தெரியும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிப்பா.
5: ஆரம்பிக்கவே இல்லை. இருங்க,
4: இல்ல இல்ல, என்ன சொன்னாரு, காதலித்துப்பார், நீ அழகாவது உனக்கே தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். கல்யாணம் பண்ணிப்பார், நீ அசிங்கப்படுவது ஊருக்கே தெரியும் அப்படின்னு நான் இங்க இருந்து கமாண்ட் கொடுத்தேன்ல. சுத்தி இருந்த பிள்ளைய பூரா சேர்ந்து மொத்து மொத்துன்னு மொத்தி பயங்கர தலைவலி. அதோட வீட்டுக்கு போனேன். எங்க போய் இப்படி தலைவலின்னு தலைவலியை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்தாங்க மாத்திரை போடுங்க, சீக்கிரம் போடுங்க, நான் வேற கிளம்பணும் அப்படின்னு. எங்கம்மா கிளம்புற அப்படின்னு? இந்த நான் தான் நேத்தே சொன்னேன்ல, என்னுடைய தோழி அவங்க பையனுக்கு பிறந்தனாலாம் கேக்கு வெட்டுறாங்களாம், கேக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் கொஞ்சம் கேக்கு வாங்கிட்டு வர்றேன், அழுகாதீங்க. இந்த தலைவலி அம்மா வச்சு
5: மாத்திரையை போட்டு படுத்து தூங்க
4: அப்படின்னு. ஆமா ஆமா,
5: சரி
4: இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு.
5: சரி,
4: நீ வெளியே கிளம்புறதா இருந்தா தலைவலி மாத்திரை தேவையில்லம்மா, மறுபடியும் வாயில்லாம சொல்லிட்டேடா.
6: சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.
4: அதனால
5: வாய் சும்மா இல்லாம வாங்கிட்டு வந்திருக்கிறீங்கல்ல இங்கேயுமா?
4: நான் அதுதான்மா, பல இடங்கள்ல நானா பேசிடுறேன்.
5: நான் ஒரு யோசனை சொல்றேன்.
4: சொல்லுமா.
5: வீட்டுக்குள்ள நுழையும் போதே பிளாஸ்டரிய போட்டு வாய தச்சிருங்க.
4: சரிமா, திக்குமுக்கு எடுங்க. அது யாரு என்ன சொல்லிருக்காங்கிறத சொல்லுவோம்.
5: சொல்லலாம்.
4: வணக்கங்க.
7: வணக்கம்.
4: யாருங்க?
7: முதலாளி என்னைக்கு அடி வாங்கக்கூடாதுல்ல?
5: வாங்க கூடாதுலன்னு சொன்னா வாய சும்மா இருக்கணும்ல. எங்க குடுத்தாரு சம்பளம் குடுக்கற முதலாளிங்கிற பேரு மட்டும்தான் இருக்குது, சம்பளம் மட்டும் வர்றதே இல்ல.
4: எல்லாமே கணக்குல இருக்குமா?
5: கணக்குல மட்டும் தானே இருக்குது, கைக்கு வரலையே.
4: வந்துருமா, எங்க போயிர போது? நமக்கு சப்போர்ட் பண்ண அந்த முதலாளி யாரு?
5: யாருங்க?
4: விருதுநகர்
5: மாவட்டம்
4: சொல்லுங்க முதலாளி.
7: நாங்க வந்து தெரியாது, நான் வந்து ஒரு கால்நடை வளர்க்கறேன்.
4: சரி,
7: அதனால நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க பேசுறத, முதலாளி பேசுறது.
4: அப்படியா? சரி பரவாயில்ல, இப்ப ஒரு திக்குமுக்கு இருக்கு.
5: ஓடினால் அத்தை, எடுத்து வந்தது முத்தை, பலிக்கவில்லை அவள் வித்தை.
4: இங்க ஒரு கவியரங்கமா இருக்கீங்க. சொல்லுங்க முருகேசன்.
5: தத்தி தாவது தத்தை, பிடிக்க ஓடினால் அத்தை, எடுத்து வந்தது முத்தை.
4: சொல்லுங்க.
7: தத்தி தாவது தத்தை.
4: சரி, அந்த அத்தை வராது.
7: பிடிக்க வந்தது முத்தை.
5: சரி.

0: பிடிக்க முடியாது. ஒன்று
1: நம்ம என்ன செய்யறோம்னா, ஏன் அத்தையை சொல்லல தெரியுமா, மாமியார் வீடுனாலே எங்களுக்கு அலர்ஜி தான்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
5: JKKM அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
5: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: யார் வந்திருக்கீங்க
0: பார்க்கலாம் முதலாளி. அதுக்கு முன்னாடி இந்த சுடுதண்ணி பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது இதே மாதிரி வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்லவே இல்ல பாத்தீங்களா?
1: இல்ல ஒண்ணு இல்லமா, ஒரு சின்ன சம்பவம் தான்.
0: என்னது?
1: சாப்பாடை வச்சுட்டு குழம்பெல்லாம் ஊத்திட்டு அந்த பிள்ளை என்ன கேட்டுச்சு, நல்லா இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னுச்சு. உன்னே மாதிரியே இருக்குமா அப்படின்னு. அதெல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டா, நல்லா இருக்குங்கிறானா நல்லா இல்லைங்கிறானா ரெண்டையும் கலந்து சொல்றானா
0: அப்படின்னு.
1: சில நேரங்கள்ல இந்த மாதிரி புத்தி வேலை செய்யுதுமா. யாரோ வந்திருக்காங்க, கூப்பிடுங்க. வணக்கங்க.
0: சில நேரம் மட்டும்தான் செய்யுது இப்ப வேலை.
7: வணக்கங்க.
1: வணக்கங்க, யாருங்க?
7: வா பங்காளி, பண்பலையின் உதய வேளா கொண்டாட வாவா. நேர்களின் நிம்மதியே நித்தம் தரும் பாடல்களே வா பங்காளி.
1: எப்படி
0: பயங்கரம்.
1: அதான் நம்ம நமக்கு வர இந்த மாதிரி திக்குமுக்கெல்லாம் அப்படி வர
0: வரும்
7: பாட்டு
0: வரும்.
1: ஆனாலும் வரும்.
7: நல்லது ஒரு குடும்பம், நாய் வந்து புடுங்குற மாதிரி தான் இருக்குது நம்ம குடும்பம்.
8: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்கேன்னு
0: நினைச்சேன். யாருங்க பேசுறீங்க, ரொம்ப நேரமா பேசுறீங்க, யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்க.
1: சொல்லிடுவாரு.
7: சேலம் விட்டா புதூர் மலராஜா
1: பாத்தீங்களா? அது நம்ம மலராஜா ரொம்ப நாள் ஆனதுனால அந்த குரல்ல நமக்கு தெரிய
0: நீங்க.
1: அவங்க யாரு கேட்டலாம். வணக்கங்க.
9: ஹலோ, ரவிச்சந்திரன் சாருக்கும் மகேஸ்வரி மேடத்துக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் சார், இருவரும் நலமா?
1: நல்லா இருக்கோம் குணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் குணசேகரன் அண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப மகிழ்ச்சி, நான் கூட பேசி நிறைய ஆச்சு.
0: சரி, இப்ப சொல்றீங்களா அந்த திக்குமுக்க?
9: ஒரு வேளை சொல்லுங்க மேடம்.
0: தத்தி தாவது தத்தை பிடிக்க ஓடினால் அத்தை எடுத்து வந்தது முத்தை.
9: மேடம், தத்தி தாவது தத்தை பிடிக்க ஓடின அத்தை
1: திக்குமுக்கு வண்ண தூரிகள் இதை திக்காமல் சொல்பவருக்கு ஒரு கைக்குட்டை காத்திருக்கிறது. எதுக்கு தெரியுமா? கண்ணீர் துடைக்க. பெற்றுக்கொள்ள வேண்டிய முகவரி அப்படின்னு போட்டு விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் ஆலமரத்துப்பட்டியில இருந்து பாக்கியலட்சுமி
0: அவங்க தான்.
1: கர்ச்சி இப்ப எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, ஒரு டஜனா கூட பரவாயில்ல. நம்ம இவர் குணாவுக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று பாட போடணும்ல. குணா இருக்கீங்கல்ல? ஆமாங்க. கதை கேட்டேன். ஓடிடணுமா?
9: ஒண்ணுமே புரியல சார்.
1: இல்லங்க, டக்கு டக்கு டக்குன்னு, டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு,
0: அவ்வளவு.
1: அதையே ரெண்டு தரம் சொல்லணும்.
9: சரிங்க சார். டக்கு டக்கு டக்குன்னு, டக்கு டக்குன்னு,
1: இங்க இருங்க.

0: ஆடானுங்க குணா. என்ன குணா, நீங்க இப்படி தேன்ல இருந்து வந்துட்டு பாட்டு பாடாம இருக்கலாமா? இன்னொரு தடவை கேட்டுட்டு அதை பாடணும். பாடுங்க. நல்லா இருக்கீங்க.
1: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டில் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
5: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
6: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
7: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
8: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
5: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
6: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
7: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
9: எனக்கு ஒரு சந்தேகம், எப்ப பார்த்தாலும் வாய வச்சுட்டு சும்மாவே இல்லாம அக்காட பேசி அவங்கள கோவப்படுத்தி நீங்களும் அடி வாங்கி இப்படியே இல்லாம அக்காவை சந்தோஷப்படுத்துறது மாதிரி ஏதாவது பேசிருக்கீங்களா? அப்படிதான் ஒரு சம்பவம் வாழ்க்கையில நடந்திருக்கா?
10: அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு.
9: என்ன விஷயம்
10: என்னன்னா, அன்னைக்கு வீட்டுக்கு போனேன், வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போய்கிட்டு இருக்கும் போதே போன்ல பேசுற சத்தம் கேட்டுச்சு.
9: அக்கா பேசிட்டு இருந்தா
10: அவங்க அம்மாட்ட?
9: சரி சரி.
10: அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க போல, என்ன எங்க வீட்டுல இருக்காரான இடத்துக்கு, அது எங்க இனிமேதான் வரும் அப்படின்ற மாதிரி இது ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னம்மா சமைக்க போறேன்னு கேட்டிருந்துருப்பாங்க போல. வேற என்னத்த கின்றது? உப்மாவாத்தேன் அப்படின்னுச்சு. ஐயோ, உப்மாவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அப்புறம் வீட்டுக்குள்ள போனேன். வீட்டுக்குள்ள போய் என்னம்மா அழகா இருக்க, எங்க எதுவும் பியூட்டி பார்லர் எதுவும் போயிட்டு வந்தியா அப்படின்னுட்டேன். இல்ல எங்க, ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, நீ எப்பவுமே அழகுதான், ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கியே அப்படின்றதுனால கேட்டேன். சரி பரவாயில்ல, என்ன சமையல்மா அப்படின்னு. இருங்க, சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் அதுல உருளைக்கிழங்கும் போட்டு அப்படின்ச்சு. இல்லம்மா வேண்டாமா, நீ பேசாம உப்மாவே கிண்டு அப்படின்னு. சும்மா இருங்க, வேலைக்கு போயிட்டு வர்றீங்க நீங்க, உங்களுக்கு எப்படி அதெல்லாம் கொடுக்கறது? சப்பாத்தி, தக்காளி சட்னி, உருளைக்கிழங்கு கூட்டு அப்படின்னுச்சு.

0: ரொம்ப தெம்பு. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.

0: நிகழ்ச்சியில் திக்குமுக்காட வந்த நேயர்களை திக்கி திணற வைத்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய திக்குமுக்கு வனத்துறியை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தார்கள் ரவிச்சந்திரன், மகேஸ்வரி. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், ஆர் சுந்தரராஜன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா, சதீஷ்குமார். கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க சித்திர செவ்வானம். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை

பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. மாலை நேர கதிரவனின் சூடு மெல்ல தணிந்து வெண்மேகங்கள் புடைசூழ இதமளிக்கும் மாலை வேளையை மனமயங்கும் பாடல்களோடு தர காத்திருக்கிறது கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். செவ்வானத்தோடு பயணிக்கிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

மாலை நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது. கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். நிலவை தூதுவிட்டேன் நீ கண்டாயா? கடிதம் மூலம் தூதுவிட்டேன் கிடைத்ததா? அதனால்தான் தென்றலையே தூதுவிட்டேன் நல்ல செய்திக்காக.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
6: 350-5151. மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
7: நேரம் மாலை 5:13. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை. நொறுப்புடையில் சித்திர சுவானம் உன்னை எண்ணி காத்திருக்கேன், வாசலையும் பார்த்திருக்கேன். ஒரு சனமும் தூங்கியாச்சு, உன் நினப்பு மட்டும் தூங்காம காத்திருக்கு. உன்னையே இன்னி

0: 1 2 3 and 4
1: எல்லாரும் வணங்கம்பா மியூசிக் ஸ்டார்ட் ஆனதே
2: ஹேப்பி பர்த்டே
3: கோடை பண்பலை 100.5 இன் 27th உதய விழாவை முன்னிட்டு இன்று முதல் இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்
4: ஆனந்தம் இன்றே ஆரம்பம் எல்லோருக்கும் என் வந்தனம்
5: கோடை பண்பலை 100.5 க்கு உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5
6: தமிழ்நாட்டு காப்பு தான் தண்ணி எல்லாம் காப்பு தான்
7: கோடை பண்பலை வானொலி
5: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம் கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542
3: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்
5: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
8: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
9: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

நேரம் மாலை 5:20. இசையால் செவிகளுக்கு விருந்து படுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலையின் 1.5 சித்திர செவ்வானம். ஒரு தூதுதான் போக, தேதி என்ன சொல்வாயோ? ஓயாமல் மலைத்தூரல் வந்தாலும் நினைவு மட்டும் உன்னை சுற்றி எப்போதும் வந்து கொண்டே இருக்கிறது.

சொல்லத்தான் எண்ணினேன், ஆனால் மொழிகள் தான் தெரியவில்லை. என்னென்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசையாக இருக்கின்றன உந்தன் மீது.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM இன்ஜினியரிங் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம், AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட a leading autonomous institution.
3: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கவுன்சிலிங் கோட் 2758.
4: நேரம் மாலை 5:30 நிமிடம். நேர்களின் இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று திருவாரூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இணைந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம், பல கனவை விதைக்கிறாய், அது மலர்கிறது, ஆனால் உன்னிடம் மட்டும் சேராமல் இருக்கிறதே, ஏனோ?

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை பாலிடெக்னிக் காலேஜ்,
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 6, சிற்பியின் வீடு தொடர்ச்சி. காட்டின் நடுவே இருந்த சிற்ப வீட்டை விக்ரமனும் ஒற்றர் தலைவனும் அடைந்தார்கள். அந்த வீட்டில் இருந்த குழவி ஒற்றர் தலைவனை பார்த்து வியப்படைந்தாள். அவனோ உதட்டின் மீது லேசாக கையை வைத்து எடுத்ததும் குழவி சாதாரணமாக வாருங்கள் ஐயா என்று கூறினாள். இனி இருவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். அந்த வீட்டுக்குள் அடிக்கடி சென்று பழக்கப்பட்டது போல் குதிரை உள்ளே நுழைந்தது. அது நேரே கூடம் முற்றம் எல்லாவற்றையும் தாண்டி பின்புற கதவண்டை போய் நின்றது. கிழவி அங்கே சென்று அந்த கதவையும் திறந்தாள். குதிரை தானாக அதன் வழி புகுந்து

0: சென்றது. ஒற்றர் தலைவன் அப்போது விக்கிரமனை பார்த்து, இந்த குதிரையின் அறிவை என்னவென்று சொல்வது? முன்னொரு தடவை இங்கே நான் வந்தபோது பின்கட்டில் குதிரையை கட்டியிருந்தேன். இம்முறை அதுவே தன் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு போகிறது. நானும் போய் அதை கொஞ்சம் கவனித்துவிட்டு வருகிறேன். நீர் இங்கே உள்ள சிற்ப வேலைகளை பார்த்து கொண்டிரும் என்று சொல்லிவிட்டு பின்கதவு வழியாக புகுந்து சென்றான். குழவியும் கல் விளக்குடன் அவனை தொடர்ந்தாள். சுவரில் இருந்த மாடத்தில் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சத்தில் விக்கிரமன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அது நிச்சயமாக வீடு அல்ல, சிற்ப மண்டபம்தான் என்று அவனுக்கு தோன்றிற்று. எங்கே பார்த்தாலும் அற்புத சிற்பத்திறமை வாய்ந்த சிலைகள் காணப்பட்டன. சுவர்களில் பல வர்ணங்களில் தீட்டப்பட்டிருந்த சித்திரங்கள் காட்சியளித்தன. அவை வரையப்பட்டு அநேக வருஷங்கள் ஆகியிருக்க வேண்டும் என்றாலும் ஓவியங்களின் உயிர்கொலை சிறிதும் குன்றவில்லை. சிலைகளிலும் சித்திரங்களிலும் முக்கியமாக ஒரு பெண்ணின் உருவம் அதிகமாய் காணப்பட்டது. அந்த உருவத்தில் தெய்வீக சௌந்தரியத்தின் கலை தோன்றிற்று. நாட்டிய கலைக்குரிய பலவித தோற்றங்களிலும் பாவங்களிலும் அந்த பெண் உருவத்தின் சிலைகளும் ஓவியங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் அழகையும் கலைத்திறனையும் கண்டு விக்கிரமன் பிரமிப்பை அடைந்தான். உறையூர் சித்திர மண்டபத்திலும் மாமல்லபுரத்து கலை விழாவிலும் தான் முன்னர் பார்த்த சித்திரங்கள் சிற்பங்கள் எவையும் இந்த பாழடைந்த மண்டபத்துக்குள் மறைந்து கிடக்கும் சிற்பங்களுக்கு அருகில் கூட வர முடியுமா என்று வியந்தான். இவற்றையெல்லாம் அமைத்த மகா சிற்பி எவனோ என்று அறிந்து கொள்ள அவன் துடிதுடித்தான். இதற்குள் ஒற்றர் தலைவன் குதிரையின் போஷாக்கை கவனித்து விட்டு உள்ளே வந்தான். விக்கிரமன் அவனை நோக்கி, ஐயா, என்ன ஆச்சரியமான சிற்பங்கள் இவை! எந்த மகா சிற்பி இவற்றை அமைத்தவன்? தெய்வீக அழகு பொருந்திய ஒரு பெண்ணின் உருவம் இங்கே அதிகமாய் காணப்படுகிறது. அந்த பெண் உண்மையாக இருந்தவளா அல்லது சிற்பியின் சிருஷ்டியா? இந்த அற்புத சிற்பங்கள் எல்லாம் ஏன் இந்த இரண்டு காட்டுக்குள் கிடக்க வேண்டும்? ஏன் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி செய்யக்கூடாது? இதையெல்லாம் எனக்கு விவரமாய் சொல்ல வேண்டும் என்றான். நான் தான் சொன்னேனே, அது பெரிய கதை என்று. மிஞ்சியுள்ள இரவை தூக்கமின்றி கழிக்க உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்கிறேன். எனக்கு பசி பிராணன் போகிறது. இதோ பாட்டி பொரிமாவும் வெல்லமும் கொண்டு வருகிறாள், முதலில் சாப்பிடுவோம் என்றான் ஒற்றர் தலைவன். அவ்விதமே இருவரும் சாப்பிட்டார்கள். சாப்பிடும் போது, தங்கள் பெயர் இன்னதென்று இன்னும் எனக்கு சொல்லவில்லையே என்றான் விக்கிரமன். என் பெயர் வீரசேனன், உம்முடைய பெயர் என்று கேட்டான் ஒற்றர் தலைவன். விக்கிரமன் சிறிது வியப்புடன், என் பெயர் தேவசேனன் என்றான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
3: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
2: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: எழுந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம், ஆசை அதிகம். அந்த ஆசை என்றும் மாறாதது. ஆனால்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
1: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: என்ன நேர்களே, இன்றைய சித்திர செவ்வானம் உங்கள் செவிகளுக்கு இதம் சேர்த்து சென்றதா? இதம் சேர்த்து மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரிக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம்.

0: கோபி செட்டிப்பாளையம்.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபி செட்டிப்பாளையம்.
3: மீண்டும் சித்திர செவ்வானம் சிவக்கும். நாளை மாலை 5 மணிக்கு கோடை பண்பனை 100.5 தொடர்வது

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி அன்பில் சத்தியவாகீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.
2: பஞ்சாட்சர

அப்பரும் திருஞான சம்பந்தரும் தேவார பாடல்கள் பொழிந்த ஆலயம் இது. தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் காவிரி வடகரையின் தலம் இது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி என்னும் ஊருக்கு அருகே அமைந்துள்ளது அன்பில் ஆலந்துறை சத்யவாகீஸ்வரர் ஆலயம். ஆலந்துறை என்பது ஆலயத்தின் பெயர். துறை என்றால் ஆற்றின் கரையோரம் அமைந்த ஊர் என்றும், ஆலந்துறை என்றால் ஆலமரங்கள் நிறைந்த வனமாக விளங்குகின்ற ஊர் எனவும் கூறப்படுகிறது. ஆலயத்தின் தலவிருட்சமும் ஆலமரம்தான். ஐந்து நிலை ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் அழகிய தோரணவாசல் உள்ளது. இந்த ஆலயத்தின் அருள்பாலிக்கும் ஈசனின் பெயர் சத்யவாகீஸ்வரர். சுயம்பு மூர்த்தியான இந்த சிவபெருமானை வாகீச முனிவர் வழிபட்ட காரணத்தினால் வாகீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கிழக்கு நோக்கி சுயம்புவாக விசேஷமான சதுரபீட ஆவுடையராக அருள் பாலிக்கிறார். பிரம்மன் வழிபட்டதால் பிரம்மபுரீஸ்வரர் என்றும், ஆலமரங்கள் சூழ்ந்த வனத்தில் இருப்பதால் ஆலந்துறையார் என்ற திருநாமங்களும் இவருக்கு உண்டு.

0: சிவபெருமானின் சன்னதியை ஒட்டி இடதுபுறம் சவுந்தரநாயகி அம்பாள் நமக்கு அருள் புரிகிறார். ஆலயத்தின் திருச்சுற்றில் விஸ்வநாதர், விஷாலாட்சி, சப்த கன்னியர், பிட்சாடனர், பைரவர், முருகப்பெருமான், சுயம்பு கணபதி, நவகிரக சன்னதிகள் காணப்படுகின்றன. இங்கு ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை குத்துக்காலிட்டு முழு முதல் கடவுளான விநாயக பெருமான் அமர்ந்து ஒருவர் பாடும் பாடலை காது கொடுத்து கேட்டு ரசிக்கும் ஒரு காட்சியை இங்கு காணலாம். அதற்கு காரணம், கனை நீடறிமால் அரவம் வரைவில்லா இணையா எயில் மூன்றும் உரித்த இறைவர் பிணைமயிலும் குயில் சேர் மட அன்னம் அணையும் பொழிலன்பில் ஆலந்துரையாரே எனும் இந்த பாடல்தான் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது கொள்ளிடத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆகவே அவரால் கோவிலுக்கு செல்ல முடியாமல் போனது. அப்போது அவர் தூரத்திலிருந்தே பாடலை பாட விநாயகர் அவருக்கு செவிசாய்த்து கேட்டார். எனவே விநாயகர் செவிசாய்த்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். உண்மையான அன்பிற்கு அடிபணிந்து அருள்பொழியும் அன்பில் சத்தியவாகீஸ்வரர் நம் அனைவருக்கும் வெற்றியான வாழ்வை தரட்டும். இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி அன்பில் சத்தியவாகீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வணக்கம். இப்ப நம்ம சிறுபிள்ளையா இருக்கிற போது புத்தகங்கள் படிப்போம். புறாவும் எறும்பும் அந்த கதை ரொம்ப பிடிக்கும். அது பாட்டா கூட பாடுவோம். வேடன் ஒருவன் வில்லை எடுத்து காடு நோக்கி ஓடி சென்றான்லாம் பாடுவோம். புறாவை எறும்பு காப்பாத்தோம், எறும்பை புறா காப்பாத்தோம். இதே போல நரி காக்கா கதையெல்லாம் சொல்லுவோம். நம்ம மிருகங்களுக்கு பற்றிய கதையெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு செய்தி நான் ஒருத்தர் சொல்லி கேட்டேன். ஆனா அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உதாரணமா, எல்லா உயிரினமும் கூடு கட்டுமான்னு கேட்டா இல்லைங்க. குயில் இருக்கே அதுக்கு கூடு கட்ட தெரியாது. பாம்பு புத்து கட்டுமானு அதுவும் கிடையாது. அது கரையா புத்தெடுக்க கருணாங்குடி பூஞ்சும்பாங்க. ஆனா தூக்கணாங்குருவி கூடு கட்டும். காக்கா கண்ணா பின்னாண்டு அது கூடு கட்டிடும். சிலது அது பாட்டுக்கு போய் புறாக்கள்லாம் என்ன அப்படின்னா எங்கேயாவது கோபுரம் எங்கேயாவதுல போய் அடைஞ்சிக்கிறோம். சில பறவைகள் கூடு கட்ட தெரியாது. ஆனா எறும்புகள் இருக்கு பாருங்க. எறும்புகள்ல ஒரு வகை பூமிக்கு அடியில போய் புத்து வச்சிருக்கோம் அப்படியே, எறும்பு புற்று. ஆனா இந்த சூக எறும்புன்னு ஒண்ணு இருக்குங்க, சுல்லெரும்பு அப்படிம்பாங்க. அந்த எறும்பு சோப்பு கலர்ல இருக்கும், மாமரங்கள்ல தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த எறும்புக்கு அடிச்சுன்னு வைங்களேன், கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் அந்த இடத்துல வீங்கி போகும். சுண்ணாம்பு தடுக்கிட்டே சில பேர் படக்கடி வச்சு தடவிடுவாங்க, அதான் மருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த எறும்புகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்கிறாங்க. என்னன்னா, இலைகளை வச்சு ஒரு சின்ன கைப்பந்து மாதிரி ஒரு கூடு கட்டிடுமா. நம்பவே முடியாத விஷயமா தான் இருக்கு. நான் ஆனா பாத்திருக்கேன், நான் இந்த கூடைய பாத்திருக்கேன். இது என்னது அப்படின்னு தொட்டா பயங்கரமா எறும்புகள் வெளியே வரும். அப்படியே சீறிக்கிட்டு அதுலதான் அந்த எறும்புகள் முட்டையிடுப்பாமுங்க. இப்ப நான் கேட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பேசினது இந்த மரங்கொத்தி பறவை இருக்குல்ல, அது கூடு கட்டுறதில்ல. ஆனா அது என்ன செய்யுமா, இனப்பெருக்கம் பண்றதுக்கு இந்த எறும்புனுடைய இந்த கூடு இருக்கு இல்லையா, இலக்கூடு, இதுல சின்ன ஓட்ட பண்ணி உள்ள போய் முட்டை இட்டு வந்துருமான். 1 முட்டை 2 முட்டை 3 முட்டை வரைக்கும் இட்டுட்டு வந்துருமான். ஒரு ஆச்சரியமான செய்தி அதுல சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முட்டை அதுல இருக்கக்கூடிய அந்த எறும்பு முட்டை இருக்குல்ல, அதுல இருந்து வந்த குஞ்சுகளுக்கு உணவாகுமா. அதனுடைய சின்ன எறும்புகள்லாம் இருக்குல்ல முட்டையில இருந்து வெளியே வந்தது, அதுக்கு உணவு என்னன்னு பார்த்தா இந்த மரங்கொத்தியினுடைய முட்டைய ஒன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, 1 முட்டை 2 முட்டை கூட வச்சுக்கோங்க, 3ல் 1வது தப்பிச்சுன்னு வைங்களேன், அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த மரங்கொத்தி அதுக்கு உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளியே வந்த சின்ன எறும்பு இருக்குல்ல அது திங்குமாங்க. நம்ம கிராமத்துல சின்ன பிள்ளையா இருக்கப்ப கண்ணாப்பூச்சி விளையாடுறப்ப 1 முட்டையை தின்னுட்டு 2 முட்டையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு ஆளை கண்டுபிடிச்சிரு, ரெண்டாளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். இங்க 1 முட்டைய எறும்பு குஞ்சுகள் திங்க, 2 முட்டைய

0: அதுல ஏதாவது ஒண்ணுல ஒரு குஞ்சு வெளியே வந்து அதுகளை சாப்பிட்டுட்டு பறக்குற அளவு வந்த உடனே அதை விட்டு வெளியே பறந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் அதான் கேட்டேன், அதுல இருந்து பறந்து வெளியே வந்துடும். இப்ப மரங்குத்தியும் வாழும், எறும்புகளும் வாழும், இத அது சாப்பிடும், அத இது சாப்பிடும், நம்ப முடியாத மாதிரி இருக்கு எனக்கு. எங்க வீட்டுல நாங்க லவ் பேர்ட்ஸ் வளர்க்கிறோம், அது குஞ்சு பொறிக்கும். ஒரு தடவை நாங்க என்ன பண்ணோம், அதை வெளியில தூக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஒரு நாள் வச்சோம், ரெண்டு நாள் வச்சோம், மூணாம் நாள் என்னன்னு சரிங்களா, கழுகுல ஒரு வகை பேரு வள்ளூருன்னு பேருக்கேன். அந்த வள்ளூரு இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இத்தனைக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியாலயே அது கிடையாது. அந்த வள்ளூரு சட்டுன்னு வந்து இந்த கூட்டுக்குள்ள கூட்டு மேல உட்காந்துச்சுக்க. நான் நின்னு பாத்துட்டு இருக்கேன், என்ன இவ்வளவு பெருசு வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன்ல. நான் நினைச்சு பாக்குறதுக்குள்ள தன்னுடைய கூர்மையான இதை உள்ள விட்டு அந்த குருவியினுடைய கழுத்தை அப்படியே இது பண்ணி மடக்கி கொண்டு போயிருச்சுக்கேன். பாக்கி குருவெல்லாம் பயத்துல படுத்து கிடக்குது. அப்பதான் தெரியுது இயற்கை அதனவனுடைய சமன்பாட்டுக்கு உரிய அளவுக்கு ஒன்றை உண்டாக்குகிறது, ஒன்றை அழிக்கிறது. இது இயல்புதான். இயற்கைய உத்து பார்க்க பழகணும்னா அரிய அரிய செய்திகள் கிடைக்குங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

மாலை பொழுதின் வணக்கம் நேயர்களே. சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல. சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்ததே சிக்கனம். அதனால் சிக்கனத்தை அதன் அளவோடும் அழகோடும் மேற்கொள்வோம் என கூறி இப்பொழுது பூக்கிறது கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியோடு மகேஸ்வரி.

0: கொண்டாட்ட மெட்டுக்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள். சொல்லும் நேரம் மாலை 6:19 நிமிடம்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

நேரம் மாலை 6:21 கதம மலர்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்றிரவு 8 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி வரப்போகுதுங்க. இன்றைய நிகழ்ச்சியோட 2 விளையாட்டுகள் என்னன்னா, சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். கேட்டுட்டு இருக்க நேயர்கள்லாம் 8 இப்பெல்லாம் வந்து பிள்ளைங்கள்லாம் ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பீங்க. கரெக்டாக 8 அப்படியே லைனை பிடிச்சி கொடுத்துருங்க, அவங்க பேசுறத விளையாடுறத கேட்டு நீங்க ரசிங்க. இப்ப இருந்தே கூட கொஞ்சம் பயிற்சி கொடுத்தீங்கன்னா அவங்களும் பதட்டம் இல்லாம அந்த நிகழ்ச்சியில வந்து விளையாண்டு போவாங்க, ஜெயிச்சுட்டு போவாங்க. இளமை பேசுகிறது இன்றிரவு 8:00.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

நேயர்களே, நாளை பகல் 12 மணிக்கு வர இருக்கு பண்பலை படைப்பாளிகள். கடிதம் எழுதியிருக்கவங்கலாம், அப்படியே கவிதையை படைச்சு வடிச்சு அனுப்பிச்சிருக்கவங்கலாம் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க. ரொம்ப படைப்பாளிகள்லாம் என்னென்ன கவிதையெல்லாம் என்னென்ன தலைப்புல எழுதியிருப்பாங்க அப்படிங்கறத கேட்டு ரசிக்கிறதுக்காகவும் நம்ம நேயர்கள்லாம் காத்துட்டு இருப்பீங்க. மறக்காம கேளுங்க, நாளை பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். இன்றிரவு 9 மணிக்கு கொடைத்தன்றல் வேறு வரப்போகுது. இன்றைக்கு எந்த படைப்போட வரப்போகுது, என்ன சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டே இருக்கோம். அதோட இப்போ ஒரு மாவட்ட நேயரும் கூட காத்துட்டு இருப்பாங்க, என்ன அப்படின்னா நினைவே சுகம் வந்து எந்த மாவட்ட நேயர்களுக்காக அப்படின்னு கூட காத்துட்டு இருப்போம் இல்லையா. இன்னைக்கு வந்து திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காகத்தான். சரி, இப்போ நம்ம காத்திருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால், சென்னையிலிருந்து தமிழ் செய்தி அறிக்கை வரப்போகுது, காத்துட்டு இருக்கலாமா?

தலைப்புச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள்

0: அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெற உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வருகின்ற 16/6/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய், தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரம் தாவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள் ளதாகவும் கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: இப்ப இருக்குது ரெண்டு சைடுல எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு, இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாமே வந்துடும். இப்ப இருக்குது அரைவலும் டிபார்ச்சரும் எல்லாமே சேர்ந்த டிபார்ச்சர் ஆயிடும், தனியா அரைவல் வந்துடும். சலத்துக்கு ஏப்ரல் தான் பரையுது, அந்த ஏப்ரல் 2 பிளைட்டுக்கு தான் இருந்தது. இப்ப 2 அடிஷனலா 4 ஆகி அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு

0: ஆச்சு, இன்னும் ஆப்ரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசி பெர்மிஷன் கிட்டி கழிஞ்சா நாலுலேயும் இந்த மருந்து நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட்வார்ட்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதில் இப்போ 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கரில் இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 360 crore சாங்ஷன் ஆயிருக்கு.
1: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
2: என் பேர் லென்ஸ்நாயக் மீனாட்சி சுந்தரம், நான் இந்தியன் ஆர்மியில டூட்டி பார்க்குறேன். காமேகவுண்டன் பட்டில் இருக்க மேக்சிமம் வேலை பார்க்கறது ராணுவத்திலையும் போலீஸ்லையும் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதில் தான் நாங்கள் ராணுவத்தை சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு சார். பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்காங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் ஊருக்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீஃப் பிரிவு கமாண்டராக இருக்க தீவிரவாதி பிடிக்கிறது எங்கள் குறிக்கோளாகவே இருந்துச்சு. அதுக்காண்டி எங்கள் உயிரவே தியாகம் பண்ண கூட தயாராக இருந்தோம். வருங்காலத்தில் ராணுவத்தில் சேர்கிற இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து என்ஜிசி என்எஸ்எஸ்ஸு இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜில் போய் என்ஜிசியில் சேரணும். அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி இது எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் அந்த 21 வயசுக்குள்ளே நம்ம எப்படியாவது சேரணும்னு நினைச்சா கண்டிப்பாக சென்று.
1: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசி மில்லியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: செல்லும் நேரம் மாலை 6:40. இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு.

0: காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருமக்களுக்காக கோடை பண்பலை 100.8 கதம்ப மலர்களில் இப்பொழுது நாம் கேட்கலாம் பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தட.
1: வணக்கம் நேர்களே.
2: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
1: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
3: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன
4: என்று தக்காளியில் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.
5: வணக்கம் வேளாண் பெருமக்களே. எனது பெயர் முனைவர் கோ. சதீஷ், இணை பேராசிரியர் தோட்டக்கலை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், பல அறிவியல் துறை, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், பெரியகுளம். நான் தற்போது உங்களிடம் தக்காளியில் சீர்மிகு சாகுபடி முறைகளை பற்றி பேச இருக்கிறேன். விதைத்த 10 முதல் 20 நாட்களில் 1.6 கிலோ கார்போஃபிரான் உருணை மருந்தினை மண்ணுடன் கலந்து உடனே நீர் ஊற்ற வேண்டும். இவ்வாறு செய்தால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன் மற்றும் அஸ்வினி ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதோடு அவற்றினால் பரப்பப்படும் நச்சுயிரி நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். விதைகள் விதைத்த 25 முதல் 30 நாட்களில் நாற்றுகள் நட செய்ய தயாராக உள்ளன. நடவு செய்ய வயல் தயாரிப்பு மற்றும் முன்செய் நேர்த்தி, அதாவது நடவு செய்யும் நிலத்தை 3 முதல் 4 தடவை நன்கு உழவு செய்ய வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 20 முதல் 25 டன்

0: அதை மக்கிய தொழு உரத்தினை அல்லது கம்போஸ்ட் இட்டு மண்ணுடன் கலக்க செய்ய வேண்டும். பின்பு 60 சென்டிமீட்டர் இடைவெளிகளில் பார்கள் அமைத்து வசதியான அளவில் வாய்க்கால் வரப்புகளை அமைத்து கொள்ள வேண்டும். உர மேலாண்மை பற்றி பார்ப்போம். ஹெக்டருக்கு 25 கிலோ தலை, 100 கிலோ மணிச்சத்து மற்றும் 50 கிலோ சாம்பல் சத்துடன் இட வேண்டும். இதற்கு 165 கிலோ யூரியா, 625 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 80 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் ஆகிய உரங்களை கலந்து பார்களில் ஒரு உரம் இட்டு மண்ணுடன் கிளறி கலந்துவிட வேண்டும். அடி உரமுடன் நடுவதற்கு முன் ஹெக்டருக்கு 1 லிட்டர் ஃப்ளூக்ளோரலின் என்ற களைக்கொல்லியை நீரில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் மண்ணில் ஒரே சீராக பின்னோக்கி தெளிக்க வேண்டும். பின்பு நீர் பாய்ச்சி நாற்றுகளை 1 குத்து 2 நாற்றுகள் விதம் பார்களில் உரமிட்ட பக்கத்தில் நடவு செய்ய வேண்டும். இடைவெளி பற்றி பார்ப்போம். அதாவது கோ1 ரகத்திற்கு 60x45 சென்டிமீட்டரும் கோ2 மற்றும் PKM1 ரகத்திற்கு 60 சென்டிமீட்டரும் கோ3 ரகத்திற்கு 60x80 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். நீர்ப்பாசனத்தை பற்றி பார்ப்போம். நடவு செய்த 3ஆம் நாளில் உயிர் தண்ணி கட்ட வேண்டும். அதற்கு பின்னர் 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். பின்சை நேர்த்தி மற்றும் மேலுரமிடுதல். நடவு செய்த 30 முதல் 35 நாட்களில் களையெடுத்து பின் மேலுரமிட்டு மண் அணைக்க வேண்டும். அடி உரமாக அளித்த தலைச்சத்தின் அளவு மேலுரமாக அளிக்க வேண்டும். பயிர் பூஸ்டர். அடுத்ததாக மகசூலை அதிகரிப்பதற்காக ட்ரைகாண்டனால் என்ற உயிர் ஊக்கியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி லிட்டர் விதம் நல்ல தண்ணீரில் கலந்து நடவு செய்ய 60 நாட்களுக்கு பின் ஒரு முறை பூக்கும் பருவத்திலும் ஒரு முறையும் கைத்தெளிப்பான் கொண்டு மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. தக்காளியை தாக்கும் பூச்சிகள் அதிக அளவிலான காய் துளைப்பான் சேதத்தை உண்டாக்குகிறது. இதனை ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். இனக்கவர்ச்சி பொறியினை 1 ஹெக்டேருக்கு 12 வீதம் வைப்பதன் மூலம் பெண் பூச்சியினை கவர்ந்து இதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். 2வதாக தக்காளி நாற்றுகளை நடவு செய்யும் போதே 40 வயதுடைய கேந்தி அதாவது செண்டுமல்லி செடிகளை 60 வரிசைக்கு தக்காளி செடிகளுக்கு 1 வரிசை அளவிற்கு நடவு செய்ய வேண்டும். 3வதாக வளர்ந்த புழுக்களையும் தாக்கப்பட்ட பழங்களையும் பொறுக்கி அழிக்க வேண்டும். ட்ரைகோகிராமா என்ற ஒட்டுண்ணியை 8 cc அதாவது 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் 1 வார இடைவெளியில் 4 முறை விடுதல் இந்த ட்ரைகோகிராமாவை. அடுத்ததாக பூச்சிக்கொல்லியான ப்ளூ பெண்டினைல் அதாவது 7.5 கிராம் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தக்காளி இலைப்பேன் தாக்குதல் மூலம் பரவும் குத்துக்கருகள் நச்சுயிரை நோயால் அதிகம் பாதிக்கப்படுகிறது. இலைகளின் அடிப்பகுதியில் நரம்புகள் அதாவது ஊதா நிறமடைந்து பின்னர் புள்ளிகள் தோன்றி காய் தொங்குகின்றன. முற்றிய நிலையில் முழு செடியும் வாடி விடுகிறது. இலைப்பேன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த நோய் பரவாமல் ஓரளவு தடுக்கலாம். இதற்கு ஃபியூரோடான் குருணை மருந்தை நாற்றாங்காலில் இடுவதோடு நிறுத்தி விடாமல் நடவு வயலிலும் நாற்று நட்ட 15ஆம் நாள் ஒரு முறை மற்றும் 30ஆம் நாள் ஒரு முறை என ஒவ்வொரு முறையும் ஹெக்டருக்கு 7 கிலோ என்ற அளவில் செடியின் தூரிலிருந்து 5 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு துளையிட்டு அதில் ஒரு சிட்டிகை என்ற அளவில் இட்டு மூடி நீர் பாய்ச்ச வேண்டும். அடுத்ததாக இலைச்சுருட்டு என்னும் மற்றொரு நச்சுயிரி நோயை வெள்ளை ஈகளால் பரப்புகின்றன. வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த 2.5 வேப்ப எண்ணெய் அதாவது 2 மில்லி லிட்டர் ஆகிய அளவிற்கு 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்டர்னேரியா இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த டைத்தேன் M45 அல்லது குளோர்பைரிபாஸ் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்ததாக அறுவரை மற்றும் மகசூல். ஹெக்டருக்கு 35 டன் வரை மகசூல் கிடைக்கும். தக்காளி செடியில் இருக்கும் போதே செங்காய் பழத்தில் அதாவது காய்களின் மேற்பரப்பு கால் பகுதி பழுக்க தொடங்கியவுடன் பறிக்கப்பட்டு கூடைகளில் அடுக்கப்பட்டு கட்டி வெளியிடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. அதாவது உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்ய வேண்டும் என்றால் நன்கு பழுத்த பின் அறுவடை செய்யலாம். இதுவரை தக்காளி சீர்மிகு சாகுபடி முறைகளை பற்றி கேட்டிருப்பீர்கள். இந்த விவசாயிகள் கேட்டு பணியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை தக்காளியில் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.
3: தக்காளி சாகுபடியை

இற இசையில் அரும்பி என் இசையில் மலர்ந்து மனம் பரப்பி நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் இளமை பேசுகிறதில் சந்திப்போம். அதுவரை எதை இழந்தீர்கள் என்பதல்ல முக்கியம், என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

இனிய வணக்கம் நேயர்களே. பிறந்த நாள் இன்பம் தரும் பொன்னால் சிரிப்புகளை மலரவிட்டு எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றி ஏற்றங்கள் பலவற்றை தந்து நண்பர்கள் பலரின் அன்போடு 27வது உதய விழாவினை முன்னிட்டு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல் நமது நேயர்களின் பங்களிப்பில்.

0: உணவில் வண்ணத்தை ரசிப்பது போல பண்பலையின் நிகழ்ச்சியில் பல் சுவை அறிந்து கொள்ளும் நேயர்களின் பங்களிப்போடு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: எங்கள் அன்பான கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு ஒரே நாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வது தஞ்சாவூர் ஆப்ரகாம் படத்தில் நகர் பக்கம். இதுவும் பாட்டு கேட்கறது பொங்கு போகிற மட்டும் இல்லை, இந்த ஒரு விரிவில் விழுந்து உயிர் பாட்டு இருக்கு. இது அப்படியே செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவுனா அது எங்கள் கோடை பண்பலை தான். கோடை பண்பலை சில பேர் என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்னு கேட்பாங்க, அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நட்ட கையில கொடுத்துட்டு அது எந்த ஒரு இனிப்பா இருக்கும்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியுமோ அதேதான். எல்லாமே அருமையா இருக்கு. நன்றின்ற ஒரு வார்த்தை எடுத்ததே கோடை பண்பலை. அது மட்டும் இல்ல, யாராச்சும் ஒரு சின்ன காரணம் வச்சு கூட சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, உயிரோட்டமே இருக்காது. நன்றின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது எவ்வளவு ஒரு உயிர்ப்பான வார்த்தைங்கிறத கூட பாத்துட்டு இருக்கேன். தஞ்சாவூர் மாவட்ட நிகழ்ச்சி 27ஆம் ஆண்டு உதயம் நல்வாழ்த்துக்கள். தாண்டியும் கொடை பண்புல ஒளிபரப்பிட்டே நினைக்கிறேன். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நல்வாழ்த்து பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளத்துல இருந்து அழகர் கோடானா கோடி நேர்களுக்கும் கோடை பண்பலைக்கு 27ஆவது ஆண்டு வாழ்த்துப்பட்டாலும் வாழ்க்கை
3: அன்புக்கும் இயக்கமும் வந்த தாய் தகப்பனும் போல இருக்க நம்ம கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அறிவு ஊட்டுவதற்கும் அறிவு செய்வதற்கும் இருப்பதால் நம்மளுக்கு கோடை பண்பலைக்கு கோடான கோடி நன்றி. உதய நாள் வாழ்த்துக்கள். திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் சகனத்து பற்றி மருதை.
4: வணக்கம், நான் அரும்புக்கோட்டையிலிருந்து குழந்தை திருசமால் பேசுறேன். என்னை வாழ வைத்த பண்பலைக்கு என் இனிய 27ஆவது ஆண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
5: கோடை பொம்பளை 27ஆவது ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன கவிதையோட, நீங்கள் நீண்ட ஆயுளோட நிறைவாக செல்வத்தை தோண்டி மன நிறைவாக 100 வயதுக்கு கடந்து வாழ்க வளமுடன் என்று மன நிறைவோடு எங்க குடும்பத்து சார்பாகவும் நேர் சார்பாகவும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு உறுதுணையாவும் இருக்குதுங்கக்கா. எங்க கஷ்ட நஷ்ட எல்லாமே பகிர்ந்துகிட்டு எங்க நண்பர்களே கொடுத்து இப்ப எங்க மன நிறைவோட துணிச்சலோட வச்சிருக்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

0: மனசு ஆட்சி நேரம் என்பது வயதுகால பழசு முத்து முத்தம் போடவா வரட்ட புத்தம் புதுசு.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
5: மலையின் மடியில் மகுடமாய் நிற்கும் பண்பலையின் உதய விழாவினை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து தென்றலோடு இணைந்திருக்கிறோம்.
6: வணக்கம். கோடை பண்பலை 100.5. என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், 100.5 என்றாய். வாழ்த்துக்கள் சொல்வது சேலம் இட்டாபுதூர் மலர் ராஜா.
7: பூவின் இதழ் போல உன் புன்னகை மலர இந்த பூந்தோட்டத்துக்கு 27வது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வது ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பலம் சோமசுந்தரம். நன்றி, வணக்கம்.
8: கொடைக்கானல் குளிர்ந்த காற்றோடு இனிய இசையன் தந்து மகிழ்விக்கும் கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதய நாள் விழா வாழ்த்துக்கள் கூறுவது காங்கயம் வீர சோழபுரத்திலிருந்து கணேசன்.
9: கரூர் மாவட்டம் வெங்கநேட்ல இருந்து உலகநாதன் பேசுறீங்க. நமது கோடை பண்பலை 100.5 வானொலி 27ஆம் ஆண்டு உதய விழா காண வருகிறது, வந்து கொண்டு இருக்கிறது. நமது கோடை பண்பலை பற்றி ஒரு சிறு வாழ்த்துக்கள். திங்கள் என்று பாட்டுக்குள் பதிவாய், செவ்வாய் என்று சினிமா கொட்டையை விளக்கி, புதனன்று விடுகதையாய் கலக்கி, வியாழன் என்று பொது அறிவி கேள்வி கேட்டு, வெள்ளி என்று திக்கு முக்காட வைத்து, சனி என்று கலக்கலாய் கலக்கி, ஞாயிறு என்று செப்பக செந்தமிழாம் செந்தமிழில் விளையாடி, கோடான கோடி நேய நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட கோடை பண்பலை 100.5 வானொலிக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
10: திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா. வசந்த விடியலிருந்து இரவு சிறகு வரை காதோறும் தினமும் ஒழித்து கொண்டிருக்கும் நம் கோடை மலை இளைவரசிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள். இது கோடை பண்பலை 100.5 குயிலின் குரலோடு, குளிர்ந்த தென்றலோடு மனம் வருடும் கானங்களை தரும் கோடை பண்பலை 100.5 உதய விழா சிறப்பு வாழ்த்து தென்றல்.
6: அதாவது பண்பலை என்பது தனிமையில் நாங்க வீட்டுல இருக்கும் போது எங்களுக்கு ஒரு தோழியாவும் அப்பாவோ அம்மாவாவும் சகோதரனாவும் எங்களுக்கு துணையா இருக்கிற ஒரு பண்பலைக்கு 7வது பிறந்த நாள் வருகிறது. கனிந்த மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை கூறுவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பட்டிலிருந்து விஜயலட்சுமி மதிவான்.
7: நான் திருப்பூர் மாவட்டம் புறணிக்கல்பட்டியில் இருந்து கஸ்தூரி பேசுகிறேன். பலசரக்கு மளிகை கடை எங்கள் கோடை பண்பலை. இந்த பண்பலையிலிருந்து நாம நிறைய பாடம் கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குங்க. நல்ல அருமையான நிகழ்ச்சி.

0: எல்லாம் போடுறீங்க. இப்ப 76வது வயது தாண்டி 77வது அகவையில அடியெடுத்து வைக்கக்கூடிய எங்கள் கோடை பண்பலைக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு வணக்கம், நன்றி.
1: வணக்கம். 27வது வாழ்த்துக்களுடன் திருப்பூர் மாவட்டம் அவினாசி இந்து பிரபு தேவி. 91வது ஆண்டில் ஆகாசவாணியில் நமது கோடை பண்பலை, 27வது ஆண்டில் தமிழகம், கேரளா மற்றும் 27 மாவட்டத்திற்கு மேல் மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் நமது கோடை பண்பலைக்கு 27வது ஆண்டு உதய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிகழ்ச்சியானும் அருமை. அதற்கு உதாரணமாக தேடி வரும் பண்பல் நிகழ்ச்சியை எடுத்துக் கொள்ளலாம். எங்கள் ஊர்களுக்கு ஓடி வந்து எங்களை தேடி வந்து எங்களின் உள்ளங்களில் உள்ள கருத்துக்களை அனைத்து இல்லங்களிலும் வானொலியில் ஒலுக்கி செய்வது அருமையான நிகழ்ச்சி. அதுபோல ஞாயிற்றுக்கிழமை செப்புக செந்தமிழ் என்னும் நிகழ்ச்சி சொல்லலாம். நாம் தமிழில் வார்த்தைகளை நமக்கே தெரிந்து நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ் வார்த்தைகளை அனைத்தையும் நாம் மறந்துவிட்டோம். அதை ஞாபகப்படுத்தும் நிகழ்ச்சியாக உள்ளது செப்புக செந்தமிழ். கோடை பண்பல் நிகழ்ச்சி அனைத்தும் அருமை. கோடை பண்பலையாண்டு வரும் 28வது ஆண்டு உதய விழாவில் 27 மாவட்டங்கள் அல்ல, 50 மாவட்டங்கள், அதாவது தமிழகம் நமது அருகில் உள்ள மாநிலங்களிலும் சேர்த்து மொத்தம் 50 மாவட்டங்களை ஓங்கி ஒலிக்க நமது கோடை பண்பலை பொறுப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் 27வது ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுவது திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய். நன்றி, வணக்கம், வாழ்க.
2: வணக்கம். கோடை பண்பலை. நேற்றைய குழந்தை இன்றைய குமரி, நாளைய மலைகளின் இளவரசி, எப்பொழுதும் எங்கள் இளவரசி. கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா காணும் எங்கள் இளவரசி கோடை பண்பலைக்கு உதய நாள் வாழ்த்துக்களை சொல்வது அன்றைய நண்பர்கள் பெயிண்டர், இன்றைய குரு தங்கவேலு, பெயிண்டர் தங்கவேல். உங்களிடம் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆரம்ப காலத்தில் குறிஞ்சி தென்றலாயிருந்து இன்றைய காலத்தில் கொடை தென்றலாகிய கோடை பண்பலை மென்மேலும் வாழ்க வாழ்க என வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி. குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டம்.
3: வணக்கம். என் இனிய கொடைக்கானல் பண்பலை 100.5 26 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து 27வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் என் உயிரினும் மேலான கோடை பண்பலை 100.5 27வது ஆண்டு உதய நாள் நல்வாழ்த்துக்கள். நாள்தோறும் எங்களுக்கு ஒரு ஆசானாக நல்வழிப்படுத்தி நடத்தி செல்லும் எங்கள் இதய பண்பலையே நீ 1000 ஆண்டு தொடர்ந்திட வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என்றும் கோடை பண்பலை 100.5 அபிமான நேயர், ஈரோடு மாவட்டம் ஓடையக்காட்டூர் ராமசாமி. நன்றி, வணக்கம்.
4: காற்றலையில் கலந்து கவிதை பாடும் என் இனிய பொக்கிசமே, இனிய இசையை அள்ளித்தரும் அமுத சுரபியே, அச்சய பாத்திரமே, அனைவர் வாழ்விலும் ஒளியேற்றும் கலங்கரை விளக்கே, செவியில் நுழைந்து இதயம் வருடும் தெவிட்டாத தெல்லமுதே, அனைத்து நேயர் உறவுகளையும் அன்பால் இணைத்திட்ட அதிசயமே, 27வது அகவையில் அடியெடுத்து வைக்கும் அற்புதமே, சுகம் தரும் சுகந்தமே, கோடை பண்பலையே 100.5 இன்னும் நீ பல பல சாதனைகளை படைத்து மேன்மேலும் சிறந்து விளங்க வாழ்த்தும் அன்பு இதயங்கள். சேலம் மாவட்டம், மேட்டூர் வட்டம், ஐயம்புதூர், ரா கலைச்செல்வி, ராஜேந்திரன் குடும்பத்தினர்கள்.

0: மலர்கள் சிரிக்கும் தோட்டத்திலே மனதை மகிழ்விக்கும் குழந்தை போல நம்மை மகிழ்விக்கும் கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வணக்கம். கோடை விருதுநகர் மாவட்டம் பாதவணக்கம் அழகர்சாமி ஆலய ஆலயம் மணிக்குதல் திருந்திய உச்சரிப்பு புதலின் வசீகரம் ஒருமுறை கேட்டவரை மறுபடி எப்போது கேட்போம் என தாபப்பட வைக்கும் கோடை பண்பலை இடைவிழா வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
2: கோடை பண்பலைக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கம். நான் 20 ஆண்டுகாலமாக பண்பலையை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் கல்வி அறிவு இல்லாதவன், புரியாதவன், தெரியாதவன், அறியாதவன். அந்த நிலைமையில் இருந்து இப்போது மீண்டு அகர முதல்ல எழுத்தெல்லாம் அறிய வைத்த தேவி என்று சொல்லும் அளவிற்கு பண்பலை எனக்கு அறிவையும் பழக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கின்றது. அந்த அளவுக்கு பண்பலை எனக்கு பற்றுதலும் பாசமும் அதிகமும். ஆகவே பண்பலையோடு என்று மிணிந்தே இருக்கின்றேன். பண்பலை 26 27 முதல் நாள் காணும் என்னும் பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும்
3: தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: பிடித்த பண்பலை கோடை பண்பலை, அனைவரும் ரசிக்கக்கூடிய பண்பலை நமது கோடை பண்பலை, அன்பு பண்பலை கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு இனிய உதய விழா நல்வாழ்த்துகள். புவனேஸ்வரி ரங்கராஜ், கரூர். நன்றி.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன். 27ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நம் கோடை பண்பலைக்கு கோடான

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மழை வந்து மண்ணை நனைக்க, மனம் வீசும் நிலம் போல நேயர்கள் மனதை ஆட்கொண்டு இன்பமடை செய்யும் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவினை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
4: திண்டுக்கல் மாவட்டம் தாடிகம்ல இருந்து சௌந்தர்யா பேசுறேன். 27வது உதய விழாவை கொண்டாடும் கோடை பண்பலைக்கு உதய வாழ்த்துக்கள்.
5: ஆண்டிபட்டில இருந்து சிவகுமாரி பேசுறேன். அருளால் உதித்து சுகமான வசந்தத்துடன் மனதை வானவில்லாக்கி வரலாற்று தகவல்களுடன் ஒளி உலா வந்து மகளிரை போற்றி நெஞ்சம் நிறைந்து உயிரில் கலந்து வண்ணமாய் செவ்வானமாய் ஒளியேற்றி அஞ்சலாய் இளமை தின்றலாய் மனதை சிறகடித்த கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.
6: தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வடகிரும்பூர் மாணிக்கவாசகம் பேசுறேன். கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் வாழ்த்துவோம், நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்துவோம், உலக மக்களும் வாழ்த்துவோம். வீடோடி வாழ்க, எல்லாரும் நலம் பெற்று எல்லா செல்வம் கிடைக்கணும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், எல்லாம் பெற்று கடவுள் வரலால் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். கொடைக்கானல், கொடைக்கானல் வெள்ளி அருவி, கொடைக்கானல் ஏறி அகல வரைக்கும் நான் ஒரு நேரம் வந்திருக்கேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாம் சுற்றுலாத்தலம், அது நல்ல செல்வ செழிப்பான இடம். வாழ்த்து தெரிவிக்கிறோம். கோடை பண்பலைக்கு வணக்கம், நன்றி.
7: 27வது அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள், வணக்கங்கள், பாராட்டுக்கள். நான் திண்டுக்கல் மாவட்டம் ரெங்கப்ப நாயக்கன்பட்டியிலிருந்து கஜலட்சுமி பேசுகிறேன். நான் ஒரு நாள் கூட கோடை பண்பலைக்கு வந்ததில்லை. நான் நன்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்து கோடை பண்பலை நான் ஒரு நேயராக இருக்கிறேன். நன்றிகள், வாழ்த்துக்கள்.
8: மாவட்டம் திருத்தங்கல்ல இருந்து கனலட்சுமி பேசுறேன். நாங்க ஏழுமல்ல இருந்து எல்லா நிகழ்ச்சியும் கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் எங்களுக்கு பிடிக்கும். கோடை பண்பலைக்கு 27வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: இசை வேகம் 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதொடு ராகம், நாளை அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. காலை 9 மணிக்கு வானவில், நாளை குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது வறுமையினாலா கட்டாயத்தினாலா, விவாதம் என்ற வானவிலாக. நாளை முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளை ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் ஆலமரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் லிங்க் ரோடு ஜெயசேகர் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்துரிகை. நாளை கலக்கல் கேள்வியாக. இரவு 7 மணிக்கு பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்து அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களுடன் தங்கள் அன்புடன்.

0: மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய நிகழ்ச்சியின் இரண்டு விளையாட்டுகள் பஞ்சதந்திரம், தை தை தத்தை. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நாளை அழைக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை. கவி இசையின் சொந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில்.
1: நதி ஒரு கதை சொல்வது போல பண்பலை அலைவரிசை இசைப்பாடி கதை சொல்லி காற்றோடு கலந்து வாழ்வோடு பயணித்து மனதை இதமாக்கி நம்மை மகிழ்விக்கும் கோடை பண்பலையின் சிறப்பு வாழ்த்து தென்றலை கேட்டரசித்தோம். மீண்டும் சிறப்பு வாழ்த்து தென்றல் இடம்பெறும் திங்கள் இரவு 7 மணிக்கு.

நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல். மீண்டும் கேட்கலாம் திங்கள் இரவு 7 மணிக்கு. அதற்கான ஒளிப்பதிவு திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். தொடர்வது இளமை பேசுகிறது. முன்பாய் வருகிறது செய்தியறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்தும் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார்.

தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றஞ்சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள் தவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிலோ மிலானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவெனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுதா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரித்தம் சங்வான் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமக்க முடியாத பெரிய சுமையாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிஞர் பெர்னார்ட் ஷா. ஆனா மாணவ பருவத்தினருக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் அதிகமான மகிழ்ச்சியோடு இருந்த நாட்கள் எது அப்படின்னு கேட்டால் பெரும்பாலானவங்க இந்த பருவம்தான் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மாணவ பருவம்தான் சொல்லுவோம். அதனால் படிப்போடு சேர்த்து குறும்புகள், விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள்னு இந்த காலத்தை ரொம்ப வண்ணமயமாக என்ஜாய் பண்ணி வாழுங்க அப்படின்னு அன்போடு சொல்லி வரவேற்கிறது கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது. இரண்டு விளையாட்டுகள் மாணவ செல்வங்களே உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஒன்னு சொலவடை, இன்னொன்னு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். சொலவடைனா பழமொழி இருக்கு இல்லையா, அதை நாங்க மாத்தி சொல்லுவோம், அதை நீங்க சரியா ஒன்று சேர்த்து கண்டுபிடிச்சு சொல்லணும். பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்னா ஒரு தலைப்பு கொடுப்போம், அந்த தலைப்பை ஒட்டி நீங்க பேசணும், தலைப்பை மட்டும் சொல்லிடக்கூடாது. இதுதான் விளையாட்டு. வாங்க, இதுவரையில நம்ம பண்பலையில பேசவே இல்லை அப்படின்னு

சொல்கிறவங்க 24 24 24, வழக்கமாக பேசிகிட்டு இருக்கவங்க 24 24 29, முன் இணைப்புக்கு 04 54 2. நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
3: இரவு 8:13 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இப்போட நம்ம கிட்ட சொலவடை விளையாட்டு விளையாடுறதுக்காக இனிப்பிலார் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: தேனில இருந்து ஹரிணி பேசுறேன் மேம்.
3: ஹரிணி?
4: ஆமா மேம்.
3: நாம இதுக்கு மட்டும் பேசிருக்கோம்ல?
4: ஆமா மேம்.
3: சரிங்க சரிங்க. ஹரிணி சாப்பிட்டீங்களா? வாய்ந்தது பேனாமுனை வலிமை கத்தி முனையை விட.
4: கத்தி முனையை விட பேனாமுனை
3: கத்தியால ஏற்படுற அது குத்துனா வலிக்கும். ஆனா பேனாவில் எழுதின சில விஷயங்கள்லாம் வந்து அப்படியே, இப்ப ஒரு சிறுகதையோ ஒரு சோகமான ஒரு கதையெல்லாம் படிச்சிட்டோம்னா அப்படியே மனசு எப்படி இருக்கும்? அப்படி கனத்து போயிரும் இல்லையா? அது வந்து உடலுக்கு தான் வந்து வலியை கொடுக்கும், இது மனசுக்கு வலிமையை கொடுக்கும். நிறைய புரட்சிகரமான விஷயங்கள் எல்லாமே இதுல இருந்து பிறக்கக்கூடியது இந்த பேனாவால. உலகத்தையே எழுதுகோளால் வந்து உலகையே மாற்றக்கூடிய வலிமை இந்த பேனா எழுதுகோளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை இந்த எழுதுகோள் மூலயமா தான் அதோட பிறப்பிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா ஹரிணி?
4: ஆமாம்.
3: கத்தி முனையை விட பேனா முனை வலிமை வாய்ந்தது அப்படின்னு. சமூக சீர்திருத்தத்துக்கு பேனா எழுதுகோள் தான் பெரிய பலமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக சொன்ன உடனே கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹரிணி கிட்ட பேசினது. ஹரிணி பாடு, அன்னைக்கு மேகம் கருக்குதுன்னு பாடுங்க. இன்னைக்கு ஏதாவது பாட்டு பாடுறீங்களா?
4: சரி பாடுறேன் மேம்.
3: என்ன பாட்டு பாடுறீங்க? பாடுங்க கேக்குறோம்.
4: ஏ மஞ்ச பலூனு நீ சூப்பர் பலூனு, ஏ பாடி கூலிங் வாட்டர் மெலனு, நீ பியூட்டி பப்புனு நான் போட்டை போலுனு, ஏ ஒன்னால என் லைஃப் சொல்லுங்கன்னு.
3: ரைம்ஸ்மாவே மாறிடுச்சு இந்த பாட்டுலாம். சரி என்ன பண்றது, இப்பெல்லாம் அர்த்தமே புரிய மாட்டேங்குதாராலும் கூட இந்த டியூனுக்காண்டி பாடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்க ஹரிணி, இணைப்பில் வந்ததுங்க, ரொம்ப அழகாவும் விளையாண்டீங்க. பாடல் வருது, கேட்கலாமா? நன்றிமா.
4: நன்றி மேம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: மற்றும் அக்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.

0: கிளி வந்து சொல்லவிடையே ரொம்ப அருமையாக விளையாண்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்ததாக பட்டம் படாமலும் தொட்டம் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக 8:22 இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க? வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் கா.
0: வணக்கம் தம்பி, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் சொத்தியம்பட்டத்திலிருந்து வரதரேந்து ஏ கிருஷ்ணன் பேசுறீங்கக்கா.
0: இதான் முதன்முறையா கிருஷ்ணன்? என்ன படிக்கிறீங்க? விளையாட்டு சொல்லுங்க.

0: கிருஷ்ணன், அதுல என்னென்னலாம் இருக்கும்?
1: மக்கள் பயணிக்கும் ஒரு வாகனம்,
0: அருமை. அப்புறம் அப்புறம் பஸ்ல போனதே இல்லையா?
1: ஆமாங்கா, கண்டுபிடிக்க முடியல.
0: கண்டுபிடிக்க முடியலையா? வேற என்னென்னலாம் இருக்கும் பொதுவா அதுல? ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கேட்டிருக்கே. சரி, முதன் முறையிலயா பேசுறீங்க அப்படின்னு. அதாவது பஸ்ல என்னென்னலாம் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பஸ் உருவாக்குறாங்க, அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்துறோம், அதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தான் நீங்க இந்த நிகழ்ச்சியில சொல்லணும். கிருஷ்ணா, நான் பேசுறது கேக்குதா? கண்டுபிடிக்க முடியலையா? என்ன வாங்கணும் நம்ம? பஸ்ல ஏறணும்னா என்ன வாங்குவோம் பொதுவா? அத குடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அதை இயக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. சரி, அதை யார் குடுப்பாங்க? அதை யார் குடுப்பாங்க நம்ம கையில?
1: பயணச்சீட்டு குடுப்பாங்கக்கா.
0: சரிப்பா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்படியா?
1: ஆமாங்கா, மாப்பிள ஒரு தடவை சொல்லுங்க.
0: அது மட்டும் கேக்குது. சரி, அதை யார் ஓட்டுவாங்க? அவங்க யாரு? சரி சரி, பரவாயில்ல. பக்கத்துல வேற சொல்லியும் குடுக்கறாங்க. அப்பா சொல்லி கொடுக்கறாரா? சரிங்க, கிருஷ்ணன் கஷ்டப்பட்டு இனிப்பை பிடிச்சி வந்துருக்கீங்க. சரி,
1: மக்கள் எங்க போனாலும் இந்த வாகனத்துலதான் போயிடணும்.
0: அப்புறம் பஸ்ல என்னென்னலாம் எழுதியிருப்பாங்க? எதை எழுதியிருப்பாங்க?
1: எந்த எந்த எந்தெந்த ஊருக்கு அந்த அந்த வாகனம் போகுமோ அந்தந்த ஊர் பேர்லாம்
0: எழுதியிருப்பாங்க. அப்புறம் முதன் முறையில அதனால கொஞ்சம் தயக்கமா இருக்கீங்க நினைக்கிறேன். பரவாயில்ல கிருஷ்ண, அதுல வந்து நிறைய வெரைட்டில மாடி பஸ் இருக்கு, ஏசி பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மினி பஸ் இருக்கு. சரி, அது பஸ்ல பாட்டெல்லாம்
1: போட்டு,
0: குளிர்சாதன பேருந்துலாம் இருக்கு. பஸ்ல பாட்டெல்லாம் போட்டு வருவாங்க. நம்ம பண்பலையிலும் எஃப்எம் ஓடும். சரி சரிங்க கிருஷ்ணன், அடுத்த முறை இன்னும் சூப்பரா நம்ம விளையாடுறோம். சரியா?
1: ஓகேங்கா.
0: தொடர்ந்து நம்ம பண்பலையை கேளுங்க, நிகழ்ச்சியும் கேளுங்க. நன்றிப்பா இணைப்பில் வந்ததுக்கு.

0: எட்டு மணி 30 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சி செலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாடுவாங்க பண்புலையில பேசாத அறிமுகமான செல்வங்கள் 24 24 24 வழக்கமாக பேசக்கூடியவங்க 24 24 29 முன்னெடுப்புக்கு 0 4 5 4 2. இப்பொழுது யார் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் கானடி ஆத்தான் ராஜா.
0: பேர் என்னப்பா?
1: அன்புமணிக்கா.
0: அன்புமணி, சரி. உங்களுக்கான சொலவடை விளையாட்டை விளையாண்டலாமா?
1: அக்கா உங்கள்கிட்ட சொல்லுங்கக்கா.
0: சொல்லுங்கப்பா.
1: எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்கக்கா.
0: என்னப்பா?
1: எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்கக்கா.
0: சரி,
1: அவங்களுக்காக எஃப்எம் ரேடியோ வாங்கிக்கிட்டா.
0: அப்படியா?
1: நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, நிகழ்ச்சியில பேசுங்க, அப்படிலாம் சொல்லி இருக்கேன்க்கா.
0: ரொம்ப அருமையான விஷயம் பண்ணி இருக்கீங்களே. சரி சரி, ரொம்ப சரி, ரொம்ப சந்தோஷம் அன்புமணி.
1: சரிங்கக்கா.
0: சரி, இப்போ உங்களுக்கான செலவடை சொல்லலாமா?
1: சொல்லலாம்க்கா.
0: உதவுமா செலவிற்கு கண்ட பணம் கனவில்? உதவுமா செலவிற்கு, என்னாச்சு? உதவுமா செலவிற்கு கண்ட பணம் கனவில்?
1: கண்ட பணம் கனவில் உதவுமா சிலருக்கு?
0: இல்ல இல்ல,
1: கனவில்
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: கனவில் கண்ட படம் சிலருக்கு உதவுமா?
0: சிலருக்கு இல்ல, அது செலவுக்கு. அதத்தான் சொல்ல,
1: செலவுக்கு உதவுமா
0: கனவில்? மறுபடியும் சொல்லுங்க முழுசா. அதுதானே வரல, இரு நான் சொல்றேன்.
1: கனவில்
0: உதவுமா செலவிற்கு கண்ட பணம் கனவில்?
1: கனவில் கண்ட பணம் சிலருக்கு உதவுமா?
0: செலவிற்கு, செலவு செய்யறோம்ல, காசை என்ன பண்ணுவோம்? செலவு பண்ணுவோம் இல்லையா? அதுதான் செலவிற்கு உதவுமா?
1: கனவில் கண்ட பணம் செலவுக்கு உதவுமா?
0: கனவுல கண்ட பணம் செலவுக்கு உதவுமா அப்படிங்கறதான் பழமொழி. ஏன் அப்படி சொல்றாங்க அன்புமணி?

0: பதறாம சொல்லுங்க. கனவில் கண்ட பணம் செலவிற்கு உதவுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க்கோட நிப்பாட்டிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்க?
1: கனவில் ஒரு பொய், கனவுல கண்ட பணம் எப்படி செலவு பண்ண முடியும்? உழைச்சாதான் நமக்கு பணம் வரும். உழைக்காம எப்படி பணம் வரும்?
0: கற்பனையிலே இருக்க கூடாது.
1: கனவுலே
0: கனவுல கண்ட பணத்தை கனவுலதான் செலவழிக்க முடியும், நெசத்துல செலவழிக்க முடியாது. நெசத்துல செலவழிக்கணும்னா நம்ம கையில பணம் வேணும். நல்லா சொல்றீங்களே, அருமையா சொல்றீங்களே. அதனாலதான் நீங்க எஃப்எம் ரேடியோ வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரி, ரொம்ப அருமை அன்புமணி. இணைப்புல வந்ததுக்கு சந்தோஷம். தொடர்ந்து நம்ம பண்பலையை கேட்க வைங்க, நீங்களும் கேளுங்க. பாடல் கேட்கலாமா? இப்போ
1: கேட்கலாம்க்கா.
0: நன்றிப்பா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி இன்று முதல்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: நொடியில் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. சரி, இப்ப பட்டுப்படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக யார் எனப்ப காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: முகமது நபீஸ்.
6: முகமது
7: நபீஸ்
6: நசீப். சரி, எங்க இருந்து பேசுறீங்க?
7: கொடைக்கானல். ஆனந்தி.
6: கொடைக்கானல் செகண்ட்.
7: ஆனந்தி செகண்ட்.
6: பக்கத்துல இருந்து தான் பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்கமா முகமத்?
7: 7th கா.
6: 7th. சாப்பிட்டீங்களா?
7: இனிமேலக்கா.
6: சீக்கிரம் சாப்பிட்டுறணும், பேசி முடிச்ச உடனே. நானும் சாப்பிட்டுருக்கணுமே முகமத். சரி, பேசிட்டு நம்ம சாப்பிட்டுலாம். உங்களுக்கு வந்து பட்டுப்படாமலும் தொட்டும் தொடாமலும் அந்த விளையாட்டு என்னன்னா, அக்கா வந்து ஒரு தலைப்பை சொல்லுவேன், அந்த தலைப்பை மட்டும் சொல்லிடாம அந்த தலைப்பை ஊட்டின விஷயங்களை பூரா நீங்க சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம். சரியா?
7: ஆ சரிங்கக்கா.
6: உங்களுக்கு என்ன தலைப்புனா, யானை. யானைய பத்தி நீங்க சொல்லலாம், ஆனா யானைங்கிறத மட்டும் சொல்லிடக்கூடாது. சொல்லுங்க.
7: ரொம்ப பெருசா இருக்கும்.
6: பெருசா இருக்கும். சரி.
7: நீண்ட தும்பி.
6: சரி.
7: பெரிய கொம்பு.
6: தந்த இருக்கும்.
7: என்னப்பா?
6: மனுஷங்களோட
7: பழகக்கூடாதா? பழகக்கூடியது.
6: பழகக்கூடியது. இறக்க சுபம் அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் அப்புறம் அது எப்படி இருக்கும்?
7: மரத்தையே புடிங்க.
6: என்னப்பா?
7: மரத்தையே புடிங்க.

0: பழத்தை இப்படி சாப்பிட்றோம். பலசாலியானது. சரி, அப்புறம் அதுக்கு வேற பேர்லாம் இருக்கும்ல, அதுல ஏதாவது உங்களுக்கு ஒன்று ரெண்டு தெரிஞ்சது இருக்கா? நம்மள படிச்சிருப்போம்ல. தெரியலையா? சரி, அதோட சப்தத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போ புலி அப்படின்னு சொன்னால் உருமோ அப்படின்னு சொல்லுவோம்ல, குயில்னா கூவோம்னு சொல்லுவோம்ல, இது என்ன பண்ணும்? தெரியலையா? சரி சரி சரி, ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவீங்க. எப்படி இருக்கும் யானை? என்ன கலர்ல இருக்கும்?
1: ஒரு மாதிரி பிளாக் கலந்த
0: ஆஷ் கலர்ல இருக்குமா? எங்க பாத்தீங்க அப்படி? எனக்கு தெரிஞ்ச கருப்பா தானே நான் பாத்திருக்கேன். இருக்கா? சரி, ஒரு நாள் வர்றேன், நான் வர்றேன், கூட்டிட்டு போய் காமிக்கிறீங்க எனக்கு, சரியா? அதாவது யானை வந்து கத்துறத பிளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம் வந்து கர்ஜிக்குன்னு சொல்றது மாதிரி யானை வந்து பிளிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் யானையை வந்து களிறு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் யானையை வந்து பிடி, பெண் யானைய பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. வேளம், கறி, பொங்கடி, வாரணம் அப்படின்னு பல வகையான பேர்கள் வந்து யானைக்கு வந்து இருக்கு. இதோட ஆயுட்காலம்னா எவ்வளவு? சராசரி ஒரு 70 வருஷத்துக்கு மேலே வாழுமா. எடைன்னு பார்த்தோம்னா 6000 எடை அவ்வளோ வரைக்குமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல அழகா பெரிய தும்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த தும்பிக்கை வந்து 60-40,000 தசைகள் வந்து இருக்குதான் அந்த தும்பிக்கையில், அதனால தான் அவ்வளோ தடிமனாக இருக்கு. சரியா? இன்னும் நினைவாற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் யானைக்கு. எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம்ல? அது மூளை வந்து 5 கிலோவுக்கு மேல இருக்குமா, 5 கிலோ மூல இருக்குமா. அப்ப எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கும், எவ்வளவு யோசிக்கும் பாருங்க. சரிங்க, முகமது ரொம்ப அருமையா பக்கத்துல இருந்தே பேசுனீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுங்க. இன்னொரு முறை வரும்போது இன்னும் யானையை பத்தி நிறைய நீங்க சொல்லணும் அக்கா கிட்ட, சரியா? சரி, இப்ப யானையை பத்தி பேசிட்டு இப்ப சிங்கம் டான்ஸ் பாட்டு கேட்கலாமா? நன்றிப்பா.

0: This is Singam Dance.
1: நேரம் 8:48 இணைந்திருக்கிறோம். உள்ளமே பேசுகிறது நிகழ்ச்சியோடு செல்வங்கள்லாம் வர்றாங்க, ரொம்ப அருமையாக விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ சொலவடை விளையாட்டு விளையாடுறதுக்காக யார் எடுப்பில் காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: திருச்சி மாவட்டத்தில் இருந்து
1: விட்டு விட்டு வருதே தம்பி.
2: இப்போ கேக்குதா?
1: ஆ, கேக்குது கேக்குது, சொல்லுங்க. பேர் சொல்லுங்க.
2: சுரேஷ்ங்கா.
1: சுரேஷ், என்ன படிக்கிறீங்க சுரேஷ்?
2: 12வது படிக்கிறேன்.
1: 12வது?
2: ஆமாங்கா.
1: சரி, விளையாடலாமா சொலவடை விளையாட்டு?
2: ஆ, விளையாடலாம்க்கா.
1: மனம் கள்ளு.
2: ஆ, சரி.
1: பெற்ற மனம். பிள்ளை பித்து. மனம் கள்ளு, பெற்ற மனம், பிள்ளை பித்து. தெரியலையா? இந்த இந்த பழமொழி வச்சு பாட்டே எழுதியிருக்காங்கப்பா, அடிக்கடிலாம் சொல்லுவாங்க. மனம் கள்ளு, பெற்ற மனம், பிள்ளை பித்து. சுரேஷ், ஏதாவது முயற்சி பண்றீங்களா?
2: தெரியலைங்களேக்கா.
1: இப்போ யாரோட மனசு வந்து ரொம்ப கல் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க, நம்ம என்னதான் பண்ணாலும் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கூட. சரி, ஏதாவது கொஞ்சமாவது கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வச்சாவது முயற்சி பண்ணி வெற்றியடை செய்யலான்னு பார்த்தோம், ஆனாலும் கூட வரல. பரவாயில்ல சுரேஷ், அடுத்த மாதிரி நீங்கள் பேசும்போது நல்லா விளையாடுங்க, சரிங்களா?
2: ஆ, சரிங்களா.
1: நன்றிப்பா.

0: இப்ப அடுத்ததா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சலாம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமலபோட்டிலிருந்து கவின்குமார் பேசுறேங்கக்கா.
0: கவின்குமார்,
1: ஆமாங்கக்கா.
0: கேட்டீங்களா? இப்போ பண்பலை கேட்டுகிட்டே இருக்கீங்களா? ஒரு ஒரு சொலவடை சொன்னேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியல. கேட்கல? ஆ,
1: கேட்கலங்கக்கா, நான் லைன் பிடிச்சிட்டு கேட்க.
0: சரி சரி, மறுபடியும் கூட சொல்கிறேன். மனம் கல்லு
1: இல்லைங்க, எனக்கு இது சொல்லுங்கக்கா.
0: இது மனம் கல்லு பிள்ளை பித்து பெற்ற மனம். கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாத்தி கூட சொல்றேன். மனம் கல்லு பிள்ளை பித்து பெற்ற மனம்.
1: பெற்ற மனம்
0: பெற்ற மனம்
1: பித்து பிள்ளை

0: பெற்ற மனம்
1: பித்து
0: பிள்ளை
1: பிள்ளை மனம்
0: தாயா
1: தாயா.
0: மனம்
1: அதாவது பிள்ளை மனம் கல்லு, பெற்ற மனம் பித்து
0: பிள்ளை மனம்
1: பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு ஒரு சொலவடை இருக்கு.
0: சரிங்கக்கா.
1: சரியா, எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியுதா?
0: நம்ம அம்மா வந்து ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க.
1: சரி,
0: நம்ம என்ன, நம்ம அம்மா வந்து எவ்வளவு இறங்கி போனாங்க, நம்ம அப்படியே நம்ம ஒண்ணு வேணும்னா அப்படியே புடிச்சுக்கோங்க. ரொம்ப கட்டாயத்துல இருப்பாங்க, ஆனா இங்க வாங்கி கொடுத்து சங்கடப்படுவாங்கக்கா. வழங்க பெற்ற மனம் பித்து பிள்ளை தமிழ் கல்லு
1: அவங்க வந்து நம்ம என்ன
0: சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்றேங்க.
1: சரி தங்க, சரி தங்க, நீங்க முயற்சி பண்றீங்கல்ல அதுவே பெரிய விஷயம் தான். நம்ம வந்து விடாப்புடியா இருப்போம், ஒன்று வேணும்னா அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்க ஒரு கொள்கையில இருந்தாலுமே கூட, சரி புள்ள ஆசைப்படுறானே வாங்கித்தான் கொடுப்போமே அப்படின்னு இறங்கி வந்துருவாங்க அப்படின்னு தானே சொல்ல வரீங்க நம்ம
0: ஆமாங்க.
1: கேட்டதுக்காக. சரி, அதாவது பெத்த மனம் பித்துன்னா பிள்ளை மனம் கல்லுன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து அவங்கள மன்னிக்கிறதோ, இல்லை பின்னாடி காலத்தில் பார்க்காம கூட போகிறதும் கூட இந்த காலத்தில் நிகழ்ந்துட்டுருக்கு. ஆனால் அவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. என்ன தான் பண்ணாலும் நம்மளை வந்து அந்த பாசம் நேசம்லாம் குறையாமல் கடைசி வரைக்கும் நம்மளை வந்து காப்பாற்றணும். அவங்களுடைய மனசில் குழந்தைய மாதிரி தான் இப்போ வரைக்கும் எவ்வளோ வயசானாலும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய அன்பெல்லாம் மறந்துடுவோம், கொஞ்சம் சுயநலமாக மாறிடுவோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. அதான் சொல்கிறாங்க, பெத்த மனம் பெத்து, அவங்க மனசு எப்போவுமே பிள்ளைங்களுக்காக இறங்கக்கூடிய ஒரு மனசாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய மனசு அப்படி இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையால் அப்படியே மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க கவின், நிறைவு நேரம் கூட, ஏன்னா 8:55 ஆயிடுச்சு. இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பா, ஓரளவுக்கு கண்டும் பிடிச்சிங்க. நன்றிப்பா, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கக்கா.
1: மகிழ்ச்சி உள்ளங்களோடு மனம் மகிழ்ந்து உரையாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் நினைவே சுகத்தில் சந்திப்போம். அதுவரை அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதி அத்துமீறி நுழைவது வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும்.

0: கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனசரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: ஒரு மணி நேரத்தில் திருவாரூர் மாவட்ட நேயர்களை சந்திக்கவிருக்கிறது நினைவே சுகம். நேரலையில் இணைய திருவாரூர் மாவட்டத்தின் அறிமுக நேயர்கள் வரலாம். 24-24-24 வழக்கமாக பேசக்கூடிய திருவாரூர் மாவட்ட நேயர்கள் வரலாம். 24-24-29 முன் இணைப்பாக 0-4-5-4-2 என இணைத்து 100.5 இனி இருள் போர்த்திய இரவை இனிமை நிறைக்கும் இரவாய் மாற்ற வருகிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல்.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். தென்றல் இன்று யார் பெயரை சுமந்து வருகிறது? இன்று ஒரு பழம்பெரும் நடிகைக்கு, நாட்டிய மங்கைக்கு 94வது பிறந்த தினம். தன்னுடைய 4 வயதிலேயே நாட்டியம் பயிலத் தொடங்கிய நங்கை அவர், தன்னுடைய 10ஆம் வயதில் தன் நடனத்தை மேடையில் அரங்கேற்றியவர். ஏறக்குறைய 64 ஆண்டுகள் நாட்டிய உலகில் புகழோச்சியவர். தன்னுடைய 17வது வயதில் திரை உலகில் நுழைந்து தன்னுடைய நடனத்தின் வழியாக தன் திரைப்படங்களை வெற்றி படங்களாக்கியவர். திருவாங்கூர் சகோதரிகளில் ஒருவர். திரை ரசிகர்கள் இவரை அரசிலங்குமரி, தங்க பதுமை, மங்கையர்கரசி என அவரின் திரைப்பட பெயர்களை சூட்டி பெருமையாக அழைத்தாலும் அவருக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது, நாட்டிய பேரொளி. யார் அந்த நடிகை?

நாட்டிய பேரொளி பத்மினி. அவருக்கு இன்று 94வது பிறந்த தினம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பூஜாபுரம் பகுதியில் திருவாங்கூர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த தங்கப்பன் சரஸ்வதி அம்மாள் தம்பதியருக்கு 1934 ஜூன் மாதம் இதே நாளில் பிறந்தவர்தான் நாட்டிய பேரொளி பத்மினி. பத்மினியின் மூத்த சகோதரி லலிதா, இளைய சகோதரர் சந்திரகுமார், இளைய சகோதரி ராகினி. பத்மினியின் தாயார் சரஸ்வதி அம்மாளிற்கு திருமணமாகும்போது அவருக்கு 13 வயது. ஏறக்குறைய 20 வயதிற்குள்ளாகவே 4 குழந்தைகள். இவ்வளவு சிறிய வயதில் 4 குழந்தைகளை வளர்ப்பது எளிதல்ல. அதனால் வெறும் 15

14 மாத குழந்தையாக இருந்த பத்மினியை தனது அக்காள் கார்த்தியாயினியிடம் ஒப்படைத்திருக்கிறார் சரஸ்வதி அம்மாள். அந்த ஒரு முடிவு இந்திய திரையுலக வரலாற்றையே மாற்றப்போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. கார்த்தியாயினி அம்மாள் வசதி படைத்தவர், அவருக்கு பெண் குழந்தைகள் இல்லை. அதனால் பத்மினியை தன் உயிரை போல வளர்த்தார். கலையின் மீது பேரார்வம் கொண்டவர் கார்த்தியாயினி. வயலின் வாசிப்பதில் கைதேர்ந்தவர். திருவனந்தபுரத்திற்கு வரும் இசை நடன கலைஞர்களை வீட்டிற்கு அழைத்து மரியாதை செய்வது அவருடைய வழக்கம். அப்படித்தான் ஒரு நாள் புகழ்பெற்ற இயக்குனர் சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களது வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஒல்லியான சிறுமி பத்மினியை பார்த்த அவர், இவளுக்கு நடனம் கற்றுக் கொடுங்கள், நன்றாக வருவாள் என்று கார்த்தியாயினியிடம் சொல்ல, அவர் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் பத்மினியின் வாழ்க்கை திசையையே மாற்றியது. கார்த்தியாயினி அம்மாள் உடனே முடிவு செய்தார். திருவாங்கூர் அரண்மனையில் நடன ஆசிரியராக இருந்த கோபிநாத் மாஸ்டரிடம் பத்மினியை சேர்த்தார். பரதநாட்டியம், கதகளி என நாட்டிய கலைக்கான தொடக்க புள்ளி அங்கே இடப்பட்டது. பத்மினியின் மனது என்னவாக இருந்தது?

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களுக்கு இன்று 94வது பிறந்த தினம். கொண்டாடி கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். ஒரு பக்கம் பள்ளிக்கூடம், இன்னொரு பக்கம் நாட்டிய வகுப்பு என பத்மினி தன் பெரியம்மாள் கார்த்தியாயினியிடம் வளர, சில காலங்களில் பத்மினியின் பெற்றோர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டன. வெறும் 22 வயதிலேயே 4 குழந்தைகளின் பொறுப்பை ஏற்றார் சரஸ்வதி அம்மாள். அப்போது மீண்டும் கை கொடுத்தவர் அவரது சகோதரி கார்த்தியாயினி. தங்கை குடும்பத்தை தன்னுடன் தங்க வைத்தார். இதனால் பத்மினி, லலிதா, ராகினி ஆகியோரின் வாழ்க்கையில் கலை இன்னும் ஆழமாக நுழைந்தது. பள்ளி படிப்புடன் பரதநாட்டிய வகுப்புகள், கதகளி பயிற்சிகள், மேடை நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. ஆண்டுதோறும் சென்னை கோகலே ஹால், ரசிகர் ரஞ்சனி சபா போன்ற முக்கிய மேடைகளில் கோபிநாத் மாஸ்டர் நடன நிகழ்ச்சிகளை நடத்துவார். அந்த நிகழ்ச்சிகளில் ராதா கிருஷ்ணர் வேடங்களில் ஆடி ரசிகர்களின் பாராட்டை பெற்றனர் லலிதாவும் பத்மினியும். இடையே விடுமுறை காலங்களில் மும்பையில் கடற்படை கமாண்டராக இருந்த பத்மினியின் மாமா எஸ்பிஎன் நாயரின் வீட்டிற்கு செல்வது அவர்களுக்கு வழக்கமாக இருந்திருக்கிறது. அந்த பயணங்களில் ஒன்றுதான் பத்மினியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. என்ன நடந்தது?

நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களின் 94வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை வானொலி 100.5 கொடைத்தென்ற பள்ளி விடுமுறை காலங்களில் மும்பையில் கடற்படை கமாண்டராக இருந்த பத்மினியின் மாமா எஸ்பிஎன் நாயரின் வீட்டிற்கு செல்வது அவர்களுக்கு வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்படியாக அவர்கள் ஒரு விடுமுறையின் போது மும்பை சென்றிருக்கிறார்கள். பத்மினியின் மாமா வீட்டிற்கு அருகிலேயே குடியேறியிருந்திருக்கிறார் உலக புகழ்பெற்ற நாட்டிய மேதை உதயசங்கர். ஒருநாள் விருந்திற்கு அழைக்கப்பட்ட உதயசங்கர் முன்பு பத்மினியையும் லலிதாவையும் அவருடைய மாமா நடனமாடச் சொல்ல, அவர்களின் திறமையை பார்த்து வியந்த உதயசங்கர் கல்பனா என்ற தனது திரைப்படத்தில் ஏராளமான நடன கலைஞர்கள் தேவைப்படுகிறார்கள், சென்னை ஜெமினி ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடைபெறும், நீங்கள் வரலாம் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த நொடி ஒரு சிறுமியின் கனவு நிஜமாக மாறத் தொடங்கியிருக்கிறது. உதயசங்கரின் அழைப்பை ஏற்று கார்த்தியாயினி அம்மாளும் சரஸ்வதி அம்மாளும் சிறுமிகளான பத்மினி லலிதா ஆகியோரை அழைத்து கொண்டு சென்னை சென்றிருக்கிறார்கள். ஆழ்வார்பேட்டையில் அமைந்திருந்தது கல்பனா அலுவலகம். ஜெமினி ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடைபெற்றது. படப்பிடிப்பிற்கு சென்ற ஒவ்வொரு நாளும் பத்மினிக்கு அது ஒரு கனவு உலகமாக இருந்திருக்கிறது. கல்பனாவில் நடித்த அந்த சிறுமிகளை திரையுலகம் அடையாளம் கண்டுவிட்டது. அவர்களது நடன நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களுக்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வந்து அமர்ந்து ரசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்தான் தயாரிப்பாளரும் இயக்குநருமான எஸ்எம் ஸ்ரீராமுலு நாயுடு. அன்று அவர் கலந்து கொண்ட அந்த நாட்டிய நிகழ்ச்சி பத்மினி அவர்களின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. என்ன நடந்தது?

நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களின் 94வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலையின் கொடைத்தன்றல் லலிதா பத்மினி இருவரது நடன நிகழ்ச்சியை பார்க்க வந்திருந்த தயாரிப்பாளரும் இயக்குனருமான எஸ் எம் ஸ்ரீராமுலு நாயுடு அவர்கள் சரஸ்வதி அம்மாளை சந்தித்து கன்னிகா என்ற புராண படத்தில் சிவன் பார்வதி வேடங்களில் லலிதாவும் பத்மினியும் நடனமாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சரஸ்வதி அம்மாளும் சம்மதம் சொல்லிவிட்டார். அந்த நடனம் திரையுலகில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஒரு விசித்திரமான உண்மை என்னவென்றால், பத்மினி அவர்கள் முதலில் நடித்த திரைப்படம் கல்பனா, ஆனால் திரைக்கு முதலில் வந்த திரைப்படம் கன்னிகா. இப்படியே மெதுவாக பத்மினியின் திரை பயணம் ஆரம்பமானது. அடுத்து வந்தது ஏவிஎம் நிறுவனத்தின் வேதாள உலகம். ஓடாத படங்களை கூட ஓட வைக்கும் மந்திரமாக மாறியது லலிதா பத்மினி என்ற பெயர். தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களை ஒப்பந்தம் செய்ய தொடங்கினார்கள். இந்த காலகட்டத்தில்தான் தமிழ் திரையுலகில் இன்னொரு நட்சத்திரம் வேகமாக உருவாகி கொண்டிருந்தது. அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர்.

நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களுக்கு இன்று 94வது பிறந்த தினம். கொண்டாடி கொண்டு இருக்கிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். தமிழ் திரையுலக வரலாற்றில் பொற்கால ஜோடியாக பேசப்பட்ட ஒரு இணை சிவாஜி கணேசன் பத்மினி. சிவாஜி கணேசன் கதாநாயகனாக அறிமுகமாகும் முன்பே பத்மினி அவர்கள் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருந்தார். இருவரும் முதன்முறையாக இணைந்து நடித்த திரைப்படம் பணம். எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த முதல் திரைப்படம் இதுதான். கவியரசர் கண்ணதாசனின் அண்ணன் ஏ.எல். சீனிவாசன் தயாரித்த இந்த திரைப்படத்தை கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் இயக்கினார். வசனங்களை எழுதியவர் பின்னாளில் தமிழக முதலமைச்சராக உயர்ந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். பராசக்தி திரைப்படத்திற்கு பிறகு சிவாஜி நடித்த திரைப்படம் என்பதாலும் புதிய ஜோடி என்பதாலும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில். படம் வெற்றி பெற்றது. ஆனால் அதைவிட அதிகமாக பேசப்பட்டது சிவாஜி பத்மினி ஜோடி. அதன் பிறகு ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட படங்களில் இந்த ஜோடி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அந்த ஜோடியின் அழகை இந்த பாடல் அழகாய் சொல்லும்.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களுக்கு 94th பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். தமிழ் திரையுலகில் பிரபலமாகிவிட்ட கதாநாயகியாக பத்மினி அவர்கள் வலம் வந்து கொண்டிருந்த காலகட்டம். தமிழ் சினிமாவை தாண்டி தெலுங்கு, இந்தி திரைப்படங்களிலும் அவரது புகழ் பரவத் தொடங்கியது. கல்பனா திரைப்படத்தின் இந்தி வடிவம் முதல் ஏவிஎம் நிறுவனத்தின் பஹார் வரை 25 திரைப்படங்களுக்கு மேல் இந்திய அளவிலான நட்சத்திரமாக உயர்ந்தார். கலை பயணம் உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் அவரது வாழ்க்கையில் இன்னொரு முக்கிய நிகழ்வும் நடந்தது. 1961 மே மாதம் 25 கேரளாவின் புகழ்பெற்ற குருவாயூரப்பன் கோவிலில் நாட்டிய மயில் பத்மினிக்கும் டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு டாக்டர் ராமச்சந்திரன் அவர்கள் மேற்படிப்பிற்காக லண்டன் சென்றார். பின்னர் தம்பதியினர் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி நகரில் குடியேறினார்கள். அங்கு தனியாக மருத்துவமனை தொடங்கினார் ராமச்சந்திரன் அவர்கள். கணவர் மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்க நேரத்தை வீணாக்க விரும்பாத பத்மினி அவர்கள் அமெரிக்காவில் ஒரு நாட்டிய பள்ளியை தொடங்கியிருக்கிறார். எங்கு சென்றாலும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நடனம் அவரை விட்டு பிரியவில்லை. அந்த சமயத்தில் இன்னொரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு, அந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு பிரேம் ஆனந்த் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள்.

நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களின் 94வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடைத்தென்றல். வாழ்க்கை என்ற புத்தகத்தில் அடுத்த பக்கத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை யாராலும் முன்கூட்டியே அறிய முடியாது. அமெரிக்காவின் நியூஜெர்சி நகரிலிருந்து பத்மினி அவர்கள் ஒருமுறை கணவருடன் சென்னை வந்திருந்த போது திரைப்பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவரை சந்தித்தனர். சில கதாபாத்திரங்களை பத்மினி அவர்களால் மட்டுமே நடிக்க முடியும், நீங்கள் மீண்டும் நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அந்த வேண்டுகோளை கணவரிடம் தெரிவித்திருக்கிறார் பத்மினி அவர்கள். கலையின் மீது மனைவிக்கு இருந்த அர்ப்பணிப்பை தெரிந்து வைத்திருந்த டாக்டர் ராமச்சந்திரன் அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு மீண்டும் திரைத்துறைக்கு திரும்பினார் பத்மினி அவர்கள். வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்க

தொடங்கிய அந்த காலகட்டத்தில் பத்மினியின் வாழ்க்கையில் ஒரு புயல் வந்து அனைத்தையும் புரட்டி போட்டது. 1982 செப்டம்பர் மாதம் அன்று வழக்கம் போல மருத்துவ பணிக்காக வெளியே சென்றிருந்த டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு மாரடைப்பு. அவரது வாழ்க்கை பயணத்தின் துணைவராக இருந்த டாக்டர் ராமச்சந்திரன் அவர்கள் பத்மினி அவர்களை விட்டு பிரிந்தார். ஒரு கணத்தில் உலகமே இருண்டு போனதாய் இருந்திருக்கிறது பத்மினி அவர்களுக்கு.

நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களுக்கு இன்று 94வது பிறந்த தினம். கொண்டாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். திரைப்படங்களில் கதாநாயகியாக அறிமுகமான காலகட்டத்திலேயே தாயாரின் மறைவு. அதன் பிறகு புற்றுநோயின் காரணமாக லலிதா ராகினி இருவரது மரணம். அதன் பின் கணவரின் மறைவு. இந்த இழப்புகளுக்கு பிறகு அவர் அமெரிக்காவில் இருக்க விரும்பவில்லை. மீதமுள்ள வாழ்க்கையை இந்தியாவில் கழிக்க முடிவு செய்தார். இந்தியாவிற்கு திரும்பிய சில காலங்களுக்கு பிறகு அவரை சந்திக்க வந்தார் மலையாள திரைப்பட உலகின் பிரபல இயக்குனர் ஃபாசில். பத்மினி அவர்களிடம் அவர் ஒரு பாட்டியின் கதையை சொன்னார். மகள் மீதும் பேத்தியின் மீதும் அளவற்ற பாசம் வைத்திருக்கும் ஒரு பாட்டியின் கதை. அந்த கதாபாத்திரத்தில் பத்மினி அவர்கள் நடிக்க வேண்டும்

என்று விரும்பினார் ஃபாசில். ஆனால் பத்மினி தயங்கினார். அந்த கதாபாத்திரத்தின் ஆழம் பத்மினி அவர்களின் மனதை தொட்டது. இறுதியில் சம்மதித்தார். திரைப்படம் உருவானது. அந்த மலையாள படம் நோக்கெத்தாத தூரத்து கண்ணும் நட்டு. அதே திரைப்படம் தமிழிலும் வந்தது.

அருளி பத்மினி. காலத்தின் இறுதி கட்டத்தில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனது இல்லத்திலேயே அதிக நேரத்தை கழித்தார். 2006 செப்டம்பர் மாதம் 23 ஒரு அரசு விழாவில் கலந்து கொள்ள சர்க்கரை நாற்காலியில் அழைத்து வரப்பட்டார் பத்மினி அவர்கள். அதுதான் அவர் பொதுமக்கள் முன்னிலையில் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி. மறுநாள் இரவு அவருக்கு மாரடைப்பு. அந்த இரவு இந்திய நாட்டிய உலகின் ஒரு பொற்கால அத்தியாயத்தை முடித்து வைத்து விட்டது. பல கோடி ரசிகர்களின் இதயங்களில் வாழ்ந்த அந்த நாட்டிய மயில் தனது இறுதி நடனத்தை முடித்து கொண்டது. அவரது உடல் சென்னை வேளச்சேரியில் நடிகை சோபனாவின் இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை 5 பெற்றிருக்கிறார். 1958 தமிழக அரசின் கலைமாமணி விருது அவருக்கு வழங்கப்பட்டது. மாஸ்கோ இளைஞர் விழாவில் சிறந்த பரதநாட்டிய கலைஞருக்கான விருது அவருக்கு கிடைத்தது. அப்போதைய சோவியத் ஒன்றியம் அவரது நடனத்தை போற்றும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்திருக்கிறது. திருவனந்தபுரத்தில் ஒரு சிறுமியாக தொடங்கிய அந்த பயணம் சென்னையில் நிறைவடைந்திருக்கலாம். ஆனால் கலை உலகின் வரலாற்றில் ரசிகர்களின் இதயங்களில் இந்திய சினிமாவின் பொற்கால நினைவுகளில் நாட்டிய மயில் பத்மினியின் பயணம் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நடனம் அவரது தொழில் அல்ல, அவரது மூச்சு. திரைப்படங்கள் அவரது புகழ் அல்ல, அவரது பயணம். பத்மினி அவர்கள் ஒரு நடிகை மட்டுமல்ல, இந்திய கலையின் அழியாத ஒரு அடையாளம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே. நிசப்தமான இரவில் சப்தமாக நினைவுகள் பேசிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் இதயங்களை இசையால் குளிர்விக்க வருகிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களை அழைக்கவிருக்கிறது? கர்நாடக இசையை கம்பீரமாய் வளர்த்த சங்கீத மும்மூர்த்திகள் ஜனித்த மாவட்டம். பசுவின் துயர் நீக்க தனது மைந்தனை தேர்காலிலிட்டு விலங்குக்கும் சமநீதி வழங்கிய மனுநீதி சோழனாண்ட மாவட்டம். அத்தன் நாரூரை பத்தி மலர்தூவ முக்தியாகுமே என்று திருஞான சம்பந்தரால் போற்றப்பட்ட ஆழித்தேர் அமைந்த திருவாரூர் மாவட்ட நேயர்களைத்தான் வரவேற்கிறது இன்றைய நினைவே சுகம். வரலாம் திருவாரூரின் அறிமுகங்கள். 24 24 24 வழக்கமாக பேசக்கூடிய திருவாரூர் மாவட்ட நேயர்கள் 24 24 29 முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

சொந்தம் தந்த சொந்தம்.

0: இசையின் நாதம் இதயத்தின் கீதம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 10:06 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம். திருவாரூர் மாவட்டம் இடவாஞ்சேரியிலிருந்து சாகுல் ஹமீத் பேசுறேன்.
0: சொல்லுங்க சாகுல் ஹமீத்.
1: காற்றோடு இசை வாசம் வீசிக் கொண்டிருக்கும் கோடை பண்பலையோடு இணைந்து கொள்ளும் மிக்க மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: இன்னைக்கு யஜமான் திரை நிலவே முகம்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: இரவோடும் நிலவோடும் இதயங்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு 10:12 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் காட்டம், சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் முதல் மரியாதை, பாடல் பூங்காற்று திரும்மா, அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.

0: கொடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு வரும் மனதோடு ராகத்தில்
1: என்ன
2: தூரத்து சொந்தம்
1: ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா
0: 24 மாவட்டங்களில் இன்னிசை பாடும் உங்கள் கோடை பண்பலை 100.5
1: நான் யாருன்னு என் பெருமை வாயால சொல்லக்கூடாது
2: நாளை சந்திக்க இருக்கிறது
3: என்னடா ரொம்ப பயமுறுத்துங்க
0: கொடைக்கானலில் இருந்து
2: ஏறக்குறைய
0: 250 முதல் 350
2: கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
0: நம் தூரத்து சொந்தங்களை
4: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது
2: நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்
0: திருவாரூர்
2: நாகப்பட்டினம் கடலூர்
0: நீலகிரி
2: கேரளத்தின் இடுக்கி மாவட்ட நேயர்கள்
4: என்னது இம்புட்டு நீளமா இருக்கு அம்மாடி
0: தூரத்து சொந்தம் நீங்கள்
2: எப்போதும் உங்கள் பக்கத்தில் நாங்கள்
1: ஆஹாஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே நம்ம பவரை காட்டிட வேண்டியதான்
0: மனதோடு ராகம்
2: நாளை காலை 8 மணிக்கு
1: ஓடோடி வா ஓடோடி வா ஓடோடி வா
2: தூரத்து சொந்தம்
5: பண்பலை சொல்லும் நேரம் 10:18 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட நேயர் வரலாம் வணக்கம்
6: வணக்கம்மா திருவாரூர் மாவட்டம் குடவாசல இருந்து கமலி பேசுறேன் வெற்றி விழா படத்துல இருந்து சி விஷ்ணுக்கு எடுத்து பாடல் போடுங்க
5: சரிங்கம்மா கேட்டலாம்
6: என்னோட பசங்களுக்காகவும் எனக்கு அன்பாக நன்றி மேடம்
5: ஒரே மூச்சுல எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும்னு முடிவோட வந்திருக்கீங்க
6: ஆமாங்க மேடம்

0: எண்ணிசை மாலையை இதே எங்களுக்கு சூட்டிக் கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவேசகம். 10:23 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
1: மேடம், நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்கூடியது ராஜ்குமார்.
0: சொல்லுங்க ராஜ்குமார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து படம் வந்து மன்வாசனை, பாடல் வந்து வச்ச மல்லிகமுத்து, அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: பாட்டுலாவே பாடிட்டீங்க, சரி கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.

0: மனம் கமழும் பாடல்களை மனம் மகிழ தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. 10:28 நினைவேசகம் நிகழ்ச்சிக்கு வரும் திருவாரூர் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பேசுறேன்.
0: திருவாரூர் மாவட்டம்
1: திருத்துறைப்பூண்டியிலிருந்து குமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க குமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம் எனக்கு நல்லவன் படத்தை வந்து வெற்றி மேல வெற்றி தான் என்ற சாங் போடுங்க.
0: கேட்கலாங்களா?
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க.

0: அன்பு நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு வரும் வானவில்லின் வண்ணம், குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது வறுமையினாலா கட்டாயத்தினாலா? குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது வறுமையினாலா கட்டாயத்தினாலா? விவாதம் என்ற வானவில்லாக 10:33 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தேவு பேசுறேன், திருவாரூர் மாவட்டத்துல
0: இருந்து. தேவு, சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: இந்த எங்க சின்ன ராசா அவ்வளவு பாட்டு போடுங்க.
0: என்ன பாடல்?
1: கொண்ட போகுது.
0: சரி, கொண்டை சேவல் பாடல். சரிங்கய்யா, கேட்கலாங்க. நன்றி.

10:38 இணைந்திருக்கிறோம். நினைவேசகம் நிகழ்ச்சியோடு இன்று அழைத்திருக்கிறது திருவாரூர் மாவட்ட நேயர்கள். வரலாம் திருவாரூரின் அறிமுக நேயர்கள் 24 24 24 இலும், வழக்கமாக பேசக்கூடிய நேயர்கள் 24 24 29 இலும்.

0: 10:41 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: அம்மன் கோயில் கலக்காலே பாட்டு கேட்ட மேடம்.
0: அம்மன் கோயில் கலக்காலே என்ன படத்துல இருந்து?
1: அந்த பாட்டு தகவல் கேட்டா வந்து இல்லைன்னு.
0: சரிங்க, என்ன உங்க பேர் சொல்லுங்க?
1: முத்துக்குமார்.
0: சரிங்க சரிங்க, இணைப்பு கிடைச்ச மகிழ்ச்சியில என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, பரவாயில்லங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: அன்பு மனங்களின் சங்கமம்.
1: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா,
0: ஆசை பாடல்களின் இசைவனம்,
1: எண்ணம் எங்கும் நீ பாடும் திர்தில்லானா,
0: கோடை பண்பலை நுறுபொழியைந்து
1: இசையின் ஸ்வரங்கள் தேனா,
0: நமது மக்களின் நாடு நாளும் உங்களை நாடி.

0: இன்னிசை காவேரி இதயங்களில் பாய்ந்து கொண்டிருக்கும் நேரம் 10:51. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திருவாரூர்ல இருந்து கவிதா பேசுறேன்.
0: கவிதா?
1: ஆமாங்க மேடம்.
0: சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு மேடம்.
0: சத்தம் கம்மியா இருக்கு, அதான் கேட்டோம்.
1: எல்லாம் தூங்கிட்டாங்க மேடம்.
0: ஓ, நீங்க பேசி எழுப்பிடக் கூடாதுங்கிறதுக்காக.
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, என்ன பாடலுமா கேட்கலாம்?
1: புதுநெல் புதுநாட்டிலிருந்து.
0: சரி, இப்போ நீங்க மட்டும்தான் கேட்க போறீங்க வீட்டில்.
1: ஆமாங்க மேடம்.
0: சரி கேளுங்க. நன்றிவா.
1: நன்றிங்க மேடம்.

நேரம் 10:57 நாமளும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். திருவாரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை தித்திக்க தந்த மகிழ்வில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவேசகம். நேரலையில் நேயர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மகேஸ்வரி. நாளைய நினைவேசகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. நன்றி நேர்கள்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. அழகான இரவு நேரம், இதமளிக்கும் பொழுது, இமைகளுக்கு ஓய்வு கொடுத்து, செவிகளுக்கு இசை விருந்து படைக்க கோடை பண்பலை நூறுபடி ஐந்தில் இப்பொழுது வருகிறது இரவு சிறகு. இடைவிட கானங்களை காற்றலைகள் தர காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி.

இனிய பாடல்களால் இதயம் நிரப்பி இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. இடைவிட கானங்களை காற்றலையில் தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்தறிக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, 6:30 மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியலில் சேவை செய்திகள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலி நேரம், 6:45 தமிழ் செய்தியறிக்கை சென்னேஞ்சலாக, காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:15 பூமாக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன் சின்னர்வரின் இன்று அன்று.

எட்டு மணிக்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதொடு ராகம். நாளை தூரத்து சொந்தங்களுக்காக 8:10 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 ரசிக்கலாம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் ஆர்கே ஜினையின் மனதொடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். நாளை தந்திருக்கும் வண்ணம், குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது வறுமையினாலா கட்டாயத்தினால். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளை ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் ஆலமரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். 12:25 வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையாக. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீனவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வலுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெலியஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தோல். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளை விருதுநகர் மாவட்டம் லிங் ரோடு ஜெய்சங்கர் அவர்களின் தெருவில். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் பண்டத்துறையில் கலக்கல் கேள்வி. 4:30 பூமாக்ஸ் பரையன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்துறையில் கலக்கல் கேள்வி. 5 மணிக்கு இடைக்கால மட்டுக்களோடு சித்திர செவ்வானம். 5:10 தமிழ்நாடு மீன்வளத்துறை. 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம மலர்கள். 6:10 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 தங்கள் அன்புடன். 8:00 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 இளமை பேசுகிறது. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம். நாளை தூத்துக்குடி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் முன்னிரவு 11:00

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்று வட்டார நேர்கள் 101.2 மகஹெர்ட்ஸிலும், நமது வலிமையான அலைவரிசையம் கோடை பண்பலை 100.5 மகஹெர்ட்ஸிலும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948 ஜெய்ஷ்ட 23 பராபவ வைகாசி திங்கள் 30 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஜூன் மாதம் 13 2026 வருடம் சனிக்கிழமை. நேரம் இப்பொழுது 4:57.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நேர்களை, நம்பிக்கையோடு தொடங்கும் எந்த ஒரு சிறிய முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றியை தேடித்தரும். எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் பயணித்து மகிழ்ந்திட வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 அருள் மாலை.

செய்யும் காரியங்களில் இறைபக்தியும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் கடந்து போகலாம்.